கோடை பண்பலை 100.5 அருள்மாலை. நேரம் 5:43. முடியாது என்று நீங்கள் சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும்.

தேஞ்சல் தேரில் இசை உலா கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் இன்று மலர வருகின்ற நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:25 அலைய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் புதிய அனுபவம், இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல், இதில் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம், 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன் சினிமாரின் இன்று அன்று இவை இடம்பெறும். 8 மணிக்கு மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதூடராகும், தருமபுரி மாவட்ட நேயர்களுக்காக. 8:10 புமக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனின்சன் பிரீவ்ஸின் மனதூடராகும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் இன்றைய வண்ணம், மது இல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு சிறப்பு விருந்தினர் துளிர் மனநல மருத்துவர் இ வெங்கடேஸ்வரன் அவர்கள். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கவிதையும் கானமும். 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களோடு. 11:30 புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் பாட்டுப்பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை நீள வழி. காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பிற்பகல் 2 மணிக்கு வேன்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் கௌசல்யா தேவராஜ் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து சிவகாசி மாவட்டம் சுதா சந்திரன் அவர்களின் பாடல் தெரிவுகளோடு. 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். 4:30 பொமக்ஸ் பனீன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ண தூரிகையில் பண்பலைக்கழகம். இடைக்கால இணைய கீதங்களோடு மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனின்சன் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 கேட்கலாம் நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம மலர்கள், 6:01 விளக்கேற்றும் வேளை, 6:50 பொமக்ஸ் பனின்கள் ஜோட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள். குறுந்தகவல் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்க 7:00 ஆசையிலூர் குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள்.

இடைவிடாத பாடல்களோடு 11 மணிக்கு இரவு சிறகு அவையாவும் கோடை பண்பலையின் 1.5 இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள் இணைந்து இருங்கள் நேயர்களே. கோடை பண்பலையின் 1.5

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வில்லிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. உலக அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

கதிரவனின் பொன் வெயில், பனித்துளிகளின் சிதறல், குளிர்ந்த காற்றும் வீச பூக்கள் மலர்ந்து சிரிக்கிறது. பறவைகளும் பாட்டு பாட புல்வெளியும் துளிர்க்க பூமியை அழகு மிளர்கின்ற இந்த வேளையில் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து வசந்த விடியல். நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இனிய காலை வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.

0: பொதுமறை பொழிவு அதிகாரம் 4 துறவு உரைத்தல் குரல் எண் 1138.
1: நிறையறியர் மண்ணளியர் எண்ணாது காமம் மறையிறந்து மன்றுபடும்.
2: இவர் நல்லவர் அன்பு மிகவும் உள்ளவர் என்று கருதாமல் இந்த காம நோய் மறைத்தாலும் மறையாது வெளிப்பட்டு விடுகிறது. குறள் எண் 1138 அதிகாரம் 4 துற உரைத்தல்.
1: நிறையறியர் மண்ணளியர் எண்ணாது காமம் மறையிறந்து மன்றுபடும்.
2: இவர் நல்லவர் அன்பு மிகவும் உள்ளவர் என்று கருதாமல் இந்த காம நோய் மறைத்தாலும் மறையாது வெளிப்பட்டு விடுகிறது. குறள் எண் 1138 அதிகாரம் 4 துற உரைத்தல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
5: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

ஆலய உலா. திண்டுக்கல் மாவட்டம் கொழுமம் மாரியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

பழனியிலிருந்து 20 கிலோமீட்டரும் உடுமலையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது கொழுமம். திருப்பூர் மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் இணைப்பான ஊர். குதிரையாறும் அமராவதியும் இணையும் உயரமான கோட்டை போன்ற இடத்திலிருந்து ஊரை காப்பதால் கோட்டை மாறியானால் குமண மன்னன் ஆட்சி செய்த பகுதியானதால் குமணன் நகர். வணிகர்கள் குழுமியிருந்து வியாபாரம் செய்ததால் குழுமூர் என்பது மருவி கொழுமம் என்றானது. இங்குதான் அற்புதமாய் குழுவிருக்கிறாள் மகாமாரியம்மன். அமராவதி ஆற்றின் கரையில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். சுயம்பு திருமேனியுடன் வீற்றிருக்கிறாள். இந்த ஆலயத்தில் அம்பிகை தரைக்கு மேல் 2.5 அடி உயரத்தில் லிங்க வடிவில் இருப்பது மிகவும் சிறப்பு. லிங்கத்தின் கீழ் ஆவுடையாரும் உள்ளது. இந்த மூலவரை பார்க்கும்போது அம்மனுக்குரிய எந்தவித அம்சமும் தெரியாது. ஆனாலும் கூட இந்த லிங்கத்தை அம்மனாக பாவித்து புடவை அணிவித்து பூஜை செய்கிறார்கள். கருவறையில் ஒரு விளக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் தரப்படும் தீர்த்தம் அம்மை நோய் கண் நோய்களை தீர்க்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பழனி முருகன் கோவிலின் உபகோவிலான ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் லட்சார்ச்சனை விழாவும் லட்சத்தீப பெருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.

0: புராணம் இதுதான். அமராவதி ஆற்றில் மீனவர் ஒருவர் மீன்பிடிக்க வழி வீசிய போது லிங்க வடிவ கல் ஒன்று சிக்கியது. அதை கரையில் போட்டுவிட்டு மறுபடியும் மீனவர் வலையை வீசினார். திரும்பவும் அதே கல் வலையில் சிக்கியது. மீனவர் மீண்டும் மீண்டும் வலை வீச அந்த கல் வந்து கொண்டே இருந்தது. பயந்து போன அவர் வீட்டுக்கு திரும்பி விட்டார். அன்றிரவில் அவரது கனவில் தோன்றிய அம்பாள் ஆற்றில் லிங்க வடிவில் உனக்கு தரிசனம் தந்தது நான்தான் என்றாள். இந்த தகவலை ஊர் மக்களிடம் சொன்னார் மீனவர். மக்கள் அனைவரும் ஆற்றங்கரையில் தேடிய போது கல் கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் இந்த கல் மண்ணில் புதைந்து சிறிய புடைப்பு போல வெளிப்பட்டிருப்பதை கண்டு அந்த இடத்தில் தோண்டினார்கள். எவ்வளவோ தோண்டியும் அடிப்பாகத்தை காண முடியவில்லை. பின் அங்கேயே அம்பாளுக்கு கோயில் கட்டினார்கள். கல் லிங்கம் போல இருந்ததால் அப்படியே பிரதிஷ்டை செய்து அந்த சிவலிங்க வடிவையே அம்பாளாக பாவித்து மாரியம்மன் என பெயர் சூட்டி பூஜைகள் விழாக்களை அன்று முதல் இன்று வரை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து அம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் விரைவில் கண் கோளாறுகள் யாவும் நீங்கும். அம்மை நோய்க்கு ஆளானவர்கள் இங்கு வந்து தங்கி பூரண நலம் பெற்று திரும்புகிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லையே என கலங்கி தவிப்பவர்கள் அம்மனை பிரார்த்தித்துவிட்டு கோயிலில் உள்ள அரசமர கிளைகளில் தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள். அப்படி பிரார்த்தித்தால் விரைவில் பிள்ளை வரும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை. ஆலயத்தில் பூ வைத்து பார்க்கிற வழக்கம் உண்டு. அதாவது அம்மனின் திருமேனியில் பூக்களை வைத்து வேண்டுகிறார்கள். எந்த பக்கம் நினைக்கிறார்களோ அந்த பக்கத்தில் பூ விழுந்தால் நினைத்த காரியத்தை துவங்குகின்றனர். ஒருவேளை எதிர்பக்கத்தில் விழுந்தால் கொஞ்சம் தள்ளி போடுகின்றனர். குளத்தை தழைக்கு செய்யும் அம்மனுக்கு பால் குடம் தீர்த்த குடம் என அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவோரும் உண்டு. விவசாயம் தழைக்கவும் மழை பெய்ய வேண்டிக் கொண்டால் காடுகரையெல்லாம் நிறைய செய்கிறாள் என்று பரவசப்படும் பக்தர்கள் இருக்கிறார்கள். கொழுமம் கோட்டை மாரியம்மன் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இன்று திண்டுக்கல் மாவட்டம் கொழுமம் மாரியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: வழங்கும் வசந்த விடியல்.
6: கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160 ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.

0: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: பாட்காஸ்ட்ல நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: வி ஜோகித் கிருஷ்ணா.
0: ஜோகித் கிருஷ்ணா, உங்க பள்ளி என்ன கோணலு மாணலுமா இருக்கு வாய்க்குள்ள, என்னாச்சு?
1: நாமக்கல்ல
0: இருந்து உங்க ஸ்கூலுக்கு எப்படி வருவீங்க?
1: பஸ்ல.
0: ஸ்கூல் வேன்லயா இல்ல பஸ்லயா?
1: ஸ்கூல் வேன்ல வர.
0: யாரெல்லாம் வருவாங்க உங்க கூட?
1: நான் மட்டும்தான் வருவேன்.
0: நீங்க மட்டும்தான் நாமக்கல்ல இருந்து வருவீங்களா? சரி, உங்களுக்காக மட்டும் உங்க ஸ்கூல்ல பஸ் விட்டுருக்காங்களா?
1: நிறைய பேருக்கு பஸ் விட்டுருக்காங்க.
0: அப்ப நிறைய பேர் வருவாங்கல்ல உங்க பஸ்ல, அவங்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா?
1: என் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? சாரி, சொல்லலாம். எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: கதை சொல்ல போறேன்.
0: கதையா? எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சா. அந்த நரி வந்து கரடி, நரியும் கரடியும் நண்பராக இருந்தாங்களாம். அன்றைக்கு நாள் காட்டிலேருந்து இங்கே போயிட்டாங்களாம். அந்த சிங்கம் வந்து வயசான காலத்தில் இருந்துச்சான். அதனால் ஓடும் பொழுது முடியலையாம். அதனால் எந்த விலங்குகளும் வேட்டையாடு சாப்பிட முடியலையாம். அதனால் ஒரு கோகை இருந்துச்சான். அந்த கோகை போய் கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கலான்னு போச்சான். அந்த கோகைக்குள்ளே போன உடனே சாயந்தரம் ஆனால் ஒரு விலங்கு வரும் அப்படின்னு சிங்கம் சொல்லித்தான். அதனால் சாயந்தரம் ஆன உடனே கரடியும் நரியும் அந்த கோகைக்கிட்ட போச்சான். நரி வந்து அந்த கீழே மண்ணில் வந்து பாதத்தை பார்த்து, நில்லு நண்பா, நீ கோகைக்குள்ளே போகாத, ஏதோ விலங்கு இருக்க மாதிரி தெரியுது, இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லித்தான். கோகையே, காலையில் கூட நீ நல்லா பேசினியே, இப்பயா நீ பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லித்தான். அப்போ அந்த சிங்கம் வந்து நரி வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிச்சான். அதனால் அந்த நரி சத்தமாக கத்துனோடனே சிங்கத்துக்கு

0: ஒண்ணுமே புரியல. நரி சொல்லிச்சான், என் குகையை நல்லா இருக்கியான்னு கேட்டுச்சான் நரி. அதனால சிங்கமும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதனால கரடியும் நரியும் புரிஞ்சுக்கிச்சான் ஏதோ ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சான். அதனால நரி அந்த கரடி வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சான். அதனால என்னடா யாருமே உள்ள வரமாட்டேங்கிறாங்க. அந்த சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வெளியே போய் பார்த்துச்சான், அங்கே யாருமே இல்லையா அப்படின்னு. சரி நம்ம நாளைக்கு காலையில் எந்திரிச்சோடனே போகலாம், நாளைக்கு காலையில் ஏதாச்சும் விலங்கு இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு.
1: அப்படியா? சரி சரி, ஒரு முடிவே இல்லாமல் கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையை யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி சரி, மேம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க?
0: மேம் வந்து நிறைய கதைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய பாடல்கள் சொல்லி தந்தாங்க.
1: சரி சரி, சொல்லாம நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
0: ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஓட்டுவேன்.
1: அப்பா பேர் என்ன?
0: விஜய் கார்த்திகேயன்.
1: அம்மா பேர்?
0: சரண்யா.
1: சரி, நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க. கோடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: கோடை பன்மரின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
6: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்ஸ்,
5: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
6: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
5: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
6: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
5: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
7: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
9: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
10: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.
11: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
12: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
1: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய

0: தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.
7: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ்,
8: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
7: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
4: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
3: ரெப்கோ ஹோம் பினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
4: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
3: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
4: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு

0: அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
1: அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.
2: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: வழங்கிய வசந்த விடியல்.
6: நம்மை நாமே குறைவாக எண்ணாமல் உயர்வாக எண்ண வேண்டும். உயர்வான எண்ணம் தான் நம்மை சிறப்பாக வழிநடத்தும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் ஜி மேரி. நன்றி நேர்களே, இனி சுகமான காலை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: என்ன வெயில் அடிக்குது, வெளியில தலை காட்ட முடியல. 4-8 நடந்துட்டு வந்தாலே முகமெல்லாம் கருத்து போயிடுச்சு. ஒரு மழை பெஞ்சாதான் என்னவான்னு சொல்ல வேண்டியது. நாம சொன்னதை கேட்டு ரோசப்பட்டு அந்த மழை லேசா 2 சொட்டு தூரல் விழுந்த உடனே ஒரு கொடையை விரிச்சுக்கிட்டு, சி என்ன மழை, எப்ப பாரு நச நசன்னு. கொஞ்சம் நின்னாதான் என்னவா, ஒரு துணியை துவைக்க முடியல, காய வைக்க முடியல, வெளியே போக முடியல, போதுமடா சாமி அப்படின்னு அதையும் திட்ட வேண்டியது. இதிலிருந்து என்ன தெரியுது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நிறைவான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்குங்க. நாம தான் அதை ஒரு குறையாவே நினைச்சு இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சலிச்சுக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எல்லாமே போகையில தான் அச்சுச்சோ இதுக்கு முன்னாடி இருந்ததே தேவையில்லைன்னு உணர ஆரம்பிக்கிறோம். ஆக எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்குங்க, நமக்கு கிடைச்சதுக்கும் சரி இழந்ததுக்கும் சரி. சும்மா சும்மா புலம்பாம சூப்பரா செம்மையா ஹாப்பியா இருக்கலாம் வாங்கன்னு சொல்லி சுகமான காலை நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன் நான் சுகன்யா மத்தனுபத்தி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

0: இந்த வருஷம் ஆர்சிபி தான்.
1: நீ போய் குடிச்சு
0: கப்பாரா பாரு.
1: வரம் பாரு, கேக்க பார்த்தானே.
2: ஏய் மச்சான் கேக்காது, நீதான் படிக்கணும்னு சொன்னே. எது கேண்டீன் வந்த
3: கொஞ்சம் குறா.
2: வரவே இல்ல.
4: அகாகாஸ்

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போனிசர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: வேளாண் தகவல்கள் விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வீட்டில் எளிதான முறையில் சாக்லேட் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

அதாவது வடைக்குள்ள மிளகா இருக்குங்க, ஆனா மிளகாயே வடையா இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பேரு தான் மிளகா வடை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர்ல எல்லாம் காலை நேரத்துல டீ குடிக்க போகணும் இல்ல வடை சாப்பிட போகணும்னா பொதுவா எல்லா கடைகளையும் இருக்கும். சாப்பாடு சாப்பிட போகணும்னா அந்த ஹோட்டலுக்கு தான் போகணும். ஆனால் இந்த ஊரில் பொதுவாகவே எல்லா வீடுகள்லையும் சரி, சின்ன சின்ன கடைகளாக இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு பெட்டி கடையாக இருக்கட்டும் இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இருக்கட்டும், இந்த கடைகளில் ராகி கூழும் அந்த கேப்பக்களியும் ரொம்ப ஃபேமஸாங்க. தனியெல்லாம் வாங்கிட்டு வர முடியாதுங்க, நம்ம ஊரில் எப்படி பொரோட்டாக்கு சால்னா தராங்களோ அதே மாதிரி இந்த ராகி கேப்பக்களியெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா கூடவே வந்து நமக்கு ஆட்டுக்கோழி குழம்பு வந்து கொடுக்குறாங்களாம், அதோட சேர்த்து கீரை மசால் கூட்டையும் தராங்களாம். எங்க நானே காலையில என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல நீங்க வேற ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லைங்க, இது ஒருத்தவங்க சொன்னாங்க, இதை சொன்ன உடனே அப்படியா இந்த ஊர்ல இதெல்லாம் கிடைக்குமாங்க அப்படின்னு தோணிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, வரலாற்று சிறப்புகள், சுற்றுலா தலங்கள், இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் வாய்ந்த தர்மபுரி மாவட்ட நேர்கள் தாங்க இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மனதோடி ராகம் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கோங்க அப்படின்னு கூப்பிடுறோம். கோடி பண்புல 100.5 7:14 ஆயிடுச்சுங்க. வாங்குங்க, யாரோ சாச்சிட்டாங்களா, யாருன்னு கேட்டு வந்தலாமா?

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: தெரிஞ்ச பாட்டுல வர தெரியாத வார்த்தைகளா அர்த்தம் தெரியுமா? என்னங்க அப்படி குழப்பறீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? பாட்டு கேட்போம், அதுல வர வார்த்தைகள்லாம் வந்து புரியும். சில நேரம் புரியாது, ஆனாலும் பாடிக்கிட்டே இருப்போம். அப்படி நீங்க புரியாமலாம் பாடக்கூடாது. இனிமேட்டு இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு தான் பாடணும் அப்படின்னு கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில 7:20 உங்களுக்காக பாட்டும் பதமும் தினமும் வரும். இப்ப என்னங்க 7:22 தான் இருக்கு, வாங்க கேட்டு வந்துடலாம்.
1: கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாட்டு பாடுற கருப்பு நிற பிரியர்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எல்லாமே பிளாக் கலர்ல வாங்கி குவிக்கிற உங்களுக்கு ஒரு மலை இல்லைங்க, நிறைய மலைகள் கருப்பு கலர்ல இருந்தா எப்படி இருக்கும் பார்க்க. என்னங்க சொல்றீங்க, மலை அப்படின்னாலே பொதுவாக ப்ளூ கலர்ல இருக்கும், ஏன் ப்ரௌன் கலர்ல கூட இருக்கும், கிரீன் கலர்ல கூட இருக்குங்க, அது என்னங்க கருப்பு கலர்ல அது எங்கங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? அது கண்ணா கருமை நிற கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கு. ஸோ கிருஷ்ணா அப்படின்னா கருப்பு, கிரி அப்படின்னா மலை, ரெண்டையும் சேருங்க என்ன வருது? கிருஷ்ணகிரி. ஆமாங்க, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கருங்கற்கள் எங்க பார்த்தாலும் செமையா இருக்குமாங்க. இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய சிறப்புகள் வாய்ந்த கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்களை தாங்க இன்றிரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வாங்க வாங்க வாங்க அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம். உங்கள் கோடை பண்பலை 100.5 வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கோங்க இன்றிரவு 10 மணிக்கு. சரிங்க, தொடர்ந்து ஒரு 3 பாட்டோ 4 பாட்டோ அப்படியே ஒரு வெஸ்டர்ன் பீட்டா இருந்துச்சு, கொஞ்சம் அப்படியே ஃபோக் கலந்து கொடுங்களேன், கேட்டால் நல்லா இருக்குமே. 7:30 ஆயிடுச்சுங்க, அப்படியே வேலையெல்லாம் ஓட மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரி வாங்க கேட்டு வந்துடலாமா?

0: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
0: தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் August 13-17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

இந்த மாதிரி மிஸ்கக்கோரியான் ஜாலியா கிளம்பிட்டு இருப்பாங்க நம்ம நேயர் எங்கங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்துக்கு தாங்க. இன்று மதியம் 2 மணிக்கு வரக்கூடிய வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினரா நமக்கு நிலையத்துக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் எப்படி இந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற்றாங்க, அவங்களுடைய விருப்ப பாடல்கள் என்ன, இதெல்லாம் சொல்ல காத்திருக்கிறாங்க. தேவராஜ், கௌசல்யா தேவராஜ், அதனால ஆட்டம் போடக்கூடிய பாடல்கள்லாம் கேட்கிறாங்களா இல்ல அப்படியே அமைதியான பாடல்கள்லாம் கேட்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப தவறாம 2 மணிக்கு கோடை பன்மலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி கேளுங்க. இப்ப சில்லாஞ்சிருக்கே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டோம், அதே மாதிரி இந்த பாட்டை நான் கேட்டேன், அதே மாதிரிதான் இருக்கு, நீங்க கேளுங்க அதே மாதிரிதான் இருக்கா அப்படியான்னு.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: Wait. ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: 8:30 க்கு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
2: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

காலையில 11 மணிக்கு உங்கள் கோடி பண்பலி 100.5 பாட்டு பட்டாள நிகழ்ச்சி விளம்பரம் காத்திருக்குங்க. ஒரே நபரோட பாடல்களை வந்து பாடணும். அதாவது இவர் வந்து ஒரு இசையமைப்பாளர், ஒரு பாடகர், ஒரு நடிகர். யாரா இருக்குங்க இப்ப எல்லாருமே அப்படி இறங்கிட்டாங்களே, யாருன்னு யோசிக்கிறீங்களா? செம்மையா பாடுவாருங்க, அதே மாதிரி சூப்பரா நடிப்பாரு. அதை விட அவர் மியூசிக் கேட்கவே வேணாம். அவரோட பாடல்களை தான் இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நீங்க கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில வந்து பாட வரணும். எனக்கு யாருன்னு தெரியும், ஆனாலும் நீங்க இப்ப சொல்லிட்டா 11 மணிக்கு நிகழ்ச்சி கேட்க மாட்டீங்க, அதனால 11 மணிக்கு கேளுங்க. இப்ப இந்த ஜிங்கிறது தந்தா அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, அதே மாதிரி இன்னொரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க கேட்கலாமா?

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: 7:42 ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன, தர்பார் தான், வாங்க கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி
5: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் குதர்பார் வழங்குவோர் பட்டு போன்ற மென்மை எஸ்கேசி பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் பெண்களுக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட எஸ்கேசி ஸ்லிப்ஸ் லெகின்ஸ் உள்ளாடைகள்

0: மன்னா வணக்கம்.
1: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
0: மன்னா, தர்பாருக்கு புறப்படலாமா?
1: பொறுங்கள் அமைச்சரே, டீ சாப்பிட்டு விட்டு புறப்படலாம்.
0: இவர் என்னை பார்க்க வைத்துக் கொண்டே டீ சாப்பிடுவார், நான் இவர் டீ சாப்பிடுவதையே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். என்ன கொடுமை! மன்னா,
1: என்ன அமைச்சரே?
0: என்ன மன்னா, இரண்டு கப்புகளில் டீ கொண்டு வருகிறார்கள்.
1: உங்களுக்கும் சேர்த்துதான் அமைச்சரே.
0: என்ன, எனக்கும் சேர்த்து டீ கொண்டு வருகிறார்களா? எனக்கும் சேர்த்து தேநீர் கொடுக்க சொன்ன வள்ளலே, வாழ்க வாழ்க.
1: போதும் அமைச்சரே, எனக்குதான் புகழ்ச்சி பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியாதா?
0: என்ன, புகழ்ச்சி பிடிக்காதா? எப்போதிருந்து மன்னா இந்த மாற்றம்?
1: சரி சரி, டீ ஆறுகிறது, முதலில் சாப்பிடுங்கள்.
0: நீங்களும் சாப்பிடுங்கள் மன்னா.
1: முதலில் நீங்கள் பருகுங்கள் அமைச்சரே.
0: சரி, பருகுவோம்.
1: எப்படி இருக்கிறது அமைச்சரே?
0: நன்றாகத்தான் இருக்கிறது மன்னா, ஆனால் நாம் எப்போதும் சாப்பிடும் டீ போல இல்லையே இது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது.
1: ஆமா, அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு தலை ஏதாவது சுற்றுகிறதா?
0: இல்லையே மன்னா.
1: வாந்தி வருவதை போல ஏதாவது இருக்கிறதா?
0: அது போல எல்லாம் ஒன்றும் இல்லையே மன்னா, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன்.
1: சரி, அப்படியானால் நான் டீ சாப்பிடுகிறேன்.

0: என்னமண்ணா நடக்கிறது இங்கே, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
1: அமைச்சரே, இது ஒட்டகப்பாலில் போட்ட டீ.
0: என்ன, ஒட்டகப்பாலில் போட்ட டீயா?
1: ஆமாம் அமைச்சரே, இன்று நம்முடைய தலைமை சமையல்காரரிடம் ஏதாவது புதிதாக செய்து கொடுங்கள் சாப்பிடுவதற்கு என்று கேட்டேன். அதனால் தான் அவர் ஒட்டகப்பாலில் டீ போட்டு கொடுத்தார். சரி, அது எப்படி இருக்கிறது, அதனால் உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பதை பரிசோதிக்கத்தான் முதலில் உங்களை சாப்பிட சொன்னேன்.
0: இவரை போய் வள்ளல் என்றெல்லாம் புகழ்ந்து விட்டேனே. அப்படியானால் நீங்கள் என்னை சோதனை எலியாகத்தான் பயன்படுத்தினீர்களாம் அண்ணா.
1: சரி சரி, விடுங்கள் அமைச்சரே. அதனால் என்ன இப்போது?
0: அதனால் என்னவா மன்னா, ஒட்டகப்பாலில் டீ சாப்பிடும் வழக்கம் என்னுடைய வம்சத்திற்கே இல்லை தெரியுமா?
1: ஏன் அமைச்சரே, ஒட்டகம் என்றால் கேவலமா? ஒட்டகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்?
0: எனக்கு தெரிந்திருப்பதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒட்டகத்தை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: சொல்லுகிறேன், கேளுங்கள்.
0: கேட்கிறேன், சொல்லுங்கள்.
1: அமைச்சரே, அரபு நாடுகளில் தேசிய சின்னமாக இருக்கும் ஒட்டகம் 1.5 கிலோமீட்டருக்கு அப்பால் தண்ணீர் இருந்தால் கூட அதை தன்னுடைய மோப்ப சக்தியாலேயே கண்டுபிடித்துவிடும்.
0: ஓ, அவ்வளவு மோப்ப சக்தி உடையதாம் அண்ணா ஒட்டகம்.
1: அது மட்டுமில்லை, ஒட்டகம் உப்பு நீரைத்தான் விரும்பி குடிக்கும் அமைச்சரே. அதோடு வெயிலில் எவ்வளவு தூரம் நடந்தாலும் ஒட்டகத்திற்கு வேர்க்காது. எப்போதுமே ஒட்டகங்கள் ராணுவ அணிவகுப்பை போல ஒன்றன்பின் ஒன்றாகத்தான் அணிவகுத்து செல்லும். ஒட்டகத்தில் 15 வகையான ஒட்டகங்கள் இருக்கின்றன அமைச்சரே.
0: மன்னா, நமக்கெல்லாம் ஒட்டகம் என்ற ஒன்றை மட்டும்தான் தெரியும், ஆனால் அந்த ஒட்டகத்தில் 15 வகைகள் இருக்கின்றனவா?
1: ஆமாம் அமைச்சரே. அதே போல ஒட்டகம் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு குட்டியை மட்டும்தான் பெற்றெடுக்கும்.
0: ஓ, அப்படியா?
1: ஒட்டகத்தால் 300 கிலோ எடை வரை பொருட்களை சுமக்க முடியும்.
0: பாலைவன மணலில் வெயிலில் 300 கிலோ எடையை சுமக்குமா ஒட்டகம்?
1: இதை கேளுங்கள் அமைச்சரே, ஒட்டகத்தின் ஆச்சரியமான பண்பு, இது நீர் இல்லாமல் பல நாட்கள் வாழ முடியும். 4-5 நாட்கள் கூட நீரே இல்லாமல் வாழக்கூடிய சிறப்பு பெற்றது ஒட்டகம். அதுவே மேய்வதற்கு புல் போன்ற உணவு கிடைத்தால் 10 நாட்கள் வரை கூட நீர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது ஒட்டகம். தன்னுடைய உடலில் 40% நீர் குறைந்தால் கூட எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழக்கூடிய உடல் அமைப்பை பெற்றது ஒட்டகம்.
0: ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
1: ஆச்சரியம்தான். முழுமையாக வளர்ந்த ஒரு ஒட்டகம் 7 அடி உயரம் இருக்கும். அதனுடைய எடை 400 முதல் 600 கிலோ இருக்கும். உலகத்தின் பல நாடுகளில் ஒட்டகங்கள் வண்டி இழுக்கவும் பொதி சுமக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன அமைச்சரே. அதே போல ஒட்டகத்தின் சிறுநீரை போல எந்த விலங்குகளுக்கும் இருக்காது. இதன் சிறுநீரில் 40% அதிகமான கழிவும் மிக குறைந்த அளவு நீரும் இருக்கிறது அமைச்சரே. அதாவது குறைந்த அளவு நீரை கொண்டு அதிகமான உடல் கழிவை வெளியேற்றக்கூடியது ஒட்டகம்.
0: பார்த்தீர்களா மன்னா, இது கூட அது வாழும் பாலைவன பகுதிக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. சிறப்பு சிறப்பு மன்னா அருமை. ஒட்டகத்தை பற்றிய பல்வேறு தகவல்களை வாரி வழங்கினீர்கள். அதே போல ஒட்டகப்பாலில் தயார் செய்யப்பட்ட டீயையும் வழங்கினீர்கள். மிக்க நன்றி மன்னா.
1: அமைச்சரே, ஒரு 100 ரூபாய் இருந்தால் கொடுங்கள்.
0: எதற்காக மன்னா?
1: கொடுங்களேன், திருப்பி கொடுத்து விடுகிறேன்.
0: ஏதாவது மேஜிக் செய்து காட்டுவதற்காக கேட்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த அருங்கள் மன்னா.
1: 10, 20, 30 பிடியுங்கள் அமைச்சரே, மீதி பணம்.
0: என்ன மீதி பணமா? என்னமண்ணா, 100 ரூபாயை வாங்கி கொண்டு வெறும் 30 ரூபாயை மட்டும் திருப்பி தருகிறீர்கள்? அப்படியானால் அந்த 70 ரூபாய்?
1: அமைச்சரே, நீங்கள் இப்போது குடித்தீர்கள் அல்லவா ஒட்டகப்பாலில் போட்ட டீ. அது ஒரு டீ 70 ரூபாய். அதுதான் 70 ரூபாயை எடுத்துக்கொண்டு மீதி 30 ரூபாயை திருப்பி கொடுத்திருக்கிறேன். பார்த்தீர்களா நான் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறேன் என்று?
0: என்ன,
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டு போன்ற மென்மை எஸ்கேசி பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் பட்டு போன்ற மென்மை எஸ்கேசி பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில்.

0: அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையானாலும் சீக்கிரமா மீண்டு வந்துடலாங்க. ஆனா இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டா கொஞ்சம் மீண்டு வர்றது ரொம்பவே சிரமம், கஷ்டம்தான். ஆனாலும் இதுல இருந்து எப்படிங்க வர்றது, எங்க போய் சிகிச்சைகள்லாம் மேற்கொள்றது, நானும் ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல அப்படின்னு குழம்புற உங்களுக்காக கொடி பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில 9 வர காத்திருக்குங்க. மது இல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு அப்படின்ற தலைப்புல சிறப்பு விருந்தினரா நம்ம கூட இணைஞ்சு உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்க காத்திருக்கிறாங்க துளிர் மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் வெங்கடேஸ்வரன் அவங்க. தவறாம இன்று காலை 9 கோடை பண்பலை 100.5 வானவல் நிகழ்ச்சியில இணைஞ்சுக்கோங்க. இணைய முடியாதவங்க முயற்சி பண்ணுங்க, இல்லங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கோங்க. இப்ப 7:51 ஆயிடுச்சுங்க. வாங்க இன்று அன்றுல இன்னைக்கு என்னன்னா சொல்றாங்க கேட்டு வந்துடலாம்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: ஆகஸ்ட் 13
2: ஆல்ஃபிரட் ஜோசப் ஹிட்ச்காக்
3: ஹாலிவுட் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர்
2: இங்கிலாந்து பிறப்பிடம்
3: அமெரிக்கா குடியேறிய இடம்
2: 60 வருட சினிமா அனுபவம்
3: இயக்கியது 50 திரைப்படம்
2: பேசா படங்கள் தொடங்கி
3: கருப்பு வெள்ளை கடந்து
2: வண்ணங்களில் எண்ணங்களை விதைத்தவர்
3: மர்ம படங்கள் இவரது பாணி
2: திரைத்துறையில் சிறந்த ஞானி
3: 1899
2: பிரபல ஹாலிவுட் திரைப்பட இயக்குனர்
3: ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கின் பிறந்த தினம் இன்று.
2: கன்னியாகுமரி திருவனந்தபுரம் வழித்தடத்தில் உள்ளது நெய்யாற்றங்கரா.
3: வீட்டின் எதிர்ப்புறத்தில் உள்ளது ஒரு கிருஷ்ணன் கோவிலறை.
2: அதனால் பிறந்த குழந்தைக்கு பெயரிட்டனர் கிருஷ்ணமூர்த்தி.
3: அகவை 6 மிருதங்கம் வாசித்தாலும் பெரிய கீர்த்தி.
2: திருவனந்தபுர அரண்மனையில் 1 மிருதங்க வாசிப்பு
3: கேட்ட தஞ்சை வைத்தியநாத ஐயர் பிரமிப்பு.
2: அப்போது இவரின் வயதோ 9.
3: தஞ்சை சென்றார் வைத்தியநாத ஐயரின் அழைப்பை ஏற்று.
2: 10 முதல் கச்சேரி.
3: 1935 ₹1000 பரிசளிக்க வைத்தது மைசூர் அரண்மனை கச்சேரி.
2: கடந்து வந்த கச்சேரிகள் மொத்தம் 15,000.
3: குரு சிஷ்ய பரம்பரையில் 5 தலைமுறை கலைஞர்களுக்கு தந்திருக்கிறார் பக்க வாத்தியம்.
2: MS சுப்புலட்சுமிக்கு மிருதங்கம் வாசித்திருக்கிறார் 40 ஆண்டுகள்.
3: சென்னை மியூசிக் அகாடமி விழா எடுத்தது இசை பணியாற்றியமைக்காக 75 ஆண்டுகள்.
2: 1924
3: பிரபல மிருதங்க கலைஞர் டி.கே. மூர்த்தியின் பிறந்த தினம் இன்று.
2: கியூபாவின் முன்னாள் புரட்சியாளர்
3: பின்னாளில் கியூபாவின் ஆட்சியாளர்
2: நடுத்தர வர்க்கத்தில் இருந்து பண்ணையாராக உயர்ந்தவரின் மகன்
3: தந்தையின் நண்பர் வீட்டில் தங்கி பெற்றார் கல்வி கண்.
2: ஹவானா பல்கலையில் கற்றார் சட்டம்.
3: பின் படிப்படியாய் மனதை ஈர்த்தது கம்யூனிசம்.
2: 14 முதல் பிரச்சாரம்
3: பின் தொடர்ந்து போராட்டம்.
2: பாடிஸ்டாவின் ஆட்சியை எதிர்த்து கலகம்.
3: 49 ஆண்டுகள் ஆண்ட ஆட்சியாளர்
2: உலகிலேயே இவர்தான் அதிக ஆண்டுகள் பதவியில் இருந்த ஆட்சியாளர்.
3: 1926
2: கியூபாவின் முன்னாள் பிரதமர்
3: அதிபர் பிடல் ஹாஸ்ட்ரோவின் பிறந்த தினம் இன்று.
2: ஜெர்மனியின் வேதியியல் அறிஞர்
3: நொதியியல் ஆய்வறிஞர்
2: நுண்ணுயிரி இல்லாமலே நொதிக்க செய்யும் முறையை கண்டறிந்தவர்.
3: 1907 வேதியியலுக்கான நோபல் பரிசை வென்றவர்.
2: 1917
3: ஜெர்மானிய வேதியியல் அறிஞர்
2: எட்வர்ட் புக்னரின் நினைவு தினம் இன்று.
3: அறிவியல் புனைவு படைப்புகளின் முன்னோடி
2: டைம் மிஷின்
3: மரபியல் சோதனைகள்
2: வேற்றுக்கிரக வாசிகள்
3: நிலவில் மனிதன்
2: அணு ஆயுத போர் போன்ற பல கண்டுபிடிப்புகளுக்கு முன்பே
3: எழுதினார் அவற்றை பற்றி கற்பனை புதினம்.
2: ராபர்ட் கோடாட் ராக்கெட்டை கண்டுபிடிக்க இவர் எழுத்தே காரணம்.
3: ஓவியத்தின் மீதும் இவருக்கு நாட்டம்.

0: ஜெனிக்ஸ் மூலம் மரபணுவின் தரத்தை மாற்றி உருவாக்கலாம் சிறந்த மனித குலம்
1: என்று சொன்னாலும் கண்ணுக்கு தெரியாத அரசன் கடவுள் என்னும் புத்தக ஆக்கம்,
0: பள்ளி ஆசிரியராக சிறிது காலம்,
1: கல்லூரி விரிவுரையாளராக சில காலம்,
0: 1946
1: பிரபல அறிவியல் புனைவு எழுத்தாளர்
0: ஹெச் ஜி வெல்ஸின் நினைவு தினம் இன்று.
1: செவிலியர் என்பது வேலை என்று,
0: அது உலகத்திற்கு தேவையான சேவை இன்று.
1: செவிலியர்களின் தாய்,
0: இவர் சேவையால் பறந்தது நோய்,
1: 1910
0: செவிலியர்களின் தாய்,
1: ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் நினைவு தினம் இன்று.
2: இடதுகை பழக்கம் உள்ளோர்
3: பல இடங்களில் இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுவது உண்டு.
2: இப்பழக்கத்திற்கு காரணம் இயற்கையாகவே பெருமூளையின் பங்கே உண்டு.
3: பல பெற்றோர்கள் இதனை மாற்ற முற்படுவோரும் உண்டு.
2: மாற்ற முயற்சித்தால் பேச்சிலும் பார்வையிலும் குறைபாடுகள் வருவதுண்டு.
3: வாழ்ந்த வாழும் பெரும் புகழ் படைத்தோர்
2: இடதுகை பழக்கமுடையோரே.
3: கேம்பல் என்பவரால்
2: 1976 உருவாக்கப்பட்டது இந்நாள்,
3: உலக இடதுகை பழக்கமுடையோர் நாள்
2: இன்று. மறைந்தும் மண்ணில் என்றென்றும் வாழ வழிகள் பல இருக்கின்றன.
3: பாராட்டி சீராட்டி வளர்த்த உடலை
2: மண்ணில் வாழும் புழு பூச்சிகள் அரித்து வீணாகி போக விடலாமா?
3: காத்திருக்கின்றன கணக்கில் அடங்கா பல மக்கள் உடல் பாகங்களை பொருத்திக் கொள்ள.
2: கொடுத்திடலாமே உறுப்புகளை தானமாக.
3: வாழும் பொழுதே கொடுத்திடலாம் ரத்தம்,
2: ஒரு சிறுநீரகம்,
3: ஈரலின் ஒரு பகுதி,
2: நுரையீரலின் ஒரு பகுதி,
3: குடலின் ஒரு பகுதி,
2: கணையத்தின் ஒரு பகுதி.
3: வாழ்ந்த பின்னரும் கொடுத்திடலாம்
2: இரண்டு சிறுநீரகங்கள்,
3: கணையம்,
2: கல்லீரல்,
3: நுரையீரல்,
2: குடல் முழுவதும்,
3: கண்ணின் விழித்திரை அதாவது கார்னியா.
2: பெற்றிடுவோம் அதற்கான அடையாள அட்டையை,
3: ஊக்கப்படுத்திடுவோம் உறுப்பு தானத்தை.
2: இன்று உலக உறுப்பு தான
3: நாள்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி Women's Innovator, your perfect partner.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையை சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க யார் தெரியுமா? சிவகாசியிலிருந்து சுதா சந்திரன். என்ன தெரிவில் பாடல்கள்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்கணும். அவளை காத்திருக்கேன், நீங்களும் அவளை காத்திருந்தீங்கன்னா தவறாமல் 3 மணிக்கு கோடி பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளுங்க. இந்த இசை கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குங்க. இதே மாதிரி வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி இசையை நீங்க ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மாத்தாண்டபோ பத்தி நன்றி வணக்கம் நேர்களே.

0: கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி வர காத்திருக்குங்க. அதுக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் இணைஞ்சிருங்க.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது.

இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரிஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். தமிழ்நாட்டு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகள் விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசுத் தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வில்லிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. ரஷ்யாவின் நோரோசிஸ் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் வீசன் சூரியன்பிரன் அரசியின் நேரம் காலை 8:03 நிமிடம்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: 5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, உங்கள் உள்ளம் கவர்ந்த கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னா, ஒகேனக்கல் அருவி இந்த மாவட்டத்தின் சுற்றுலா தலமா இருக்கு. தீர்த்தகரீஸ்வரர் கோயில் அதியமான் கோட்டை காணப்படுகிறது. தகடூர் பூமி என்று அழைக்கப்படும் தர்மபுரி மாவட்ட அன்பர்களை அழைக்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 42. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இப்போ முதல் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: காலை நேரத்தில் மனதோராகம் கோடை பண்பலை கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரி மாவட்டம் ஜெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் பேசுறமா.
2: என்ன பேருங்க?
3: பீமராஜன்.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து விவசாயம் செஞ்சுக்கிறேமா. நான் 41 வருஷம் மருந்து கடை பெட்டஸ் கடை
2: வச்சிருந்தேன்.
3: இப்ப கடை எடுத்துட்டு வந்து விவசாயம் செஞ்சுட்டு நம்ம பண்பலை கேட்டுக்கிறேன்.
2: பண்பலை கேட்டுட்டே இருக்கீங்க?
3: ஆமாம்மா.

0: சரிங்க, இப்ப என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இப்ப மரவள்ளி குச்சி ஒரு 2 ஏக்கர் இருக்குதுமா. நிலக்கடலை 1 ஏக்கரா போட்டுருக்கேன், மழை இல்லாம உணருது.
0: சரி,
1: மஞ்சள் 1/2 ஏக்கரா போட்டுருக்கேன். நிலைமைக்கு அவ்வளவுதான் இருக்குது, கிணத்துல தண்ணி இல்ல. வானத்தை பார்த்துதான் நம்ம விவசாயம் செய்ய வேண்டியது இருக்குது. எங்களுக்கு எல்லாம் ஆத்து தண்ணியோ இல்ல இயற்கையோ எதுவுமே கிடையாது. மழை வந்தாதான் எங்களுக்கு கிணத்துல தண்ணி.
0: சரிங்க சரிங்க, மழை வந்து வரும் நம்புவோம். சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாங்க?
1: ஆமா, படம் வந்து டிராகன். வானம் பார்த்து இந்த ஒரு புதுமான பாடல, இந்த காலை வழியில அனைத்து நேர அன்பு உள்ளவங்களுக்கு
0: எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: நான் எப்பவுமே

0: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
1: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
9: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
12: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நவம்பர் 25 ரோம் நகரத்துல ஒரு பெண்மணி கொண்டாடப்பட்டார். மார்கரெட் அப்படிங்கிற பெயருடைய ஒரு பெண்மணி கொண்டாடப்பட்டாங்க. எதுக்காக தெரியுங்களா? 150 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க அவங்க. இந்த நவம்பர் 25 புனித போப்பாண்டவர் அந்த அம்மாவுக்கு, அதாவது வணக்கத்திற்குரியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறார். புனிதங்கிற பட்டத்துக்கு முந்தினது. அப்படிப்பட்டவங்களை வந்து நாம் பார்த்து வியக்கணும். அதை விட பெரிய ஆச்சரியம், அவங்க தன்னுடைய மகனை வளர்க்கும் போதே, டான் பாஸ்கோ, உங்களுக்கு தெரியும், உலக புகழ் பெற்ற ஏழைகளின் வெடிவள்ளியாகவே வாழ்ந்த ஞான தந்தை ஆறு டான் பாஸ்கோ. அந்த டான் பாஸ்கோவினுடைய மனசில் அந்த ஞான துறவை விதைத்த ஞான தாய் அந்த பெண்மணி. பிறருக்காக வாழணும்டா, நமக்காக வாழ்ந்து என்னடா பிரயோஜனம், நமக்காக வாழ்றது ஒரு வாழ்க்கையே இல்லைடா, உலகத்தில் மற்றவங்களுக்காக வாழணும்டா. அந்த தாய் பாருங்க, நான் தான் கேட்டேன், நம்ம பிள்ளை சன்னியாசியா போனால் எத்தனை அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க? இந்த தாய் பாருங்க, ஒரு ஆச்சரியமான தாய், தன் பிள்ளைக்கு அந்த உணர்வை ஊட்டுறாங்க. பிறருக்காக வாழணும், பிறருக்காக வாழணும் அப்படின்னு. குடும்ப ஏழ்மையில் இருக்கு, தன்னுடைய பிள்ளையை வந்து அந்த துறவரத்துக்கு அனுப்புகிறாங்க. நீ ஏழைகளின் பாதுகாவலனாக இருக்க வேண்டும், ஒரு ஏழைகளின் ரட்சகனாக நீ இருக்க வேண்டும். அந்த தாய் அந்த குழந்தை மனசில் உண்மையை புரிய வச்சாங்க. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஏழைகள், கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்க, வாழ வழியற்றவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி அவங்க மேலே வருவதற்கான அந்த பாடுபடுதல் டான் போஸ்கோ நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு மூல வித்து யார்? அந்த மார்கரெட் அப்படிங்கிற அந்த பெண்மணி. ஒரு சிமிலாரிட்டி சொல்லிட்டுங்களா, உலகம் முழுக்க ஞான தாய் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. விவேகானந்தர் அமெரிக்கா போகணுமா, போகிறதுக்கு முன்னாடி சாரதா தேவிகிட்ட போய் அனுமதி கேட்டாராம். நான் அது மாதிரி அமெரிக்காவில் போய் இந்த நாட்டோட தர்மத்தை எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு. உடனே சாரதா தேவி சொன்னாலும் அந்த கத்தியை எடுத்து கொடு அப்படின்னு. உடனே விவேகானந்தர் போய் அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து நீட்டியிருக்கிறார். அந்த கத்தியை வாங்கிக்கிட்டு சாரதா தேவி சொன்னாங்களாம், சரி நீ வந்து போகலாம், வெளிநாட்டுக்கு போய் இந்த தர்மத்தை சொல்லலாம் அப்படின்னு. விவேகானந்தருக்கு ஒன்றும் புரியல, அமெரிக்கா போகிறதுக்கும் இந்த கத்திக்கும் என்ன சம்பந்தம், இந்த கத்தியை எடுத்துட்டு வான்னு சொல்லி வாங்கிக்கிட்டு நீ போகலாம் இனிமே அப்படின்னு. அம்மா எனக்கு புரியலை, நீங்கள் கொஞ்சம் புரியும்படியாக சொன்னால் பரவாயில்ல, இந்த கத்திக்கும் நான் அமெரிக்கா போகிறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ அன்னை சாரதா சொன்னாங்களாம், நீ கத்தியை எப்படி கொடுக்கறேன்னு நான் கவனித்தேன். நீ கத்தியை கொடுக்கும்போது கூர்மையான பக்கம் என் பக்கம் நீட்டிட்டு பிடியை உன் பக்கம் பிடிச்சிருந்தா நீ சுயநலமானவன். ஏன் கிழிச்சா இன்னொருத்தரை கை கிழிக்கட்டும், நான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பிடி பக்கம்

0: உன் கை இருந்து கூர்மையான பக்கம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் உன்னை அமெரிக்கா போறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டேன். நீ எப்போ கூர்மையான பக்கத்தை உன் பக்கம் வச்சுக்கிட்டு பிடிய என் பக்கம் நீட்டினியோ அப்போ நீ பிறருக்காக வாழ்கிற பக்குவம் வந்துட்ட. எந்த கணம் உனக்கு பிறருக்காக வாழ்கிற பக்குவம் வந்துடுத்தோ அதுக்கு அப்புறம்தான் நீ உலகத்துக்கு போய் புத்தி சொல்றதுக்கான யோகியதையும் உனக்கு இருக்கு. உனக்காக வாழணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் இந்த தர்மத்தை கொண்டு செலுத்தக்கூடிய தகுதி உனக்கு இல்லாமல் போயிடும். அதான் நீ என்ன நிலையில இருக்கிறேன் நான் பார்க்கறதுக்காக கத்தியை கொண்டு வான்னு சொன்னேன். நீ கூர்மையான பகுதியை உன் பக்கம் வச்ச, பிடிய என் பக்கம் நீட்டின. அப்போ பிறர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓ மனசுல இருக்கு, நீ போலாம்னு சொன்னதான். விவேகானந்தரை ஞான பாதையில் இட்டு சென்ற அன்னை சாரதா தேவி யோசிச்சு பாருங்க, நீ பிறருக்காக வாழணும், ஏழைகளுக்காக வாழணும், மற்றவங்களுடைய துயர் துடைக்க வாழணுங்கிற எண்ணத்தை பிள்ளைகள் மனசுல ஏற்படுத்துற ஒவ்வொரு தாயும் வணங்கத்தக்கவள். நீ என்ன காப்பாத்து, பிற்காலத்தில் லட்ச லட்சமா சம்பாரிச்சு எனக்கு சோறு போடு, எனக்கு மட்டுமே வீடு வாங்கி கொடு, எனக்கு மட்டுமே கார் வாங்கி கொடு, எனக்கு மட்டுமே பட்டுப்புடவை வாங்கி கொடு, என்னை மட்டுமே கவனி. பெற்றவங்க அப்படி தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, அப்புறம் வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு மட்டுமே செய்யணுங்கிற சுயநலமான எண்ணத்துல பிள்ளைய வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான். இதான் வந்து பெரிய அடிப்படை உளவியல் தத்துவம். அந்த மாதிரி ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளுக்கு தூய நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது வாழ்வின் ஒரு மிக முக்கிய செய்தி. அதான் அவங்க வாழ்க்கையை படிக்கும்போது எனக்கு விவேகானந்தருடைய வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது. இப்படி தூய தொண்டுள்ளத்தோடு துறவுள்ளத்தோடு பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: நேயர்களின் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கம், அடுத்த நேருக்கு வணக்கம். வணக்கங்க,
3: உற்சாகமான காலை வணக்கமா.
2: உங்களுக்கும் காலை வணக்கம். நிறைய டைம் வணக்கம் சொல்லியாச்சு.
3: தர்மபுரி மாவட்டம், பாலக்கோடு வட்டம், பணமடை, பண்பலை, பழனிசாமி, டைலர்மா.
2: பழனிசாமி ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறமா, நம்ம கோடை பண்பலை
2: கேட்டுட்டு. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: வேலையெல்லாம் சுமார போயிட்டு இருக்குமா. நான் இணையத்தில் தான் கேட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து 103.7 வரதுல, அதனால நாங்க இணையத்தில் கேட்டு இருக்கோமா.
2: இருந்தாலும் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க.
3: கண்டிப்பாமா. நம்ம கோடை பண்பலை வந்து நம்ம தாய் பண்பலை மாதிரி.
2: சரிங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் ரசிக்கலாம்?
3: நம்ம பார்த்தோம்னா நம்ம கோடை பண்பலை வந்து 24 மாவட்டத்தில் கேட்குறாங்க. அது முதல் எப்பவுமே கேட்கும் போது ரொம்ப உற்சாகமாக இருக்கும்னு ஒரு அறிவிப்பாளருக்கு கேட்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நாங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கிறோமா. தொழிலும் எங்களுக்கு வந்து பாதிக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதன் மூலிமா பார்த்தோன்னா தர்பார் படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுக்குமா. அனைத்து நேரங்களும் கேட்கட்டும். நன்றி, வணக்கம்மா.
2: உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: சும்மா
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
8: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
9: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
9: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
12: நேரம் 8:26 நிமிடம். தருமபுரி மாவட்ட நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். அடுத்த நேருக்கு வணக்கம்.
13: வணக்கம்.
12: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
13: 24 மாவட்ட நேயர்களுக்கும் நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
12: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
13: நல்லா இருக்கேன். கோடை பண்பலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். துவங்கின காலத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம்.
12: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
13: பாடல் வந்து

0: குட்பேட்லி படத்துல இருந்து நல்ல ஒரு ஆட்டம் போடுற பாடல கொடுங்க. வேற ஏதாவது கேட்டீங்கன்னா சொல்றேன். என்னவே சொல்ல சொல்றத விட நீங்க கேட்டு நான் சொன்னா நல்லா இருக்கும்.
1: அப்படியா? தர்மபுரியிலயே உங்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா எதுங்க?
0: ஒரு இடத்த சொல்ல முடியாது, மூணு இடத்த சொல்லலாம். வத்தல் மலை சொல்லலாம், ஒகேனக்கல் சொல்லலாம், தீர்த்தமலை இருக்குது, நம்ம தீர்த்தமலைஸ்வரர் கோயில்.
1: அடிக்கடி எந்த இடத்துக்கு போவீங்க?
0: கால பைரவர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குதுங்க, அது மன்னர் காலத்துல இருந்து இருக்குது.
1: சரி, நீங்க எந்த இடத்துக்கு அடிக்கடி போவீங்க?
0: அடிக்கடி எல்லாம் போறது இல்லைங்க, ஆனா போயிருக்கிறோம். இந்த மூணு நாலு இடத்துக்குமே தொடர்ந்து அப்பப்ப போய் பாத்துட்டு இருக்கிறோம்.
1: சரி, ஒகேனக்கல் அருவிக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
0: ஒகேனக்கல் அருவியில நமக்கு இங்க இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரத்துல தான் வருதுங்க.
1: சரி சரி, அருவி பக்கத்துலயே தான் இருக்கீங்க?
0: அருவி பக்கத்துல தான் இருக்கிறோம், அருவியில தண்ணி தான் கம்மியா இருக்கு.
1: சரிங்க சரிங்க, பாடல் கேட்கலாமா இப்போ?

0: இதுவரை கேட்டோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம். நீர்களை நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு விரிகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் இன்றைய வண்ணம் மது இல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு சிறப்பு விருந்தினர் துளிர் மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் ஏ வெங்கடேஸ்வரன் அவர்கள். 9:30 மங்களம் மங்கள திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8:33 ஆயிடுச்சு. மனதோடு ராகம் நிகழ்ச்சியில தர்மபுரி மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயருக்கு வணக்கம்.
2: பள்ளி கல்லூரிக்கு நிகரான கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணியோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்லவயிர் வண்டி தங்கவேல் பணிகரேனம்மா.
1: எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறம்மா. தங்களை போட்டி உரையாலும் என்னுடைய உண்மையான உழைப்பாலும்
1: என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஏதேனும் ஒரு புது பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காகவும்
1: எல்லாத்துக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612, காண்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில், மது இல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு என்ற தலைப்பில் வர இருக்கிறது சிறப்பு விருந்தினர். துளிர் மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் ஈ வெங்கடேஸ்வரன் அவர்கள். 9:30 மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். தர்மபுரியிலிருந்து இப்ப யாருங்க வாங்க? வணக்கம்.
6: வணக்கம்
5: மேடம். பேர் சொல்லுங்க.
6: தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் மேடம்.
5: பெருமாள், எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கு மேடம்.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: ஓய்வு பெற்ற ஆசிரியர் மேடம்.
5: ஓய்வு நேரங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய பொழுதுபோக்குலாம் என்ன?
6: செய்தித்தாள், வாரிதழ்கள், வானொலி, கோடை பண்பலை கேட்பது.
5: சரி,
6: இதான் மேடம்.
5: சரிங்க. அடிக்கடி சுற்றுலா செல்ற இடம் அப்படின்னா எதை சொல்வீங்க?
6: என்ன
5: பாடல் கேக்கலாம்?
6: அமரன் படத்திலிருந்து மின்னலை கொடுங்க மேடம். அனைவருக்கும்
5: பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜ பாக்கு.
2: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: தருமபுரி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். அடுத்த நேயருக்கு வணக்கம்.
3: என்ன
2: பாட்டுங்க வேணும்?
3: கருப்பு படத்துல எனி சாங் கொடுங்க.
2: பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
2: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
1: எல்லாமே டாப்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்ணலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரே ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா, என் கடமை முடிஞ்சுது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் கோணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னு விட்டுதான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேறு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேரப்புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்சம் காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையும் நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனால் பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளியான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியே பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டேம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுவிட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவோம், என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமக வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறோம். மாமியார்கள் சார்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது
1: அப்படின்னு.
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச்

இன்ஜின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அறுவடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடு ராகம். தர்மபுரி மாவட்ட நேயர்களை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜெய் மேரி. நன்றி நேயர்களே. இனி விரிகிறது வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் MBBS BDS இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. CBSE 12 வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கூறி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 80.31 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ராணிப்பேட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் காரில் கடத்த

இந்த 240 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பிரவுன்ஸ்பர்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: Sunflower oil.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: வாழ்க்கை மறுகணமே திசை மாறுகிறது. மது பழக்கம் எனும் மாய வலையில் சிக்கி விசை ஏறுகிறது. சிரித்து பேசிய உதடுகள், சிதைந்த சுவடுகள், சேர்ந்திருந்த உறவுகள் சாத்திவிடும் கதவுகள், நேர்மையாக நடந்த கால்கள் நேராக தேடும் கடைகள், குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்து குழி தோண்டி புதைத்து நல்ல பாதையில் செல்ல முடியாமல் மெல்ல மெல்ல குடியேறுகிறது இந்த குடிப்பழக்கம். மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களை அழகான உலகத்திற்கு அழைத்து செல்ல ஆங்காங்கே அமைந்திருக்கிறது மறுவாழ்வு மையங்கள். மீள முடியா பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்து மின்னும் ஓர் எதிர்காலத்தை அமைத்து தர சிறப்பு விருந்தினராக வானவில் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் துளிர் மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். அன்பு நேயர்கள், உங்களின் கேள்விகளோடு இணையலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பான 0452 இணைத்து 24 24 24 24 24 26 என்ற எண்ணிலும், 24 24 29 மற்றும் 290 333 என்ற எண்களிலும் மது இல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு என்ற வானவலின் தலைப்போடு மருத்துவரோடு இணைகிறேன் நான் சுகன்யா மத்தாண்டபூபதி. இனிய காலை வணக்கம்.

0: மது இல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு வானவில் இன்னைக்கு சிறப்பு தலைப்பு உங்களோட தர இணைஞ்சிருக்குங்க. இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மருத்துவர் வெங்கடேஸ்வரன் ஐயா. சந்திச்சலாம் ஐயா, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்க?
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. முதல்ல வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்க நேயர்களுக்காக நேரலையில இணையறதுக்கு. சொல்லுங்க ஐயா, உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிச்சா நிகழ்ச்சி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
1: நன்றி. என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஏ வெங்கடேஸ்வரன். நான் வந்து ஒரு மனநல மருத்துவர். அப்படின்னா முதல்ல மருத்துவர், அப்புறம் மனநல மருத்துவர். நான் என்னுடைய எம்பிபிஎஸ்ஸை வந்து நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் படித்தேன். அதுக்கு மேற்படிப்பு வந்து டிப்ளமோ இன் சைக்காலஜிக்கல் மெடிசன், அப்புறம் எம்டி இன் சைக்காட்ரி. ரெண்டுமே நிம்ஹான்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது பெங்களூரில், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே படித்தேன். அதுக்கு பின்னாடி வந்து கோயம்புத்தூரில் வந்து நாச்சியார் மனநல மையம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஒரு 25 வருஷமாக நடத்திட்டுருக்குறோம். அதனுடைய ஒரு அடுத்த கிளை நிறுவனமாக, சகோதர நிறுவனமாக துளிர் அப்படிங்கிற ஒரு மனநல மருத்துவமனையை வந்து பழனியில் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் அல் மதுரை மாதிரியான பெரிய நகரங்களை தேடி மட்டும்தான் இந்த மாதிரியான சிகிச்சைகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால சிறு நகரங்களில் இது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பழனியில் வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கோம். பழனியில் இந்த மாதிரியான ஒரு மனநல மருத்துவமனை அப்படின்னு இயங்குற முதல் நிறுவனம் நம்ம தொழில் நிறுவனம் தான் நான் நினைக்கிறேன்.
0: சிறப்பு, நன்றிங்கய்யா. இப்போ வந்து மனநல சிகிச்சை மையம், மறுவாழ்வு மையம், இது கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான வார்த்தையாக இருந்தாலும் பல பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய சொல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து ஒரு மனநல சிகிச்சை மையம், மறுவாழ்வு மையம் அப்படின்னா அதில் எந்த மாதிரியான சிகிச்சைகள் இருக்கும், என்னென்ன வந்து செயல்கள் இருக்கும், அதை சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து நேயர்கள் நிறையா இணைப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கணும் ஐயா.
1: பொதுவாக மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மருத்துவ பிரச்சனைகள்ங்கிற புரிதலே ரொம்ப காலம் வந்து சமுதாயத்தில் இல்லாமல் இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா உலகம் முழுக்கமுமே ஒரு காலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து பேய் பிடித்தவங்களா, அல்லது சூனியக்காரங்களா, இதெல்லாம் வந்து பாவிச்ச காலம் உண்டு. விச் கிராஃப்ட் அப்படின்லாம் வந்து அவங்கள விச்சஸ் அப்படின்லாம் சொல்லி வந்து ஒரு காலத்தில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து துரத்தி அடித்தது, கொன்னது, அந்த மாதிரி கதைகள்லாம் உண்டு முன்னாடி. இப்போவுமே வந்து சமுதாயத்தில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை இந்த மாதிரி தான் சாமி குணம், தாண்டு குணம் செய்வேன்னே இப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ஆக்சுவலாக மனம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, மூளையினுடைய செயல்பாடு தான். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கங்கிற மாதிரி ஒரு ஒரு ஒரு பக்கம் வந்து மூளையின் ஹார்ட்வேர், அதோட பாதிப்புகள் என்னாகும்னா அந்த ஸ்ட்ரோக்கு மற்ற நரம்பியல் பிரச்சனைகள் மாதிரி வரும். அதனுடைய சாஃப்ட்வேர் பாதித்தது அப்படின்னா மனநல பிரச்சனைகள் வரும். மனநல பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாதாரண உணர்வுகள், பதட்டம், டிப்ரெஷன், அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பித்து தீவிர மனநோய்கள், மனச்சிதைவு நோய், பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர், அந்த மாதிரியான தீவிர மனநல பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி குடிநோய், மற்ற போதை பழக்கங்கள், இது எல்லாமே வந்து மனநலத்துறைக்கு கீழே வரும். சிறியவர்களிலிருந்து வயசானவர்கள் வரைக்குமான மனநல பிரச்சனைகள், ஆண் பெண் எல்லாருக்குமான மனநல பிரச்சனைகளும் இந்த துறையின் கீழே வரும்.
0: சரிங்கய்யா, இதில் எந்த மாதிரியான சிகிச்சைகள் நீங்கள் மேற்கொள்கிறீங்க?
1: நான் மருத்துவ பிரச்சனைன்னு நான் சொன்னதுனால முதல்ல மருத்துவ ரீதியில் முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். ஒரு ஒரு நோய் வந்தது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமான டைமென்ஷனில் அதை பார்ப்போம். பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல். இப்போ பயாலஜிக்கல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை ரசாயனம், அவங்களுடைய ஜீனு, இதனுடைய ஒரு எதிர்ப்பு சக்தி, அந்த மாதிரியான விஷயங்களுடைய கான்ட்ரிபியூஷன். சைக்கலாஜிக்கல்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஆட்டிடியூடு, அவங்களுடைய பர்சனல் ஒரு வாழ்க்கையை எப்படி பார்ப்பாங்க, எதிர்கொள்வாங்க அப்படின்னு அவங்களுக்கான ஒரு தனி குணம் இருக்கும் இல்லையா, சைக்கலாஜிக்கல் சொல்றது. சோசியல்னு எடுத்துட்டோம்னா வந்து இந்த சுற்றுச்சூழ்நிலை, குடும்ப பிரச்சனைகள், பணம், வருமானம் லாஸ் ஆகிறது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொருளாதார சமூக சூழ்நிலைகள், இதெல்லாமே வந்து சோசியல். இந்த 3 விதமான டைமென்ஷனில் இருந்தும் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி அதன் விளைவாக வரக்கூடியது தான் மனநலமோ அல்லது மனநோயோ. ஸோ இதை ட்ரீட் பண்ணும்போதும் நம்ம வந்து இந்த 3 டைமென்ஷனையும் கணக்கில் எடுத்துக்குவோம். என்னென்ன காரணிகள்னால இந்த நோய் வந்திருக்கு, பயாலஜிக்கல் காரணி என்ன, சைக்கலாஜிக்கல் காரணி என்ன, சோஷியல் காரணி என்ன. ஸோ ட்ரீட்மெண்ட்டும் அதேமாரி டிசைட் பண்ணுவோம். பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் சோஷியல் ட்ரீட்மெண்ட். பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா

0: வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது. அது இல்லாமல் வேறு புதுசாக நிறைய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி, டிரான்ஸ்கிரேனியல் மேக்னட்டிக் ஸ்டிமுலேஷன், டைரக்ட் கரண்ட் ஸ்டிமுலேஷன், இந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் அறிவியல் வளர வளர வந்துக்கிட்டே இருக்குது. சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா கவுன்சிலிங், சைக்கோ தெரப்பின்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. சோஷியல் ட்ரீட்மெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, கப்பிள்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஒரு கப்பிள் தெரப்பி அல்லது வந்து ஒரு ஃபேமிலி தெரப்பி அல்லது அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சோஷியல் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூன்று வகையான ட்ரீட்மெண்ட்டுகளையும் கலந்து அந்தந்த பேஷண்ட் தேவையான அளவுக்கு விகிதாச்சாரத்தில் கொடுக்கிறது தான் மனநல சிகிச்சை.
1: சிறப்புங்க, அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நேர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முன்பாக கொடைப்பன்மலை 100.5 ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
12: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
13: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
17: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு 1 நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
18: கவுன்சிலிங் கோட் 2624.
19: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா.

0: கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கி கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.
4: ஒன்பது மணி 17 நிமிடம். கோடை பண்பலை 100.5 வானவல் நிகழ்ச்சி இன்னைக்கு மது இல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு அப்படின்ற தலைப்புல வளம் வந்துட்டு இருக்குங்க. சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க துளிர் மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இப்ப இணைப்புல நேர்கள் காத்திருக்கிறாங்க, சந்திச்சிடலாம். வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம்
4: பேச்சுமுத்து. சொல்லுங்க பேச்சுமுத்தையா, என்ன கேள்வி?
5: சார் வணக்கம். சார்
6: வணக்கம். சார் வணக்கம்.
5: சார், இந்த மது அருந்துபவர்களுக்கு மதுவில் இருக்கக்கூடிய இந்த அசிட்டால்டிஹைடு அப்படிங்கிற ரசாயன பொருள் மூலமா வாய்ப்பகுதி, தொண்டை பகுதி, உணவு குழாய், அதுக்கப்புறம் கல்லீரல், இந்த உறுப்புகள்ல வந்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்விங்க சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து மது அருந்துபவர்களுக்கு தூக்கமின்மை, பதற்றம், அப்புறம் இந்த நினைவாற்றல் திறன் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதானே கேட்கிறாங்க சார்.
6: ஓகே, பதில் சொல்லலாமா?
4: சொல்லுங்க ஐயா.
6: சரி, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்கய்யா. ஏன்னா மதுவினால் பல பாதிப்புகள் ஏற்படுங்க. உடல் பாதிப்பு, மனநல பாதிப்பு, குடும்ப பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு, வேலை பாதிப்பு, சமுதாய பாதிப்பு, சட்ட பாதிப்பு, இத்தனை பாதிப்பு ஏற்படும். ஒரு மனித வாழ்க்கையினுடைய அத்தனை அங்கங்களையும் கூடி பாதிக்கும். அதில் முதல் பாதிப்பு வந்து உடல் பாதிப்பு. அதை தான் இப்போ ஐயா கேட்டிருக்காங்க. அவர் ஒரு சில விஷயங்கள் கேட்டாங்க, நான் எல்லாம் முழுசாக சொல்லிடுறேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே குடியால் பாதிக்கப்படுங்க. குடி வந்து ஒரு பேசிக்காக ஒரு இரிட்டன்ட் இல்லையா, ஒரு அரிப்பான் மாதிரி தானே. குடிக்கும்போது உணவு குழாயை வந்து அரிச்சிக்கிட்டே தான் போகும். அதனால் புண்ணு வந்து உணவு பாதையில் எல்லா இடத்துலையும் ஏற்படும். வாய்ப்புண்ணு, தொண்டை புண்ணு, வயிற்றில் புண்ணு எல்லாமே ஏற்படும். ஒரு புண்ணு ஆழமாயிட்டே போனால் என்ன ஆகும்னா, சில சமயங்களில் ஓட்ட விழுந்துடும், பெர்ஃபரேஷன் அப்படின்னு
4: சொல்லுவோம்,
6: அது வரும். அல்லது என்னென்னா, ஒரு இடம் இரிட்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல புற்றுநோய் வரும். ஸோ குடிக்கிறவங்களுக்கு வாயில் புற்றுநோய், உணவு குழாயில் புற்றுநோய், குடலில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் உணவு பகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா, வந்து ஈரல் தான் வந்து எல்லா உணவையும் மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. அதனால் ஈரல் வந்து மிக அதிகமாக குடியினால் பாதிக்கும். அதனால் வந்து மஞ்சள் காமலை வர்றது, லீவர் என்லார்ஜ் ஆகிறது, ஃபேட்டி லீவர்னு சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடும்னா, அப்படியே ஈரல் கருகி இந்த வரட்டி மாதிரி ஆகிடும், எரு மாதிரி ஆகிடும். ஈரல் எவ்வளவு சாஃப்டான உறுப்பு, அது வந்து அந்த மாதிரி ஏறு மாதிரி கெட்டியாகி போயிடணும். அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா லிவர் ஃபெயிலியர் ஆகிடும். லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு வயிறில் எல்லாம் நீர் கோத்துக்கும், வாய் வழியாக மலத்துவாரம் வழியெல்லாம் ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாதிப்புகள் அதனால் வரும். லிவர்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அதுக்கு என்ன செலவாகுன்றது தெரியும். அதனால் அது பண்ணினாலும் எவ்வளவு தூரம் ரெக்கவரி பாசிபிலிட்டிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ குடலில், அது தவிர வந்து இருதயத்தில் பாதிப்பு ஏற்படுது, இருதய தசைகள் வீக் ஆகிறது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு, இப்போ ஐயா கேட்டதுன மாதிரி நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதுனால நரம்பு மூளை நரம்புகள் சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கைகால் நடுக்கம், ஞாபக சக்தி குறைபாடு, அப்புறம் வந்து மூளை சுருக்கம் ஏற்படுறதுனால வந்து டிமென்ஷியா, ஆல்கஹாலிக் டிமென்ஷியான்ற ஒரு கண்டிஷன் வர்றது, வலிப்பு வர்றது, அப்புறம் டெலிரியம் ட்ரெமன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோய் ஒன்று வரும். அது வந்து ஒரு சைக்காட்ரிக் எமர்ஜென்சி. அது வந்துச்சுன்னா வந்து ஒரு மாதிரி நிதானம் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது, காதில் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குறது, அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வரும். அது மற்ற எல்லா விதமான மனநல பிரச்சனைகளுமே வந்து குடியினால் வரும். ஸோ இது பொதுவாக குடியினால் வரக்கூடிய எல்லா நோய்களின் ஒரு தொகுப்பை சொல்லியிருக்கேன். விடுபட்டு போயிருந்தாலும் நீங்கள் மேற்கொண்டு கேட்கலாம், நான் சொல்கிறேன்.
4: அதாவது மொத்தமாகவே குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உடம்பு ஸ்பாயில் ஆயிரும், மனசும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. இப்போ அடுத்த நேய் இருக்கிறாங்க, இணைப்பில் சந்திச்சிடலாம். வாங்க. வணக்கம். 9:20 வானவில் நிகழ்ச்சியில் வந்திருக்கிறது யாருங்க? வாங்க. சொல்லுங்க
7: ஐயா. எனக்கு ஒரு 19-20 வந்து ஸ்மோக்கிங் நல்லா பிடிக்குங்க ஐயா.
6: ஓகே.
7: அதனால விரும்பி சிகரெட்டா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பைப் இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுங்க.
6: சரிங்க.
7: அப்புறம் குழந்தைங்களாம் கொஞ்சம் பெரிய ஆனாலுமே இந்த டம்ளர்ல தண்ணி குடிக்கிறது, சொம்பள தண்ணி குடிக்கிறதுக்குலாம் வீட்டுல வந்தா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
6: சரி.
7: எங்க மனைவி கிட்ட பேசுறத நான் கேட்டேன், என் பொண்ணு பேசுனதை. ஆனா அந்த நிமிஷம் வந்து சிகரெட் பிடிக்கிறது

0: அதனால உடம்பு ரீதியா ஏதாவது பாதிப்பு வருங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிலர் அந்த புகை பிடிக்காம இருக்கிறதுக்கோ மது பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாத்திரைகள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா?
1: ஆமா.
0: அதை எந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளல, நான் எதுவுமே சாப்பிடல, அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனா ஒருத்தர் சாப்பிட்டு அந்த வயிற்றெல்லாம் ஒரு வாரியா இருக்கு, வாமிட்டு வருதுன்னு சொல்லி ப்ராப்ளமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு சொல்லுங்க ஐயா, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
2: ஐயா, அது ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு. பொதுவா இது எல்லாமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நல்லா குடிச்சிட்டு இருந்தாரு, குடிய விட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா?
1: நிச்சயமாக நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அவர் சொன்ன, அவர் கேட்ட கேள்வின்ற பதிலை சொல்லிட்டு நீங்கள் ஒரு துணை கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கும் சொல்கிறேன். ஐயா, நீங்கள் வந்து இப்போ ஸ்மோக்கிங்கை வந்து சட்டு நிப்பாட்டினீங்களே, அந்த மெத்தடுக்கு பேர் வந்து கோல்ட் டர்க்கி மெத்தடுன்னு சொல்லி பேர். அதாவது ஒரே நாள் சட்டுன்னு விட்டுறது அது பாசிபிள் தான். அதுக்கான மிகச்சிறந்த வைராக்கியமும் ஒரு உறுதியும் வேணும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அப்படி விட்டுறலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த உறுதி இருக்கிறது இல்லை.

0: நீங்கள் வந்து சட்டுன்னு நிப்பாட்டினீங்க இல்லையா, அந்த மெத்தடுக்கு பேர் வந்து கோல்ட் டர்க்கி மெத்தடுன்னு சொல்லி பேர். அதாவது ஒரே நாள் சட்டுன்னு விட்டுறது அது பாசிபிள் தான், அதுக்கான மிகச்சிறந்த வைராக்கியமும் ஒரு உறுதியும் வேணும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அப்படி விட்டுறலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த உறுதி இருக்கிறது இல்லை. அதான் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது வந்து நான் வந்து ஐ ஹவ் குவிட் ஸ்மோக்கிங் மெனி டைம்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது குவிட் பண்ணுறதுனா ஒன்ஸ் குவிட் பண்ணுறது,
1: அவ்வளோதான்.
0: ஆனால் திருப்பி திருப்பி நான் நிறைய தடவை வந்து நான் குவிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க குவிட் பண்ணலேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இவர் வந்து நீங்கள் ஒரே அடியாக விட்டதுங்கிறது நல்லது, ஆனால் எல்லாராலையும் அது முடியாது. இந்த ஏன் வந்து இந்த ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை, எல்லா போதைப் பொருட்களுமே ஏன் அப்படி ஒன்று ரெண்டு ஆரம்பித்து பத்தாகுது, நாலு பாக்கெட் ஆகுது, அஞ்சு பாக்கெட் ஆகுது, அது மாதிரி குடித்தா அதே மாதிரி ஏன் ஒரு பாட்டில் நாலு பாட்டில் ஆகுது அப்படின்னா, இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே போய் மூளையில் வேலை செய்கிறதுக்கு அங்கே போய் உட்காரதுக்கு ஒரு இடம் இருக்குங்க, அதுக்கு ரிசெப்டார்னு பேர். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளக்கு சொருகணும்னா அந்த ப்ளக்கு சொருகிறதுக்கு ஒரு சாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த இந்த இந்த மாலிக்யூல்ஸ் இந்த மூலக்கூறுகள் போய் உட்காடுறதுக்கு அங்கே ஒரு ரிசெப்டார்ஸ்னு இருக்கும். இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே என்னென்னா அந்த ரிசெப்டார்ஸை தூண்டி தூண்டி என்ன பண்ணோம்னா அதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விட்டுரும். அதை வந்து அப்ரெகுலேஷன் ஆஃப் ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்படின்னா அதிகமான ரிசெப்டார்னு அர்த்தம். இந்த அதிகமான ரிசெப்டார்ஸ் இல்லைன்னா எண்ணிக்கையில் அதிகமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூடுன்னு கேட்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஆரம்பத்தில் அளவாக குடித்தவங்க நிறைய குடிக்க ஆரம்பிப்பாங்க, எப்போவாவது ஒரு தடவை குடித்தவங்க அடிக்கடி குடிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிகரெட்டு ரெண்டு சிகரெட் குடித்தவங்க பத்து சிகரெட் குடிக்கிறது, நாலு பாக்கெட் குடிக்கிறது எல்லாமே காரணம் இது தான், இந்த ரிசெப்டார் அதிகமாகிறது. இந்த அதிகமாகிற ரிசெப்டார்ஸ் என்னென்னா வந்து கொஞ்சம் அடங்காப்படையறை ஆகிடும். நீங்கள் வந்து நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணும்போது ஆர்ப்பரிக்கும், அது எனக்கு கூடு கூடு சிகரெட்டை கூடு அல்லது இது ட்ரிங்க்ஸை கூடுன்னு அது கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய ஆர்ப்பரிப்பு தாங்க முடியாமல் தான் அவங்க திருப்பி திருப்பி ஸ்மோக் பண்ணுறது, திருப்பி திருப்பி குடிக்கிறது, இல்லை திருப்பி திருப்பி போதைக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரிசெப்டாருடைய அந்த
1: செயல்பாடுகள்.
0: ஸோ அப்போ அதை வந்து அது என்ன பண்ணும்னா ஒரு பொருளை விட்டால் வித்ராவல் சிம்டம்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்களை ஒரு உண்டு பண்ணும். குடினா அதுக்கு ஒரு சில வித்ராவல் சிம்டம்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா கைகால் நடுக்கம் வர்றது, தூக்கம் இல்லாமல் போகிறது, காக்கா வலிப்பு வர்றது, நான் சொன்னது டெலிரியம் ட்ரெமன்ஸ் வர்றது, இதெல்லாம் அதில் வர்றது. இப்போ சிகரெட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு மாதிரி ஒரு தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தவங்க விட்டாங்கன்னா ஒரு மாதிரி எம்டியாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து சிகரெட் இருந்தால் தான் நல்லா டாய்லெட் போகும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு சிகரெட் குடிக்கலன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு மாதிரி சில பேருக்கு பதட்டமாக இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுனால தான் அவங்க திருப்பி திருப்பி பண்ணுறாங்க. இவர் சார் கேட்ட அந்த ஒரு கேள்வியில் மருந்துகள் இதுக்கு உதவி பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக உதவி பண்ணுங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து இதற்கான அடிக்ஷனுக்கான மருந்துகள் வந்து கொஞ்சம் அளவாக தான் இருந்தது. அதாவது குடித்தா ரியாக்ஷன் வர மாதிரியான மருந்துகள் தான் ஆரம்பத்தில் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருத்தவங்க தொடக்கூடாது, நீங்கள் சொன்னீங்களே அந்த அசிட்டால்டிஹைட்னு ஒரு கெமிக்கல், இந்த அசிட்டால்டிஹைட் வந்து குடிக்கிறவங்களுக்கு வந்து உடம்பில் உருவாகி உடனே உடஞ்சி மெட்டபலைஸ் ஆகிடும். ஆனால் இந்த அசிட்டால்டிஹைடை மெட்டபலைஸ் ஆகாமல் பிளாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு மருந்து கொடுப்போம். அந்த மருந்து என்ன பண்ணணும்னா அசிட்டால்டிஹைடைய அளவு அதிகப்படுத்தி அது அதிகமாச்சுன்னா அது நச்சுத்தன்மையுடையது, அது வந்து வாந்தி மயக்கம் படபடப்பு அந்த மாதிரியான பக்க விளைவுகளை உண்டு பண்ணும். அதனால் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான் முன்னாடி கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து ஆன்டி கிரேவிங்கிற ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் வந்துருச்சுங்க. இது வந்து 100% நல்லா ஒர்க் பண்ணுதுங்க. அதனால் குடி மற்றும் ஸ்மோக்கிங்கை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப அற்புதமான மருந்துகள் மற்ற மனநல சிகிச்சைகள் இருக்குது. இப்போ ரொம்ப ப்ராமிசிங்காக சொல்லலாம் இந்த நோய்களை நிச்சயமாக வந்து சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி.
1: அருமையான விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. 9:26 ஆயிடுச்சு. இணைப்பில் நேயர்கள் இருக்கிறாங்க, சந்திக்கிறதுக்கு முன்பாக கொடைப்பன்வலி 100.5
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
1: கவுன்சிலிங் கோட் 2624.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
7: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
6: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
7: August 14, 15, 16, 17, 4 நாட்கள். காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
6: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
7: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
6: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
1: கவுன்சிலிங் 2624.
9: கோடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும், சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
1: கவுன்சிலிங் கோட் 2624.
10: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
11: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள், August 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
1: கவுன்சிலிங் கோட் 2624.
12: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
13: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.

0: பண்பலை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா?

0: பாடி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது, எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு. ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு, உங்கள்கிட்ட தானே இருக்கு.
1: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நிமிடம் கோடை பண்பலை 100.5 வானவில் மது எல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு அப்படின்ற தலைப்புல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தொழிற் மனநல மருத்துவ மனையின் மனநல மருத்துவர் வெங்கடேஸ்வரன் ஐயா. அவங்க நிறைய கேள்விகளுக்கு அழகான ஆழமான பதில் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ வந்து இப்போ ஆரம்பத்திலேயே நீங்க சொன்ன மாதிரி இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க அப்படின்னாலே ஒரு பேட் இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருது, ரொம்ப தப்பானவங்க வன்முறையானவங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மனநல மையத்தில் அவங்க சிகிச்சைகள் மேற்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரியான வேற மாதிரியான அந்த அந்த அதை எப்படி சார் உடைக்கிறீங்க, அந்த இமேஜை வந்து நீங்கள் உடைச்சு அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு புது உலகத்துக்கு கொண்டு வரீங்க, இதில் அவங்க குடும்பத்தாருடைய பங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுங்க சார்.
5: குடி பழக்கம் என்பது ஒரு குடி நோயாக மாறிடுதுங்க. ஸோ இது ஒரு நோய், இது ஒரு மருத்துவ பிரச்சனை. ஸோ அதனால் குடிக்கிறவங்களை வந்து குற்றவாளியாக பார்க்கக்கூடாது, குடிக்கிறவங்களை வந்து ஒரு நோயாளியாக பார்க்கணும், குடிக்கிறவங்களை வந்து ஒரு வில்லனாக பார்க்கக்கூடாது, அவங்கள ஒரு விக்டிமாக பார்க்கணும். இந்த ஒரு அடிப்படை புரிதலை வந்து அந்த நோயாளிக்கும் நோயாளியினுடைய குடும்பத்தினருக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம புரிய வச்சிட்டோம்னா குடியை ட்ரீட் பண்ணுறது, குடிநோயை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ஆகிடும். ஏன்னா பொதுவாக குடிக்கிறவங்களை வந்து ஒரு குற்றவாளியாக தப்பு பண்ணுறவங்களாம் பார்த்து பார்த்து அவங்க மேலே வெறுப்புணர்வு தான் நம்ம அதையும் காமிப்போம். ஆக்சுவலாக குடிக்குள்ளவங்க ஆக்சுவலாக சிக்கி கிடக்கிறாங்கங்கிறது அங்கே பிரச்சனை. அதை மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். குடிநோயாளிகள் மேலே ஒரு அனுசரணையும் ஒரு அனுதாபத்தையும் கொண்டு வந்துட்டு அவங்க வெளியே வர்றதுக்கு நம்ம உதவணும்.
4: சரிங்க சார். இப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற அந்த ஸ்கூல்லலாம் இருக்குது, அது மாதிரி இந்த மனநல சிகிச்சை மையத்தில் இந்த மாதிரி உங்ககிட்ட சிகிச்சை மேற்கொள்கிற நோயாளிகளுக்கு எந்த மாதிரியான வேறு மாதிரியான வழிமுறைகள்லாம் நீங்கள் மேற்கொள்கிறீங்க?
5: இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் மருத்துவ சிகிச்சைகள் இருக்குது, ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் கொடுப்போம், அவங்களுக்கு நோயை பற்றி எஜுகேட் பண்ணுவோம், சைக்கோ எஜுகேஷன்னு பேர். அப்புறம் மோட்டிவேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பி, அதாவது குடிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கான தெரப்பி, இதெல்லாம் கொடுப்போம். அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபேமிலி தெரப்பி, இப்போ அது இதை பற்றி புரிய வைக்கிறதுக்கெல்லாம் கொடுப்போம். அது இல்லாமல் இப்போ வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி ஷெட்யூல், அதாவது ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இப்போ வெறுமனே சும்மா இருக்காமல் ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கேஜாக இருக்க மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். அதில் வந்து காலை எக்ஸசைசஸ் இருக்கும், யோகா இருக்கும், சில விளையாட்டுகள் இருக்கும், ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சிகளாக இருந்தாலுமே கூட இது ஆக்சுவலாக ஒரு நிறைய வந்து நரம்பியல் ரீதியாகவும் குணரீதியாகவும் மாறுதல்களை கொண்டு வருவதற்கான பிரின்சிபல்ஸ் இந்த எல்லா விளையாட்டுகள்லையுமே இருக்கும். அந்த மாதிரி டிசைன் பண்ணி தான் நம்ம கொடுப்போம்.
4: அருமையாக சொன்னீங்கய்யா. இப்போ இணைப்பில் நேயர்கள் காத்திருக்கிறாங்க, சந்திச்சலாம். வாங்க, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
6: நான் தஞ்சாவூர்ல இருந்து புவனான் பேசுறேன் சார்.
4: சொல்லுங்க புவனாமா, என்ன கேள்வி மருத்துவர் ஐயா கிட்ட?
6: ஒண்ணு இல்ல, எங்க ஹஸ்பண்டுக்கு 3 மந்த்ஸ் பிஃபோர் வந்து நாங்க ஒரு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணோம். அது வரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்தாங்க, ஹெல்த்தியா. அந்த ஒரு 10 டேஸ் வீட்டுல இருந்ததுல என்ன ஆயிட்டாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷன் போயிட்டாங்க. ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாம அவங்களால தூங்க முடியல. நாங்க வந்து சைக்காட்டிஸ்ட காமிச்சிருக்கோம், காமிச்சு இப்ப மறுபடியும் 3 மந்த்ஸா கண்டினியூஸா ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்தா மட்டும்தான் அவங்களால தூங்க முடியுது. ஒரு பதட்டம் அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. மித்தபடி ஃபேமிலிலயோ இன்கம்லயோ எதுலயுமே இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. அவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாம தூங்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்?
4: சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி

0: கேட்டுட்டே இருங்க வானொலி, இப்போ சார் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவார், சரிங்களா?
1: இப்போ உங்கள் கணவர் வந்து ஒரு மனச்சோர்வில் இருக்கார் இப்போ, டிப்ரெஷன். இப்போ இந்த டிப்ரெஷனுங்கிறது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தான் வரணும்னு இல்லை, எந்த காரணமும் இல்லாமே கூட ஒருத்தவங்களுக்கு வரலாம். அது வந்து எண்டோஜினஸ் டிப்ரெஷன் அப்படின்வோம். சில சமயங்களில் ஏதாவது சம்பவங்கள் நடந்து அதன் தொடர்ச்சியாக வரலாம், அதை வந்து ரியாக்டிவ் டிப்ரெஷன் சொல்கிறது. இப்போ ஒரு உங்கள் கணவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் பண்ணது அவருக்கு ஒரு மேபி ஒரு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்டிவிட்டியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தால் நீங்கள் சொல்கிற தூக்கமின்மை, உற்சாகமின்மை, மனச்சோறு இதெல்லாம் டிப்ரெஷன் தான். இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன்ஸ் கொடுப்பாங்கம்மா. அதில் வந்து தூக்கம்ங்கிறது வந்து பல தன்மைகளில் ஒரு தன்மை தான், அது வந்து தூக்க மாத்திரையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஆன்டி டிப்ரெஷன்ஸில் தூக்கம் வரும், ஏன்னா தூக்கமும் தேவைப்படுறதுனால. அப்புறம் ஒரு அன்ட்ரீட்டட் டிப்ரெஷனுடைய நேச்சுரல் கோர்ஸே என்னென்னா வந்து ஒரு 6 to 9 months இருக்கும் அப்படின்வாங்க, ஒரு ஆவரேஜாக. சில பேருக்கு சீக்கிரமாக குணமாகும், சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட குணமாகும். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே பண்ணலைன்னாலும் இந்த டிப்ரெஷனுங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து செல்ஃப் ரெமிட்டிங் அப்படின்னு என்னென்னா தானே சரியாகக்கூடியது. ஆனால் அந்த டிப்ரெஷன் ஆழமாக இருக்கும்போது பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாதுன்றக்காக தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட சில வாரங்கள் மாதங்கள் எடுத்துகிட்டு அவர் முழுமையாக நல்லான பிறகு படிப்படியாக குறைச்சி நம்ம நிப்பாட்டுவோம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதனால் அவர் தூக்க மாத்திரைக்கு அடிமையாயிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம்.
0: அதனால் பயம் தேவையில்லை, அது வந்து யதார்த்தமாக அந்த மனநலத்துக்கு ஏற்ற மாதிரியான மாத்திரைகள் தான், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பாக சொன்னீங்க. இப்போ மீண்டும் ஒரு நேர் இணைகிறாங்க, சந்திச்செல்லமாக வணக்கம்.
2: வணக்கம். அன்பு தங்கைக்கும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டிலேருந்து பழனியாய் பேசுகிறேன். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க பழனியாயம்மா.
2: அதாவது இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு கொள்கிறோம் என்று அவ்வளவு பேரு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும், நிச்சயமாக.
2: கண்டிப்பா. அதே மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த போதை பழக்கத்துல இருக்கிறவங்க வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும்னா அவங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறதுக்கு
0: பெண்களுமே இப்போ வந்து நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இதுல இருந்து வர்றதுக்கான ஒரு பேசிக்கா என்னென்ன விஷயங்களை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றத சொல்லுங்க.
1: போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து டைம் இமெமோரியல் வந்து அந்த மனித குலத்தில் இருக்குதுங்க. அது வந்து ஒரு இதே ஒரு நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போதை யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அவங்கள ஊரில் மற்றவங்க பார்த்தா கூட கொஞ்சம் ஒதுங்கி நடப்பாங்க. இப்போ போதை யூஸ் பண்ணாதவங்க தான் கம்மியாக இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா விசேஷங்கள், ஒரு கல்யாணம் காட்சி, காது குத்து, எது நடந்தாலுமே வந்து அதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ கல்லூரி பள்ளி பருவத்தில் இருக்கவங்களுக்கு கூட இது ஒரு பெருசாக ஒரு தப்பு இல்லைங்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ ஒரு போதை பழக்கங்கிறது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் என்னென்ன பாதிப்பு, குற்ற செயல்கள் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை ஒழிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே உறுதி பூணம் வேணும். அம்மா சொன்ன மாதிரி அப்படி ஒரு மனநிலை ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துக்கு வந்ததுன்னா அது மிக மிக சிறப்பு. ஆனால் அது இயல்பில் சாத்தியமா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி.
0: தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கூடிய பண்பலை நூறுபுள்ளியா இதில்
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும்

0: டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
5: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
4: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
5: August 14, 15, 16, 17 காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை, பரமத்தி ரோட், கொங்கு திருமண மண்டபத்தில்.
4: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
5: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
4: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
7: குடிப்பழக்கம் அப்படின்றது ஒரு நோய் தாங்க, அது தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் இல்லை. மனசு வச்சா, ஒரு வைராக்கியம் இருந்தால் அதை நிச்சயம் தீர்த்தரலாம். அதனால கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேர்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப யதார்த்தமாக உண்மையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. துளிர் மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். ஐயா, மீண்டும் உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதாவது இந்த மனநல மையமாக இருக்கட்டும், மறுவாழ்வு மையமாக இருக்கட்டும், இதில் எந்த மாதிரியான மருத்துவர்கள் வந்து நிர்ணயிக்கிறீங்க?
8: பொதுவாக இந்த நோயை ட்ரீட் பண்ணுறவங்க வந்து மனநல மருத்துவர்கள் தான். அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மனநோயின் ஒரு வகையாக தான் வர்றதுனால மனநல மருத்துவர்கள் கீழே தான் இது நடக்குது. அதே சமயத்தில் அது நிறைய உடல்கள் உறுப்புகளை பாதிக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா மருத்துவர்களுடைய பங்கு இதில் இருக்குது. குடல் ஈரலெல்லாம் பாதிக்குது அப்படின்னா வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட்டு, ஒரு ஹார்ட் பாதிக்குதுன்னா கார்டியாலஜிஸ்ட்டு, நரம்பு பாதிக்குதுன்னா நியூரலஜிஸ்ட்டு, எல்லாருமே இதில் பங்கு எடுத்துக்கணும். பட் அந்த இந்த டீமில் வந்து இது தலைமை வகிச்சு இதை கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டு, அப்புறம் ஒரு பொது மருத்துவர், மற்றபடி வந்து சைக்காலஜிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர்ஸ், சைக்காட்ரிக் நர்சஸ், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இதெல்லாம் சேர்ந்த குழு தான் இதை ட்ரீட் பண்ணும்.
7: சரிங்க சார். இப்போ மருத்துவமனை அப்படின்றது வந்து தெருக்கு தெரு இருக்குது, ஆனால் இந்த மறுவாழ்வு மையங்கள், மனநல மையம் அப்படின்றது வந்து பொதுவான நேர்களுக்கோ மக்களுக்கோ அந்தளவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு சிறந்த மனநல மருத்துவ மையம், மறுவாழ்வு மையம் அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாங்கய்யா?
8: சிறந்த மனநல மையமாக என்னன்றதை வந்து மக்கள் தான் அந்த மதிப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நிறுவனமும் சிறப்பாக செயல்படணும்னு தான் செயல்படுவாங்கன்னு நான் நம்புகிறேன். பொதுவாக வந்து ஒரு டாக்டர்ஸ் ரன் பண்ணுற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுல ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் பிரகாரம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அபிப்பிராயம். அதனால் அது ஒரு மனநல மருத்துவர் அவர் சார்ந்த அந்த டீம் இருக்கிற ஒரு ஒரு ஒரு மருத்துவமனையா பார்த்து செயல்படுறதுங்கிறது போறதுங்கிறது நல்லது.
7: நன்றிங்கய்யா, அருமையா சொன்னீங்க. இணைப்புல நேயர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. 9:46 மது இல்லா வாழ்வு, மகிழ்வான வாழ்வு, வானவில் தலைப்பு தந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இணைப்புல யாருங்க, வாங்க, வணக்கம்.
9: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கு அம்மா அவர்களுக்கும் மனநல மருத்துவர் அவர்களுக்கும் வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். பெயர் சொல்லுங்கய்யா.
9: கந்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன்.
7: சொல்லுங்க துரை
9: ஐயா. வணக்கம் ஐயா.
8: வணக்கம்.
9: உங்களுக்கு வணக்கம்.
8: வணக்கம்.
9: இப்ப இந்த மது நல சமீபத்துல ஒரு செய்தியில படித்தேன், மரபணு மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இந்த மதுனால ஏற்படுற மரபணு மாற்றங்கள்னால உடல்ல என்னென்ன தீமைகள், அதாவது குழந்தை பிறப்பு அப்படிங்கறது குறைவா இருக்கு, அது மதுவுனால அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சில இளம் பெண்களும் ஆண்களுக்கு போட்டியாக, சில பேர் நான் எல்லாத்தையும் சொல்ல, அவங்களும் மது அனுப்புறாங்க. இந்த பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படும், இந்த மரபணு மாற்றம்னா என்ன, அது மதுனால என்னென்ன குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கறத விளக்கமா சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
7: அருமை அருமை. சொல்லுங்க.
8: மதுனால என்னென்ன

0: உடல் பாதிப்பு ஏற்படும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த மரபணு மாற்றம் அப்படிங்கிறது அதனால் மட்டும் இல்லை. இப்போ இம்யூனைசேஷன் கொடுக்குறோம், இப்போ ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகிறோம், நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து புது ரக உணவுகள், கலப்பு உணவுகள், நிறைய மருந்து பூச்சி மருந்து உபயோகப்படுத்துறதுனால இந்த மாதிரி பல காரணங்களால் நம்ம மரபணுக்களில் வந்து மாற்றங்கள் நிகழ்கிறது உண்டு. அதில் மதுவும் ஒன்று தான். அப்போ நீங்கள் கேட்ட இந்த பெண்கள் குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, பொதுவாக ஒரு கருத்து உண்டு, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே குடிக்க அடிமையாக வாய்ப்பு உண்டு. அதில் பெண்கள் குடிக்க அடிமையாக ஆண்களை விட பெண்கள் குடியிலிருந்து மீண்டு எழுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ரிசர்ச் பிரகாரம் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ ஃபீமேல் டிபெண்டன்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டிக்மா இல்லாமல் போனதுனால ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயும் பார்ட்டி பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எல்லாமே யூஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வரணும். அதுதான் இப்போதைக்கு இருக்க ஒரே வழி.
1: இப்போ வந்துங்கய்யா, இப்போது சிகிச்சைக்கு வந்துட்டாங்க, ஒரு மனநல மருத்துவமனையிலையோ ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையத்திலையோ உள்ள சேர்த்துட்டோம்ல, சரியாயிரும்ல அப்படின்ற அதோட நிறுத்திடலாமா? இது தொடர்ந்து எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் தொடர் சிகிச்சை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இது குணமாகுமா?
0: பொதுவாக இந்த நோய் வந்து ஒரு நீண்ட நாள் நோய்ங்க. சில நோய் இருக்குங்க ஒரு தடவை வந்தால் சரியாக போயிடும், சில நோய் வந்து லைஃப் டைம் டிசார்டர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அம்மை போட்டுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே சரியாக போயிடும். ஆனால் சில சக்கரை வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அது வாழ்க்கை பூரா இருக்கும். அது அளவு கூடலாம் குறையலாம், ஆனால் வந்து அது அவர் அவங்க எப்போ எப்போவுமே ஒரு தடவை ரத்த நோயாளின்னா சுகர் நோயாளின்னா அவர் சுகர் நோயாளி தான். அந்த மாதிரி தான் அந்த ஆல்கஹால் ப்ராப்ளமும், ஒரு தடவை ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் டிசார்டர் அப்படின்னா அது லைஃப் டைம் டிசார்டர். ஆனால் மருத்துவம் எடுத்துக்கிறது மூலமாக அவங்க குடியிலிருந்து விலகி நிற்க முடியும். ஆனால் எப்போ திருப்பி தொட்டாலும் அந்த நோய்க்குள்ளே அவங்க போயிடுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இதுதான் டியூரேஷன் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி இருக்க சொல்லி சொல்லுவோம். ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கை சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, வேலை சூழ்நிலை காரணமாக சில நாட்கள் சில பேர் ஓபியாக ட்ரீட் பண்ணுவோம், சில நாள் ஒரு வாரம் பத்து நாளுக்கு ட்ரீட் பண்ணுவோம், சில பேர் மூணு மாதம் ஆறு மாதம் சில வருஷம் வருஷக்கணக்கு கூட இருக்க வைப்போம். அது அவங்கவுங்க நோயின் தன்மை சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்கள மட்டும் வச்சு ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக ஒரு அதாவது ஒரு நிச்சயமாக அந்த நோயாளி ப்ளஸ் அவங்களுடைய குடும்ப நபர்கள் எல்லாத்தையும் இணைச்சி தான் ட்ரீட் பண்ணணும். அந்த நோயாளியை மட்டும் வச்சுட்டு அவருக்கு வந்து குடிக்காத குடிக்காதுன்னு சொன்னால் குடிக்காமல் போகிறாரா? இல்லை, அவருக்கு எப்படி கையாளணுங்கிறத இப்போ ஃபேமிலிக்கு சொல்லணும், ஃபேமிலியை எம்பவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒரு கோஆர்டினேட்டடாக பண்ணணும். அதனால் அது எல்லாத்தையும் இணைச்சி பண்ண வேண்டிய ஒரு.
1: சரிங்க சார், இப்போ வந்து ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க வீட்டுக்கு தெரியாமலே அடிமையாக இருப்பாங்க, ஆனா வெளியில வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்க வந்து எப்படி வந்து மருத்துவர் அணுகலாம், எதன் மூலமா வந்து அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
0: டெஃபினட்டா இவங்களுக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல ரெமடி இருக்கு. அவங்க வீட்டுக்கே தெரியாம இருக்காங்க, அந்த அளவுக்கு அவர் குடிக்கலன்னு அர்த்தம். ஆனா அதே சமயத்துல வந்து குடி விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த ஆன்டி கிரேவிங் மெடிசன்ஸ் இப்ப நிறைய இருக்கு. அதெல்லாம் இங்க பட்டியலிட விரும்பல. அது என்ன பண்ணும் அப்படின்னா, குடிக்கணும் குடிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறதுனால தானே போய் குடிக்கிறோம். அந்த ஆர்வத்தையே கம்மி பண்ணிடும். கம்மி பண்ணி அது குடித்தாலே கூட அவருக்கு என்னென்னா அந்த ப்ளசன்ட் டேஸ்ட் வராது, ஏதோ கொஞ்சம் அவர்சிவாக இருக்கும். ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி அன்பிளசண்ட்டாக குடிக்கிறாங்கன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு குடிக்கணுன்ற அந்த எண்ணம் குறைஞ்சி போய் குடியிலேருந்தே சுத்தமாக வெளிவரதுக்கான வாய்ப்புகள்
1: இருக்குது.
0: அதனால இந்த ஆன்டி கிரேவிங் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்கிறதுனால தைரியமாக வந்து நீங்கள் வந்து மருத்துவரை அணுகலாம். சில பேர் வந்து என்னென்னா வந்து ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், சுத்தமாக குடியை விட்டு விடணும், கம்ப்ளீட் அப்டினன்ஸ் இஸ் த ரூலுங்க. ஆனால் அது முடியல, நான் குடிக்கவும் வேணும், அதே சமயத்தில் வந்து நாங்கள் கம்மியாகவும் குடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த ஆன்டி கிரேவிங் ரொம்ப உதவுது.
1: அதாவது நிறைய மருந்துகள் இருக்குது, அதனால பயப்பட தேவையில்லை.
0: நிச்சயமா இவங்களெல்லாம் சில பேரை வந்து நீங்க குடிக்காதீங்கன்னு கூட சொல்ல மாட்டோம், நீங்க குடிங்க இந்த மாத்திரை சேர்த்து குடிங்கன்னு கூட நாங்க சொல்றோம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை விடுவாங்கங்கிற நம்பிக்கையில நான் விடுறாங்க.
1: நன்றிங்க, நன்றிங்க. தொடர்ந்து சந்திக்கலாம் முன்பாக கோடி பண்பலை 100.5 இல்.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை

0: வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மது இல்லா வாழ்வு, மகிழ்வான வாழ்வு, வானவில் அழகான தலைப்பு இன்னைக்கு தந்திருக்குங்க. அதுக்கேத்த மாதிரி பயப்பட தேவையில்லை, நிறைய சிகிச்சை முறைகள், மாத்திரைகள் இருக்கு, நிச்சயமாக இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க துளிர் மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். சரி, இப்ப சொல்லுங்க, உங்களுடைய துளிர் மனநல மருத்துவமனையில இந்த மாதிரி சிறப்பம்சங்கள்லாம் இருக்குங்க இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வரவங்களுக்கு அப்படின்னா என்ன இருக்குங்கய்யா?
3: ஒரு டிபிக்கல் டீம் இருக்குங்க, அதுவே சிறப்பு தான்.
2: அப்படிங்களா?
3: ரெண்டு சைக்காட்ரிஸ்ட் இருக்கும், நான் இருக்கேன், இன்னொரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஜென்ரல் மெடிக்கல் டாக்டர் இருக்காரு, நல்ல அனுபவம் வாய்ந்த சைக்காலஜிஸ்ட்டு, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, நர்சஸ் இருக்காங்க. அது இல்லாமல் நான் சொன்ன ஆக்குபேஷனல் தெரப்பி அந்த இன்புட்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் ஜென்யூனாக இருக்கோம், நாங்கள் டெடிக்கேட்டடாக சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் தான் இந்த விஷயத்தை பண்ணுறோம். காஸ்ட் ரொம்ப மினிமமாக, எவ்வளோ மினிமம் பாசிபிள் முடியுமோ அவ்வளோ மினிமம் பாசிபிள் வச்சுருக்கோம். யாரையும் இந்த நாங்கள் இவ்வளோ நாள் தான் இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய அந்த ஒரு விருப்பம், சமுதாயத்துக்கு உதவ விருப்பமே சிறப்புன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்.
2: சரிங்க சார், நன்றி, அருமையாக சொன்னீங்க. இப்போ நிறைவாக இணைப்பில் இரண்டு நேர்கள் இணையிறாங்க, சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கய்யா.
4: அம்மா, தேனி மாவட்டம் குள்ளப்பாவனப்பட்டில இருந்து ஐயப்பன் பேசுறேங்கம்மா.
2: நான் சொல்லுங்க ஐயப்பன்.
4: திருப்பந்தன ஐயாவுக்கு வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா.
4: ஐயா, எங்க அக்கா, எங்க அக்கா பையன், எங்க அக்கா பையன் நல்லா ட்ரிங்க் பண்ணுவாப்புல, நல்லா குடிப்பாப்புல.
3: சரிங்க.
4: அவருக்கு மருந்து இந்த மாத்திரையில குணப்பட்டு போலாம்னு சாப்பாட்டுல டீல இப்படி கொடுத்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தாப்புல, அப்புறம் கொஞ்ச நாள் விட்டாப்புல. நல்லா இருந்தப்பல பல அடிக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு சேலாவை கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சாப்புல, நிறைய குடிக்கிறாப்புல.
3: சரி,
4: இப்ப என்ன, இப்ப வந்து வாமிட் ரத்தம் மாதிரி ரத்தம் வாஞ்சி எடுக்கிறாப்புல ஒரு நேரம்.
3: சரிங்க.
4: இதனால எப்படிங்க பாதிப்பா இருக்கு, இல்ல அத எப்படிங்க ஒரு சரி குணப்படுத்தாப்புலாம் ரத்தம் கேட்கலாம் வந்திருக்கு.
3: சரிங்க ஐயா, இந்த குடிநோய்ங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி லைஃப் டைம் டிசார்டருங்க. இது வந்து என்னன்னா ரிலாப்ஸ் அண்ட் ரெமிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது விடுவதும் தொடுவதுமாகத்தான் இந்த நோயே இருக்கும். ஒரு தடவை ஒரு ஊசி போட்டோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், இனிமேல் குடிக்கவே மாட்டாருங்கிற உத்தரவாதத்தை வந்து உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாதுங்க. இது ஒரு மோட்டிவேஷனில் வர்றவங்க கொஞ்ச நாள் விடுவாங்க, மறுபடியும் ஏதோ கால சூழ்நிலையில மறுபடியும் தொடுவாங்க. நம்ம வந்து தொடுறத வந்து தோல்வியாக எடுத்துக்கிறது இல்லைங்க. நம்ம அவங்களை திருப்பி திருப்பி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவழைச்சு நிரந்தரமாக விடுறதுக்கு நாங்கள் வழி செய்ய முடியும். அதனால் இந்த ஒரு ரத்த வாந்தியெல்லாம் வர்றதுக்கு காரணம் வயிற்றில் புண்ணு இந்த மாதிரிலாம் வந்திருக்குங்க. அந்த மருந்துல மருந்து சாப்பாட்டில் மறைச்சி கொடுக்கறதுங்கிறது ஒரு வகை மருந்துங்க. அந்த மருந்து மட்டும் இல்லைங்க, நிறைய மருந்துகள் இருக்குது. அவரை நிச்சயமாக வந்து குடியிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும், நீங்கள் தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கோங்க.
2: அருமை அருமை ஐயா. இப்போ சொன்னீங்க நீங்கள் எங்களுடைய மருத்துவமனையை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எண்கள் கொடுத்துருக்குறீங்க, அது சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். கோவையில் நாச்சியார் மனநல மையம், அதாவது மருதமலை அடிவாரத்தில் இருக்குங்க. அதோடைய தொடர்பு எண்கள் பார்த்தீங்கன்னா 9715685000. மீண்டும் 9715685000. அதே மாதிரி பழனியில் துளிர் மனநல மருத்துவமனை உழவர் சந்தை எதிரில் இருக்குங்க. அதோடைய எண்கள் பார்த்தீங்கன்னா 9043426456. எண் மீண்டும் ஒரு முறை 9043426456. ஐயா, நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலும், ஆனால் வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையானவனுங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து எந்த மாதிரியாக வந்து சீக்கிரமாக வந்து சிகிச்சை முறைகள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ரொம்ப இயல்பாக வந்து வாழ்க்கையை கடந்து போகலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. இறுதியாக இந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வரணும், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மையத்துக்கு வரல அப்படின்னாலும் வீட்டிலருந்தே அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரி சொல்லுவீங்க?
3: அதாவது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது, எந்தவித மருத்துவ உதவியும் இல்லாமல் சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு முதல்ல அவங்க ஒரு சைக்கலாஜிக்கல் மைண்டடாக இருக்கணும்.

0: நன்மை வந்து உற்று உள்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கணும். நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்களாக இருக்கணும். நல்ல வாசிப்பு, நல்ல செய்திகளை கேட்டறிதல், நல்லவர்களோட உரையாடுதல் மூலமாக நம் நன்மை தீமைகளை நம்மளும் பார்த்து நம்ம கூட இருக்கவங்களுடைய பகிர்ந்துக்கிறது மூலமாக அவங்க பிரதிபலிப்பாங்க நம்மளுடைய நன்மை தீமைகளை, வழிகாட்டுவாங்க. அதன் மூலமாக நம்ம சில விஷயங்களை சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் நம்ம டாக்டரை பார்த்து தான் எல்லா விதமான பிரச்சனையும் சரி பண்ணணும்னு இல்லை, தான் தன்னளவில் சரி பண்ணிக்க முடியும் அல்லது தனக்கு நெருக்கமானவங்களோட பேசி சரி பண்ணிக்க முடியும். பட் அதையும் சார்ந்த அந்த மார்பிடிட்டி, அந்த பெத்தாலஜி அதிகமாக இருந்தால் மருத்துவர்களை அணுகுங்கள், தயங்க வேண்டியதில்லை.
1: சிறப்புங்க, அதாவது வந்து தயக்கம் வேண்டாம், உடனே வந்து மருத்துவர்களை அணுகிருங்க அப்படின்னு ஒரு அழகான விழிப்புணர்வை சொல்லியிருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் இணைஞ்சிருந்து நேர்களுடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு பொறுமையாக விளக்கம் சொன்னதற்கு நேர்கள் சார்பாகவும் நிலைய இயக்குநர்கள் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறீங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: நீங்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் அரங்கேற்றம் பூஜா. கணினியின் கைவண்ணம் எம் சிக்கந்தர் ராஜா. இனி உங்கள் கூடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும் கேட்கும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் MBBS BDS இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. CBSE 12 வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 80.13 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ராணிப்பேட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் காரில் கடத்த முயன்ற 240 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூலத்திருவிழா இன்று காலை குடியேற்றத்துடன் தொடங்கியது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழையும் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழையும் இன்று பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பிரவுன்ஸ்பர்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் விருந்தினர் பாண்டிச்சேரியிலிருந்து கலைமாமணி விருது பெற்ற தங்கராஜ் அவர்கள், நாடக நடிகர், நாடக இயக்குனர், கதாசிரியர், போட்டி நாடகங்களை அதிகமாக நடத்துபவர், அகில இந்திய வானொலிகளில் அதிகமாக நாடகங்களில் பங்கேற்றவர். கலைமாமணி விருது பெற்ற தங்கராஜ் அவர்கள், ஐயா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். 47 வருட அனுபவம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகமான அனுபவங்கள் கிடைத்திருக்கும். நிறைய இடங்களுக்கு சென்றிருப்பீங்க, நிறைய நபர்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய நாடக கலைஞர்களை உருவாக்கி இருப்பீங்க, அவங்களோட பணியாற்றி இருப்பீங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து இன்று எங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். 47 வருடங்களுக்கு முன்பாக எப்போது தோன்றியது இந்த மாதிரி நமக்கு வந்து நாடகத்துறையில ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு நாடக நடிகராக வேண்டும், நாடகங்களை இயக்க வேண்டும், நாடக கதைகளை எழுத வேண்டும் அப்படின்ற ஆர்வம் எல்லாம் வந்து உங்களுக்கு எதனால் ஏற்பட்டது?
2: நான் முதல்ல வந்துங்க பாண்டிச்சேரி அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்ணேன். வேளாண் அறிவியல் கழகத்துல வந்து அரசு வேலைக்கு வந்து அப்ப தினக்கூலி ஆரம்பிக்கும் போது அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து RS மன்னர் வந்து பாண்டிச்சேரி கம்பன் கலையரங்கத்துல ஒரு நாடகம் போட்டாங்க.
1: சரி.
2: அதுக்கு எங்க அலுவலகத்துல வந்து அந்த இதை ஷோ பண்றதுக்காக பூச்செடியெல்லாம் இருக்கும் போது அப்ப அவருக்கு ஒரு 3 நடிகர் வந்து RS மன்னர் ஐயா அப்ப வந்து வரல சென்னையில இருந்து. அப்ப திடீர்னு எங்களுடைய சூப்பரண்ட சொல்லும் போது இங்க யாராவது மொழி கிடைக்குமா நாடகம் போடுறதுக்கு, இங்க ஆள் இல்ல சொல்லும் போது அவரு என்ன சொல்லி விட்டாரு. அப்ப எப்படினா அதுக்கு முன்ன வந்து சிறுகதைகள்லாம் நிறைய எழுதுவேன், ஒரு நோட்டுல வச்சு பேப்பர்ல வச்சு அங்க எழுதிட்டு இருப்பாங்க தோட்டத்துல, அதை பார்ப்பாரு, நிறைய படிப்பாரு. இல்ல இந்த இந்த தம்பி நல்லா பண்ணுவாரு, அவர்கிட்ட சொன்ன ஆளுட்டு வரும்போது அப்ப என்னுடைய நண்பர்கள்லாம் 2 பேர் அந்த நாடக அனுபவத்துல வந்தாங்க.
1: எதேச்சையாக கிடைத்ததுதான் இந்த வாய்ப்பு.
2: ஆமா ஆமா ஆமா. எங்களுக்கு வந்து RS மன்னர் நம்ம அதுவும் சந்திக்கிறோம். அப்போ அவர் நடிகர்ன்ற போது ஒரு ஒரு இது பிறந்தாரு. அவர் நடிக்க கூப்பிடும் போது அவர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்றாரு, சொல்லும் போது ஒரு 2 பிள்ளைங்க வர சொல்லும்போது என்னுடைய நண்பர்கள் 2 பேர் வர வச்சு 3 பேர் நின்னோம். அப்ப என்ன சொன்னாரு, நான் சில வசனங்களை சொல்றேன், நீங்க பேசுங்க, சரி வரதா பார்க்கும் போது என்ன பண்ணாரு, ஒரு 7-6 நிமிடம் அளவுக்கு வசனங்களை அவர் கொடுத்தாரு. அதை நாங்க ஒரு 10 நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்க நின்றுட்டோம். அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாரு, ஃபுல்லா சொன்னோம். சொன்ன வந்து அதுக்கு இவ்வளவு சீக்கிரமா நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க தான் நடிக்கணும்னு 3 பேர் செலக்ட் பண்ணாரு. அப்ப அது தேவகுமார்னா எனக்கு எனக்கு ஒரு கதாபாத்திரம், என் குழந்த நண்பர்கள்லாம் வந்து முனிவர் வேஷம் போட்டாங்க. அவர் சிவன், அவர் சிவனா நடிக்கிறாரு அதுல RS மன்னர். அதுதான் முதல் அனுபவங்க. அப்ப கொடுக்கும் போது சொன்னாரு, நீங்க இந்த 10 நிமிஷத்துல இவ்வளவு ரெக்கார்ட் பண்றீங்க, நீங்க ரொம்ப ஒரு பெரிய ஆளா வருவீங்கன்னு அன்னைக்கு அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு.

0: அவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியல, அதை தொடர்ந்து அப்படியே நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டு வரோம்.
1: 47
0: அதுதான்
1: வருடங்களாக பயணிக்கிறீங்க இந்த நாடக
0: அதுதான்
1: துறையில.
0: முதல் நாடக அனுபவம். அவர் யதார்த்தமா எங்களை கூப்பிட்டு கொடுத்தது திடீர் அனுபவம் தான் அது.

தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
1: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: கோடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
8: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
9: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். விளை நிலம் எனும் தலைப்பில் கா பாலபாரதி அவர்களின் கவிதை. பாலபாரதி அவர்களின் விளை நிலம் எனும் தலைப்பிலான கவிதை. நல்ல நல்ல மண்களிலே மரபணு விதைகள், மனித வாழ்வை மாற்றப் போகும் மரணக் குழிகள். நல்ல நல்ல மண்களிலே மரபணு விதைகள், மனித வாழ்வை மாற்றப் போகும் மரணக் குழிகள். விளைச்சல் தரும் விதையென வாங்கி விதைத்தாய், நிலம் விலைக்கு போகும் போது உண்மை அறிவாய். செயற்கை உரம் அள்ளி கொட்டி நிலத்தை கெடுத்தாய், இயற்கை பொய்த்து போகும் போது குழம்பி தவிப்பாய். பூச்சிக்கொல்லி மருந்தை அள்ளி பயிரில் தெளித்தாய், பூச்சியும் உண்ண தகுதியற்ற உணவை உண்பாய். பூச்சிக்கொல்லி மருந்தை அள்ளி நிலத்தில் தெளித்தாய், பூச்சியும் உண்ண தகுதியற்ற உணவை உண்பாய். வருவதெல்லாம் வசதி என வாங்கி குவித்தாய், வாழ்க்கை அழிந்து போகும் போது வயிற்றை பிடிப்பாய். இயற்கை முறையை சீரழித்து செயற்கையாய் சிரித்தாய், இயற்கை முறையை சீரழித்து செயற்கையாய் சிரித்தாய். நாளை விளை நிலத்தை விதவையாக்கி விலைக்கு கொடுப்பாய், நாளை விளை நிலத்தை விதவையாக்கி விலைக்கு கொடுப்பாய். இது பாலபாரதியின் கவிதை. கவிதையின் தலைப்பு விளை நிலம்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி கவிஞர் வித்யாசாகர் அவர்களின் கவிதை கோடை பண்பலை 100.5. கவிஞர் வித்யாசாகர் புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் பிறந்து வளர்ந்த தமிழ் எழுத்தாளர் மற்றும் தமிழ் கவிஞர். வெங்கடாச்சலம் எனும் இயற்பெயருடைய இவர் முதுகலை இயந்திர பொறியாளர். குவைத்தில் எண்ணெய் சார்ந்த நிறுவனத்தில் தர மேலாண்மை மற்றும் ஆய்வுத்துறையில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இனி வித்யாசாகர்.

அவர்களின் கவிதைகள் சில உங்களுக்காக. நீ காற்று, நான் உயிர் எனும் தலைப்பில். நீ காற்று, நான் உயிர். ஒரு துளி நம்பிக்கை போதும் வாழ்க்கை கடல் போல விரிவதற்கு. ஒரு துளி நம்பிக்கை போதும் வாழ்க்கை கடல் போல விரிவதற்கு. ஒரு நல்ல செயல் போதும் நம்பிக்கை வெற்றியாய் அமைவதற்கு. ஒரு நல்ல செயல் போதும் நம்பிக்கை வெற்றியாய் அமைவதற்கு. துளி துளியாய் வாழ்வில் சில லட்சியங்கள் போதும் எண்ணங்கள் பெரிதாய் மாறுவதற்கு. துளி துளியாய் வாழ்வில் சில லட்சியங்கள் போதும் எண்ணங்கள் பெரிதாய் மாறுவதற்கு. சின்ன சின்ன தியாகங்கள்

செல்வதற்கு. இந்த உலகில் எல்லாமே துளி துளிதான். நீயும் நானும் நம் உயிரும் கூட ஒரு துளிதான். இந்த உலகில் எல்லாமே துளி துளிதான். நீயும் நானும் நம் உயிரும் கூட ஒரு துளிதான். துளிக்காற்றுதான் நீ, ஒரு சொட்டு உயிர்தான் நான். துளிக்காற்றுதான் நீ, ஒரு சொட்டு உயிர்தான் நான். இது கவிஞர் வித்யாசாகர் அவர்களின் கவிதை.

கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.

0: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை நொறுப்புழியை இந்த தந்து கொண்டிருக்கிறது. கவிதையும் கானமும்
1: கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி அப்போதெல்லாம் அதெல்லாம் அதுவாகத்தான் இருந்தது. அப்போதெல்லாம் அதெல்லாம் அதுவாகத்தான் இருந்தது. எதெல்லாம் அதுவாக இருந்தது இப்போது தெரிந்து கொள்ளலாம். கவிதை தந்திருக்கிறார் கவிஞர் வித்யாசாகர். அடி வாங்கி கொண்டு கற்ற பாடங்களால் அல்ல, பள்ளி வீதியில் நாகப்பழம், அவித்த கிழங்கு, வறுத்த வேர்க்கடலை, வெம்பி போன காட்டு கலாக்காய் விற்ற பாட்டியால்தான் பள்ளிக்கூடம் இன்று வரை நினைவில் இருக்கிறது. அடி வாங்கி கொண்டு கற்ற பாடங்களால் அல்ல, பள்ளி வீதியில் நாகப்பழம், அவித்த கிழங்கு, வறுத்த வேர்க்கடலை, வெம்பி போன காட்டு கலாக்காய் விற்ற பாட்டியால்தான் பள்ளிக்கூடம் இன்று வரை நினைவில் இருக்கிறது. சந்தேக கேசில் பிடித்து உள்ளே போடும் என்று தெரிந்தும் காவல் நிலையத்தை தாண்டி போய் இரவு காட்சி பார்க்க வைத்தது அந்த கால சினிமாக்கள் மட்டுமல்ல, வயதும் தான் என்று இப்போது புரிகிறது. நெல் வேகும் வாசம், மண்ணணையும் வெப்பம், தெருவோர மதிலெட்டி பார்க்கும் செம்பருத்தி பூக்கள், கிணற்றடி பெண்கள், மார்கழி கோலம், திருவிழாக்களில் புதுப்படம், மாலை நேர மீன் பன், குல்ஃபி ஐஸ், இது போன்ற எத்தனையோ தொலைத்துவிட்டுதான் நம்மூர் சிட்டியாகிறது. இது ஒரு கிராமத்து இளைஞனின் ஏக்கமாக இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கவிதைகளோடு கானங்கள். இந்த கவிதையின் தலைப்பு அப்போதெல்லாம் அதெல்லாம் அதுவாகத்தான் இருந்தது. கவிதை மிகவும் ரசிக்க வைத்தது இல்லையா? இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்திருக்கிறது. ஒரு ஊர் சிட்டியாக வேண்டுமென்றால் பலவற்றை தொலைத்தாக வேண்டியிருக்கிறது என்று ஏக்கத்தோடு தந்திருந்தார் இந்த கவிதையை கவிஞர் வித்யாசாகர். அந்த ஏக்கம் உங்களுக்குள்ளும் எட்டி பார்க்கிறதா?

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 28 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: குடும்பத்தோட
3: வாங்க, கொண்டாடுங்க
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி கவிஞர் வித்யாசாகரின் மழை சுவடுகள் எனும் தலைப்பிலான கவிதை. இரவு பாடல்களின் இனிமையைப் போலவே பகலில் பெய்யும் மழையும் மனதுள் மூளும் நெருப்பின் குளிர்ச்சிதான். இரவு பாடல்களின் இனிமையைப் போலவே பகலில் பெய்யும் மழையும் மனதுள் மூளும் நெருப்பின் குளிர்ச்சிதான். சின்னதாக கையில் குத்திய தடுப்பூசியின் பெரிய வட்டத்தைப் போலவே மனதுள் பெரிது பெரிதாக இருக்கிறது அந்த சின்ன சின்ன மழையின் நினைவுகளும். சின்னதாக கையில் குத்திய தடுப்பூசியின் பெரிய வட்டத்தைப் போலவே மனதுள் பெரிது பெரிதாக இருக்கிறது அந்த சின்ன சின்ன மழையின் நினைவுகளும். நினைவுகளை உதிர்க்கும் தனிமையின் அழுத்தம் பறக்கும் புழுதியோடுதான் காம்பருந்து விழுகிறது பழுக்காத இலைகளும் பூக்காத மலர்களும். வானம் பார்த்த பூமிக்கு மூத்த பங்காளிகள் நாங்கள். எங்களுக்கு மழை என்பது கண்ணீரை விட குறைவு. கவலை என்பது மழையில்லா வானத்திலும் பெரிது. சில இடத்தில் குழிகள் தேடி நிறைகிறது ஆசை வெள்ளம். சில இடத்தில் குழிகள் தேடி நிறைகிறது ஆசை வெள்ளம். சில இடத்தில் ஆசைக்கு கொஞ்சம் பெய்கிறது அன்பு மழை. பாவம் அந்த மழையில்லாது வாடும் பயிரை போன்ற பெற்றோர்களும் தொலைதூரத்து பிள்ளைகளும். அருகிலிருந்தும் எரியாத உறவு விளக்கும். வானம் பார்த்த பூமிக்கு முத்த பங்காளிகள் நாங்கள். எங்களுக்கு மழை என்பது கண்ணீரை விட குறைவு. கவலை என்பது மழையில்லா வானத்திலும் பெரிது. மலர்களை தொடும் மழைக்கு தெரிகிறது அதன் அடிவயிற்று தாய்மை. மழை வெறும் நீரல்ல, நினைவல்ல, ஈரம் மட்டுமல்ல, உயிர். உயிர் மறையின் சப்தத்தில் உள்ளிருக்கும் மௌனம் மழை. மழை வெறும் நீரல்ல, நினைவல்ல, ஈரம் மட்டுமல்ல, உயிர். உயிர் மறையின் சப்தத்தில் உள்ளிருக்கும் மௌனம் மழை. இது மழை சுவடுகள் எனும் தலைப்பிலான கவிதை. தந்திருந்தார் கவிஞர் வித்யாசாகர்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி சிரிப்பு எனும் தலைப்பிலான கவிதை கவிஞர் வித்யாசாகரனுடையது. பாவம் புண்ணியம், ஒரு மண்ணும் இல்ல, இந்த நொடி கிடைக்குமா, கொஞ்சம் சிரித்துக் கொள்ளலாம் என்று ஏங்கும் பொழுதுகளை தேடி வையுங்கள். இந்த நொடி கிடைக்குமா, கொஞ்சம் சிரித்துக் கொள்ளலாம் என்று ஏங்கும் பொழுதுகளை தேடி வையுங்கள். யாருக்கும் வலிக்காமல் சிரிக்க முடியுமா, சிரித்துக் கொள்ளுங்கள். மரணத்தை மிட்டாயாக்கிக் கொள்ளும் சிரிப்புதான் வாழ்வின் பரிசு. சிரிப்பை பரிசளியுங்கள். சிரிப்பு புரிவதற்கே வயது நூறை கேட்கும் பண நோய் வேண்டாம். அந்த நோய் மிக கொடிது, பணம் பெரிய விஷம். பணம் என்பது காலனியை போல வாசலில் கிடக்கட்டும், அவசியமெனில் அணிந்து கொள்வோம். அதை யாரும் எடுத்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள். நீங்கள் சிரித்துக் கொண்டே இருங்கள். இருப்போரை சிரிக்க வையுங்கள். சிரிப்புதான் பிறப்பின் பரிசு. இது கவிஞர் வித்யாசாகரின் அருமையானதொரு கவிதை. பிடித்த வரிகள்: இந்த நொடி கிடைக்குமா, கொஞ்சம் சிரித்துக் கொள்ளலாம் என்று ஏங்கும் பொழுதுகளை தேடி வையுங்கள். என்ன ஒரு அருமையான வரி! இந்த நொடி கிடைக்குமா, கொஞ்சம் சிரித்துக் கொள்ளலாம் என்று ஏங்கும் பொழுதுகளை தேடி வையுங்கள்.

0: வெயிட்
1: ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி கவிஞர் வித்யாசாகரின் நம்பிக்கை எனும் நெற்றிக் கண்திர. கால்கள் உடைந்திடாத சக்கரம் காலத்தோடு சுழல்கிறது, பிறகு ஊனத்தை பற்றிய பயம் எதற்கு? கால்கள் உடைந்திடாத சக்கரம் காலத்தோடு சுழல்கிறது, பிறகு ஊனத்தை பற்றி பயம் எதற்கு? எல்லாம் மாறும், காட்சிகளே பிறழ்கிறது, பின் தோற்பதென்ன மூப்பதென்ன கேடு? வெற்றி உதிர்ந்திடாத மனங்களே நம்பிக்கைக்கு சாட்சியென சொல்லி இன்னும் எத்தனை முகங்களில் அரிதாரம் பூச? வெற்றி உதிர்ந்திடாத மனங்களே நம்பிக்கைக்கு சாட்சியென சொல்லி இன்னும் எத்தனை முகங்களில் அரிதாரம் பூச? வாழ்வது நிலைக்கலாம் நீளலாம், சாவது ஒரு முறையெனில் தினம் தினம் செத்து பிழைப்பதேன்? வாழும் போதெல்லாம் வெற்றிக்கு ஏங்கி கடைசி வரை தோல்விக்கே பயந்து தீர்வதை விட கொஞ்சம் வாழ்ந்து

கொள் போதும். உறக்கத்தை சுமையாக்கி பசியை பழகிக்கொள். புகழ்ச்சியை பணத்தை கடந்து செல். பயமுட்களில்லா பாதைமையை சமூகத்தை அன்பொழுகு நேசி. உன் வெற்றியை பிறர் வெற்றியாக்கு. இருப்பதை இயன்றவரை பகிர்ந்து கொள். இல்லாததை உண்மையின் கண்ணாடியாக்கு. நானிலத்தையும் அருண் கொண்டு அள. கண்களை முயற்சி சிவக்க திற. மனதை நம்பிக்கை கணக்கு மூடு. பணத்தை உழைப்பால் மட்டுமே தொடர். உலகில் எவரும் முழு தீயவர் இல்லை. நம்புமளவு எல்லோருமே நல்லோரும் இல்லை. பின் யார் இங்கே உயர்வும் தாழ்வும்? உலகில் எவரும் முழு தீயவர் இல்லை. நம்புமளவு எல்லோருமே நல்லவரும் இல்லை. பின் யார் இங்கே உயர்வும் தாழ்வும்? எதிர்மறை உடை சமத்துவம் ஏந்து. எதிரும் புதிரும் ஒன்றென அறி. இயற்கையை உனக்குள்ளிருந்து வெளியே பார். பார்க்க பழகு. ஒரு முறையேனும் மன்னித்து விடு. ஒரு முறையேனும் கொடுத்து மகிழ். ஒரு முறையேனும் அன்பு செய். பிறகு எட்டித்தான் பாரேன். ஒரு கணம் நீ சிகரத்தை தொட்டிருப்பாய். சிகரம் வெற்றிகளின் கூடாரமாய் உன்னை தொட்டு கொள்ள ஒரு தவமேனும் பூண்டிருக்கும். ஒரு முறையேனும் மன்னித்து விடு. ஒரு முறையேனும் கொடுத்து மகிழ். ஒரு முறையேனும் அன்பு செய். பிறகு எட்டித்தான் பாரேன். ஒரு கணம் நீ சிகரத்தை தொட்டிருப்பாய். அல்லது சிகரம் வெற்றிகளின் கூடாரமாய் உன்னை தொட்டு கொள்ள ஒரு தவமேனும் பூண்டிருக்கும். இது வித்யாசாகர் அவர்களின் கவிதை. கவிதையின் தலைப்பு நம்பிக்கை எனும் நெற்றிக் கண் திற.

0: இனி கேட்கலாம் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுவதை அதற்கான தேசிய ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர்கள் புத்தகங்களை வாசிக்க பெற்றோர்கள் ஊக்கமளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமை அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகள் இன்று புதுதில்லியில் வழங்கப்படுகின்றன. தமிழக அரசின் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று சென்னையில் நடைபெறுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு திமுக எப்போதும் துணை நிற்கும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கிருஷ்ணகிரியில் 1 மாத காலம் நடைபெற்ற மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா மற்றும் பங்கனப்பள்ளி ரகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் தஸ்னிமிர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இன்று ஒரே நபரின் பாடல்களோடு. நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 4 5 4 2. நிகழ்ச்சியோடு
1: சுகன்யா மார்த்தாண்ட பூபதி,
0: ஜி மேரி. வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் சுகன்யா.
1: வணக்கம்க்கா. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லமா இருக்கும்.
1: பயங்கரமா சாப்பிட்டு வந்திருக்கீங்க என்னை விட்டுட்டு. சாப்பிட போகல சொல்லுமா, ஏதாவது டீ வேணும்னா கேளுமா, கீழே இருந்து வர நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சரி, நிகழ்ச்சி முடிச்சுட்டு தேடுறேன், எங்க ஜெயமேரியக்காவை காணும் அப்படின்னு பார்த்தா அவங்க சாப்பிட போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க.
0: அப்படியா?
1: என்னது, என்ன பழக்கம், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, இதெல்லாம் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும்.
0: அப்படிலாம் இல்ல, சுகன்யா விட்டுட்டு நாங்களாம் சாப்பிடுவோமா?
1: அப்ப சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?
0: ஆமா கண்டிப்பா.
1: என்ன சாப்பாடு வாங்கிட்டு
0: வந்திருக்கீங்க? தோசை.
1: தோசைக்குதான் இவ்வளவு யோசனையா? நான் கூட ஏதாவது ஒரு பிரியாணி ஒரு குஸ்கா அப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன்.
0: அதாவது 11 மணிக்கெல்லாம் பிரியாணி குஸ்கா அப்படிலாம் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் இல்லையா?
1: அப்படியா? உங்க ஊர்ல என்ன சாப்பிட்டாலும் தூக்கம் வரும், அது வேற விஷயம். சரி, இப்ப பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில ஒரே நபரின் பாடல்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. அந்த ஒரே நபர் யாரு அப்படின்றது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு இசையமைப்பாளர், ஒரு பாடகர், ஒரு நடிகர்,
0: திரைப்பட இயக்குனர் இல்லையா?
1: இயக்குனர் இயக்கியிருக்காரா அப்படின்றது, இயக்கியிருக்காரா? அப்படியா, சரி, சந்தோஷம்.
0: தயாரிப்பாளர்.
1: தயாரிப்பாளர், சரி. யார் அது அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு பாடல் வச்சிருக்கிறோம், கேட்டு வந்துடலாமா?

0: பாடல்கள் நேயர்கள்லாம் கேட்டிருப்பாங்க, என்னடா ஒரு பாடகர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு நடிகர்னு சொன்னாங்களே ஒரு குழந்தையோட வாய்ஸ் வருது அப்படின்னு, நீங்கள் யோசித்தீங்களா?
1: கண்டிப்பாக நானும் யோசிச்சிட்டே தான் இருக்கேன். அந்த குழந்தையோட வயசுக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கணும் அப்படி தானே?
0: அப்படியா, ஏன்னா பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க, எப்படி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வைப்பீங்க ஒரு சஸ்பென்ஸ் வைப்பீங்க அப்படின்னு பார்த்தேன்.
1: பாட்டு கொடுத்தோடனே தோணுச்சு இருக்கலாமோ அப்படின்ட்டு,
0: அதனால சொல்லிட்டீங்க.
1: ஆமாம்,
0: சரி, காரமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாங்க, இன்னைக்கு திரைப்பட நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் ஜிவி பிரகாஷ் அவங்க இசையமைச்ச திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை பாட வரணும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம்
2: இரண்டு அக்காங்களுக்கும் கோடை பண்பலைக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
0: இனிய தங்கச்சிக்கு வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் பாட போறீங்க?
2: ஜிவி பிரகாஷ் சார் அவரே பாடின பாட்டு தலைவா படத்துல.

0: பாடுங்க.
1: யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் எந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது,

0: பெருமை
1: வச்சு பாடிட்டாங்க.
0: அதுவும் இந்த சூழலுக்கு, கொடைக்கானல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான பாடல் பாடிட்டாங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல அவங்களே பாடின பாட்டு அப்படின்னு சொல்லி நன்றிங்கம்மா. இப்ப இணைப்பில் யாரு, வாங்க.
1: வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம், கரூர்ல இருந்து சுதா தங்கப்பன்.
1: சுதா, என்ன பாடல் பாட போறீங்கம்மா?
2: பூக்கள் பூக்கும் தருணம்.

0: பிரிந்து போவதில்லையே. நேற்று வரை
1: உனக்கே
0: நேரம் போதவில்லையே, பேச அது ராகம் மறந்துருச்சுங்க மேடம்.
1: ராகம் மறந்துருச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் மட்டும் ஞாபகத்துல இருக்கு. அருமையான பாடல் பாடினீங்க, ஹர்னியோட குரல்ல வந்த ஒரு பாடல். நன்றிங்கம்மா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: நேரம் வந்து 11:18 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும்.
9: இன்னைக்கு திரைப்பட பாடகர், இசையமைப்பாளர், நடிகர் ஜிவி பிரகாஷ் இசையமைத்த பாடின பாடல்கள் கூட பாடலாம். 1990 வந்து ஒரு குழந்தை நட்சத்திர பாடகர் அறிமுகமான ஜிவி பிரகாஷ் 2006 வெயில் திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக வந்து அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா நிறைய படங்களுக்கு இசையமைச்சிட்டு 2015 வெளிவந்த டார்லிங் அப்படின்ற படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமாகினார். இப்போ இணைப்பில் இருக்கிற நேயர் என்ன பாடல் பாட வந்திருக்கிறீங்க? வாங்க. வணக்கம்.
10: வணக்கம்.
9: யார் பேசுறீங்க?
10: இருவருக்கும் காலை வணக்கம். சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் கருப்பையா பாவீங்க.
9: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்க.
9: என்ன பாடல்?

0: பாட போறீங்க
1: இன்னைக்கு? மதராஸ் பட்டணத்திலிருந்து பாட்டுங்க.
0: பாடுங்க.
1: பூக்கள் பூக்கும் தருணம்.
2: ஏற்கனவே பாடிட்டாங்களே அந்த பாட்டை.
1: பாடிட்டாங்களா?
2: சரி, இருந்தாலும் பாடுங்க.
1: பாடுங்க. பாடுங்க.
0: பாடுங்க.

0: என்ன பாட்டுமா பாட போறீங்க?
1: ஆடுகளம் படத்திலிருந்து ஐயோ நெஞ்சாலே பாடுங்க கேப்போம். ஐயோ நெஞ்சாலே சொன்ன வார்த்தை அந்த நிமிஷம் உறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. சின்ன சோறும் தெரிக்கவே இல்லை, புலம்புறேன் நானே. பூவாசம் அடிக்கிற காத்து என் மேல வீசுதடி, என் கோயில் பூர சத்தம் பேட்டா கேக்குதடி.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான். பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு
2: வணக்கங்க.
4: வணக்கம் மேடம். கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி. நல்லா இருக்கீங்களா மேடம்? இருவரும்
2: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் மேடம்.
2: என்ன பாட்டுங்க பாட போறீங்க
4: மேடம்? சம படத்துல இருந்து பாருங்க மேடம். சண்டாலி அசத்துற அழகுலே சாகி, ஏ அந்தி பகலத்தனையும் தூசாகி, பய கிடக்குற தரையில பீசாகி. சண்டாலி உருப்புல பறக்குற தூசாகி, நான் செவுத்துல விட்டிருந்த காசாகி, பொடி பொடிக்கிற நினப்புல மாசாகி. கையும் காலம் உன்னை கண்டு ஓடவில்லடி, ராவண்டும் கூட கண்ணு ரெண்டு மூடவில்லடி. பாவி புள்ள என்ன நீயும் ஆடவிட்டடி, தாய் பாசத்தோட நெஞ்சுவன் மோதி புட்டடி. தெரியலடி புரியலடி, உன் இருவிழி மனசன இடுப்புல தூக்குதடி. சண்டாலி வாசத்துல அழகில லேசாகி, ஏன் அந்தி பகல் அத்தனையும் லூசாகி, பய கிடக்குற தரையில பீசாகி.
2: சூப்பரா பாண்டிங்கம்மா, அருமையா பாண்டிங்க. பின்னணி பாடகர் வேல்முருகன் வாய்ஸ்ல ஒரு ஹை பிட்ச்ல வரும் இந்த பாட்டு, அதை அப்படியே வந்து அருமையா பாடிட்டீங்க, நன்றிங்க.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
11: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
10: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
11: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள், காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை, பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
10: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
11: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
10: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
12: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
13: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
12: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள்.

0: எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.
3: வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்.
4: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா?
5: முத்து முத்து ஆசை

நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர்.

0: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
1: ரைட், சூப்பர் சூப்பர், அருமையா பாடுனீங்க.
2: சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.
3: இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும்
2: பாட்டு பட்டாளம்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
5: நேரம் வந்து 11:32 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும் நேர்கள் வந்து அழகாக பாடிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ பாடுறதுக்கும் நிறைய பேர் தயாராக இருக்காங்க. இணைப்பில் கூப்பிடலாமா?
6: கூப்பிடலாம், வாங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
7: ஜெயமேரி அவர்களுக்கும் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் வணக்கம்.
6: வணக்கம், பேர் சொல்லுங்க.
7: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை வட்டத்திலிருந்து சிவகாமி பரமசிவம்.
6: சிவகாமி பரமசிவம்,
7: என்ன
6: திரைப்படத்துல இருந்து எந்த பாடல் பாட போறீங்க இப்போ?
7: யாரோ இவன் அந்த பாட்டு.
6: பாடுங்க.
7: பாட்டோட
6: மெட்டு வேற மாதிரி இருந்தாலும் நீங்க பாடின மெட்டும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. அன்பானவன் அப்படின்னு நல்லா பாண்டிங்கம்மா, அருமை, நன்றிங்க.
5: அடுத்த வணக்கம். வணக்கங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க, பேர் சொல்லுங்க.
8: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
8: நாமக்கல்ல இருந்து சையத் பேசுறேன்.
5: என்ன பாட்டு பாட போறீங்க?
8: நான் தாண்டவம் படத்துல இருந்து நீ என்பதை பாட்டு பாடுறேன்.
5: பாடுங்க.
8: ஓகே.

ஆதி கரவினாலே பார்த்து கொண்டே பிறந்திருந்தோ, சேர்த்து வைக்க காத்திருந்தோ. ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா.

0: சையத் பாடினா கேட்டே இருக்கலாம். கைத்தேர்ந்த பாடகர், எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நாள்? இப்பதான் நாங்க எங்களுக்கு தான் குடுப்பனை இருந்திருக்கு போல, நீங்க பாடுறத கேட்கணும் அப்படின்ட்டு. அருமையா பாடினீங்க சையத், தொடர்ந்து பாடிட்டே இருங்க. ஒரு பின்னணி பாடகரா நாங்க உங்களை வருங்காலத்துல எதிர்பார்க்கறோம். நன்றிங்க. இப்ப இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் அமளி நகர் முத்து.
1: மெதுவாக தான் பேசுவீங்களா?
0: ஆமாக்கா, பேசல மெதுவாக பேசுவார். பாடையில் ஜி வி பிரகாஷ்குமார் மாதிரி பாடிடுவார்.
1: இப்படிதானா?
2: பாடிடலாம் மேடம்.
0: பாடிடலாம் மேடம். என்ன பாடல் பாட போறீங்க சார்?
2: அங்காடி திருப்படத்தில் வந்து
0: உன்
2: பேரை சொல்லும் போது உள் நெஞ்சில் கொண்டா

0: பேரை சொல்லும் போதே உள்ளெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் கொண்டாட்டம்.
1: ஒரு வரி தெரிஞ்சாலும் அப்படா வரிகள் அப்படி இப்படி இருந்தாலும் அப்படியே பாடி கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க, டியூனை பிடிச்சி
2: அப்படி இப்படி பாடி.
1: ஆமாம், அதாவது அவர் மெதுவாக பேசலே நினச்சேன், ரொம்ப வெக்கப்படுறாரோ அப்படின்ட்டு. பரவாயில்ல, நன்றிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. தொடர்ந்து சந்திக்கலாம் முன்பாக ஒரு பாடலை.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
3: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
2: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
3: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 முதல் 8 வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
2: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
3: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
2: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
5: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம்.

0: எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: பாட்டுப்பட்டாளம்.
4: நேரம் வந்து சரியாக 11:45 ஆயிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீருக்கு வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
5: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திர சேகர் பேசுறேங்க மேடம்.
4: சரிங்கம்மா, என்ன பாடல் பாட போறீங்க?
5: ராஜா ராணி படத்திலிருந்து சில்லென ஒரு மலை துளி. சில்லென ஒரு மலை துளி என்னை நினைக்கிற பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது, நெஞ்சம் பறக்குதே முன்னே, உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் கண்ணே,

0: கொள்ளை தூளி என்னை நினைக்குதே பெண்ணே. சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே முன்னே.
1: கண்ணே முன்னே பின்னே.
2: இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? நீங்கள் ஓன்னு சொல்லலே தெரிஞ்சு. ஆ, அதெல்லாம் மேக்ஸிமம் யாரும் பாட மாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் அப்படியே இது பண்ணாமல் சூப்பராக பாடிட்டீங்க. நன்றிங்கம்மா. இப்போ அடுத்த நேர் யாருங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம் சார். பேர் சொல்லுங்க.
3: காற்றலையில் காந்தலை கோடை பண்பலை 100.5 அன்பான அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா.
2: திரளி கிராமத்திலிருந்து மாயக்கண்ணன்.
3: ஆமாங்கம்மா. நல்லா இருக்கிறோம்.
2: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்கம்மா.
2: மகிழ்ச்சி. என்ன பாடல் பாட போறீங்க இன்னைக்கு?
3: ஆமா, மதராசப்பட்டினத்திலிருந்து அண்ணே நான் முத்துக்குமார் எழுதின பாட்டு
2: பாடுங்க.
3: ஆருயிரே ஆருயிரே அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன். நீ இல்லையே நான் இல்லையே நீ போகும் உன்னே அன்பே நான் சாகிறேன். உயிரே என் உயிரே எனக்குள் உன் உயிரே ஆருயிரே ஆருயிரே அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன். காற்றென மாறுவேனோ சுவாசத்தில் சேர்வேனோ நீ சுவாசிக்கும் போதும் வெளிவர மாட்டேன் உனக்குள் வசிப்பேனே. உயிரே என் உயிரே உனக்குள் என் உயிரே. நன்றிங்கம்மா.
2: இந்த அக்கா தூங்கிட்டாங்க நீங்க பாடின தாளாட்டுல. இன்னும் கொஞ்ச நேரம் பாடிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்காமலே போயிருக்கும். அருமையா பாடினீங்க யா. நன்றிங்க நன்றிங்க. இப்ப இணைப்பில் யாருங்க? 11:47 கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்குது. வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் அக்கா.
2: வணக்கம் அக்கா. பெயர் சொல்லுங்க.
4: பேர் விஜி. கரூர்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
2: நல்லா இருக்கிறோம் விஜி. என்ன பண்றீங்க?
4: என்ன
2: பாடல் பாட போறீங்க?
4: பாடுங்க.

பாச்சு நீடட்ட நேரம் இப்போ நெருப்பாச்சு ஏ மூச்சு ஓ நினைப்புல நாவால ஏ உசிரில நீ தேட மழை வெயில் என பார்க்கவே நான் மயங்கிடவா நீ மனசோட நடிகிறவில ஆள் இல்ல துடி துடிக்கிறவாமல்ல இதுவரை நான் பார்த்ததில்லை இருட்டுக்குள்ள.

சந்தோஷம் என்னோடு யாரும் இல்லை வெக்கம் என்ன வெக்கம் என்ன என்னோடு நானே இல்லை என்ன பண்ண

0: பஞ்சாச்சு பூவாச்சு பொன்னாச்சு பூநெஞ்சம் புண்ணாச்சு நீரட்ட நேரம் இப்போ நெருப்பாச்சு ஏ மூச்சு
1: போதுமாங்க மூச்சு விட்டுருங்க நிறைய முறை பாடிப்பாங்க போல ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு நினைக்கிறேன் அப்படியே கடகடகடகடன்னு பாடிட்டீங்க
2: நல்ல பிராக்டீஸ் பண்ணிருக்காங்க
1: சிறப்பா பாடுனீங்க சூப்பரா பாடுனீங்க உண்மையிலேயே நன்றிங்கம்மா
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
4: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
3: சின்ன வயசுல இருந்து கர்நாடக இசை, மேற்கத்திய இசை, ஹிந்துஸ்தானி இசை, கசல், அப்புறம் நாட்டுப்புற இசை இதெல்லாம் முறையாக கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒரு தலைசிறந்த இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் அவங்க இசையமைத்த திரைப்படங்கள்லேருந்து இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை வழங்கினாங்க நம் நேயர்கள்லாம். அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
4: ஜெய் மீரி
3: சுகன்யா மாத்தாண்ட பூபதி, நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய
1: பாட்டு பட்டாளம்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
1: கோடை பண்பலையின் 100.5 மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுவதை அதற்கான தேசிய ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர்கள் புத்தகங்களை வாசிக்க பெற்றோர்கள் ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமை அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழக அரசின் முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று நடைபெறுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு திமுக எப்போதும் துணை நிற்கும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கிருஷ்ணகிரியில் ஒரு மாத காலம் நடைபெற்ற மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா மற்றும் பங்கனப்பள்ளி ரகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா தஸ்னிமிர் மற்றும் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ்

0: சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
1: வெயிட்
0: ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க.
1: குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் சகோதரிகளே. கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இல்லத்தின் ஒளியாய், இதயத்தின் துணையாய், எல்லாவற்றையும் தாங்கும் எழில்மிகு அழிவு களஞ்சியமாக சகோதரிகள் பங்களிப்பில் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் இன்று கண்டுபிடி. இன்றைய கண்டுபிடி நிகழ்ச்சியில் சகோதரிகள் கண்டுபிடிக்கலாம் முற்கால மன்னர்கள் பயன்படுத்திய தகவல் தொடர்பு முறைகள். கண்டுபிடி நிகழ்ச்சியில் சகோதரிகள் பங்கு பெற அறிமுக சகோதரிகள் 2429-293 மற்ற சகோதரிகள் 2426 வரலாம். முன் இணைப்பிற்கு 0-4-5-4-2. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் கண்டுபிடி நிகழ்ச்சியில் மகள்வோடு இணைகிறேன், உங்கள் லட்சுமி நாகேந்திரன். வருக வணக்கம். அதாவது மன்னர்கள் முற்காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய தகவல் தொடர்பு முறைகள். இக்காலத்தில் நம்ம நிறைய டெக்னாலஜி சொல்லவே வேண்டாங்க, டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு செகண்ட் போதும், அப்படி ஓடி போயிடுது. ஆனால் அந்த காலத்தில் மன்னர்கள் தங்களுக்கு அருகிலையோ இல்லை தொலைவிலையோ இருக்கும்போது ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பாதகமான விஷயமாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் பயன்படுத்திய தகவல் தொடர்பு முறைகள் எவ்வாறாக இருந்தது, எதையெல்லாம் பயன்படுத்தினாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி கண்டுபிடி ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் இதை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் நமக்குள்ளே இயலும். அந்த கேள்வியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதைத்தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். சரிங்களா? வருக வணக்கம்.
3: மதியம் வணக்கம்.
2: வணக்கங்க.
3: உங்க பேசுறது நல்லா இருக்கு, நீங்க பேசுறது.
2: ஆஹா, நன்றிங்கம்மா.
3: தேனி மாவட்டம் கம்பானபேட்ல இருந்து நிவேதா பேசுறேன்.
2: நிவேதா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: இந்த பீட்ரூட் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், 20 பேரு.
2: ஆஹா,
3: இந்த குமிளி அடிவாரத்துல வேலை செஞ்சுக்குமால அப்படியே சாரது எனக்கு அழகா வீசியே இருக்கு.
2: இங்க கூட நல்ல மழை வந்துட்டு இருக்குது.
3: தோழிகளுக்கும்
2: என்னுடைய வாழ்த்துக்கள்.
3: எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க,
2: கண்டுபிடிக்கலாங்களா?
3: ஆ, சொல்லுங்க.
2: சரி, இந்த காலத்துல ஒரு தகவலை பரிமாறுறதுக்கு நம்ம என்னவெல்லாம் பயன்படுத்துறோம்?
3: தகவல் பரிமாறுறதுக்கு போன், லெட்டர், இமெயில் அனுப்புறாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, போயிட்டே
2: இருக்கும். ட்விட்டர்னு சொல்றாங்க, ஃபேஸ்புக்னு சொல்றாங்க. சரி, அப்ப மன்னர்கள் பயன்படுத்தியதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப, சரிங்களா? என்னகிட்ட இருக்கிறது 6 எழுத்துச்சொல்.
3: அது பொருள் மூலமா தகவல் பரிமாற்றினாங்களா, ஆள் மூலமா பரிமாறினாங்களா?
2: அது நபர்கள் தான், ஆள் மூலமா தான்.
3: ஆள் மூலமா போகாது. அந்த அது எத்தனை எழுத்து? 6 எழுத்தா?
2: 6 எழுத்து.
3: ஓலைச்சுவடி, அந்த இது மாதிரி எழுதி அனுப்பிச்சு விடுவாங்கல்ல, அது என்னது சுருட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது பேர் தெரியல.
2: ஓலைச்சுவடி தான் நீங்க சொல்றீங்க.
3: என்ன கலர்ல இருக்கும்?
2: கலரா? அப்பெல்லாம் கலர் பூசி வச்சிருந்தாங்களா? சரி, அதுவும் ஒரு கலர்ல இருக்குங்க, மர கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கோம் நம்ம. ஆனா நான் ஒரு நபர் அப்படின்னு சொன்னேன், நீங்க அவங்கள்ட்ட கொடுத்து விடுற முறைய சொல்லியிருக்கீங்க. அவங்களை தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதாவது ஒரு ரகசியமான செய்திகளை வாய்மொழியாகவோ

எழுத்துப்பூர்வமாகவோ இல்லைங்களா, அப்படியே நம்பகமான நபர்கள் மூலமாக கொடுத்து அனுப்புவாங்க. கோட்டைகளுக்கு, சரியாக சொல்லியிருக்கீங்க, கோட்டைகளுக்கும் நாடுகளுக்கும் அவங்க அனுப்பணும் அப்படின்னா அந்த ஒற்றர்கள் தூதுவர்கள் அவங்க மூலமாக கொடுத்து அனுப்புவாங்க. முதல் கேள்விக்கு ரொம்ப சிறப்பாக அழகாக பதில் சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: வெயிட் வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
12: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல, அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரம். கண்டுபிடி கண்டுபிடி. இன்னைக்கு மன்னர்கள் பயன்படுத்திய தகவல் தொடர்பு முறைகள். 12:17 ஆயிடுச்சு. வருக, வணக்கம்.
14: வணக்கம் மேம்.
13: வணக்கங்க.
14: திண்டுக்கல் மாவட்டம் மாலை கொந்தன்பட்டிலிருந்து ராஜசிங் பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா?
13: நலமா இருக்கும் ராஜியம்மா, எப்படி இருக்கீங்க?
14: நல்லா இருக்கேங்க மேம்.
13: திண்டுக்கல் எப்படி இருக்குது? மழையா இருக்கா, வெயில் இருக்கா, குளிர் இருக்கா?
14: மழை வர மாதிரி இருக்கு. மந்தாரம்
13: அப்பு மந்தாரமா இருக்குது. மேகம் வெயில் அடிக்குது. அது ரெண்டையும்
14: வெளியா இருக்கு நினைக்கிறேன்.
13: அது ரெண்டையும் பார்க்கும் போதும் நம்மளுடைய தேகம் உணரும் போதும் ஒரு சிலிர்ப்பு வரும்.
14: எங்களுக்குலாம் மழைதாங்க மேம். நாங்க விவசாயம் கால்நடையில வச்சிருக்கோம். ஆனா நாங்க மகிழ்ச்சி அடைவோம் மழை வந்தா.
13: ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இப்ப அதைதானே வேண்டோம். கொடைக்கானல்லையும் மழை இல்லைங்க. மன்னர்கள் பயன்படுத்திய தகவல் தொடர்பு முறைகள்ல வந்து 3 எழுத்துச்சொல் என்னிடம் இருக்கு.
14: மனிதர்களாங்க,
13: சமாதானத்துக்கு

0: அது
1: சொந்தமானது,
0: என்னங்க மேம்?
1: சமாதானத்துக்கு சொந்தமானது அந்த பறவை.
0: ஆமாங்க மேம்.
1: ஒரு கடிதத்தை எழுதி என்ன பண்ணுவாங்க? புறா கிட்ட சொல்லி
0: விட்டா,
1: புறா அதான் புறா கிட்ட சொல்லி விட்டா அது போய் அடுத்த காதுல சொல்லிட்டு வந்துருமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கிறதுக்கு அது என்ன செய்தியோ அதை எழுதி இதனுடைய காலில் கட்டி அமைச்சிடுவாங்க, இல்லாட்டி ரெக்கையில் கட்டி அமைச்சிடுவாங்க. போ போ போய் பக்கத்தில் அதை போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி. இது இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? நம்மளும் முயற்சி செஞ்சு பார்க்கணும். புறா வளர்த்து அது சொல்லுவது அது பறந்து போயிருக்குங்களா? போயிட்டு வந்துருமா? தூது விட்டு பாருங்க. இல்ல, அதோடைய இருப்பிடம் அதற்கு தெரியும். எவ்வளவு தூரம் போனாலும் அது இருப்பிடம் தேடி அது வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்திருக்குங்களா? வந்துரும். எவ்வளவு தூரம் போய் இறை தேடி போனாலும் அதோடைய இருப்பிடத்துக்கு சாயங்காலம் வந்துரும். எண்ணி பாப்பீங்களா?
0: நிறைய இருக்குங்க.
1: நன்றிங்கம்மா.
0: கணக்கில் அடங்காது இருக்கு
1: அப்படிங்களா? பூரா நன்றிங்க.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
5: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
4: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
5: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
4: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
5: பார்வையாளர்களுக்கு மணிக்கொருமுறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
4: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சென்னை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காரில் பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10
2: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 ஆகஸ்ட் 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில்.

0: கண்ணாடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: எட்டு திசை மிசை மெட்டுக்களை தரும் உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நிறம் கண்டுபிடி கண்டுபிடி. இன்றைக்கி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் சகோதரிகள் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க மன்னர்கள் பயன்படுத்திய தகவல் தொடர்பு முறைகள். 12:30. வருக வணக்கம்.
2: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து ஃபாத்திமா.
1: ஃபாத்திமா கண்டுபிடிச்சிருவாங்களே, எதை சொன்னாலும்
2: முயற்சி பண்ணுறேன். சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
2: 79
1: சரியா சொல்லுவாங்கன்னு இந்த வருடம் அதுக்குன்னு நிறைய கருப்பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா. பண்பலை கழகத்துக்கு வாங்க பாத்துக்கலாம். நீலகிரி எப்படி இருக்கு ஃபாத்திமா?
2: காலையில வெயில் இருக்கு.
1: ஆஹா,
2: வெயில் இல்ல.
1: ஆஹா, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் இல்ல தரசியதே.
1: இல்ல தரசிங்களா? சரி, கண்டுபிடிக்கலாங்களா? மன்னர்கள் பயன்படுத்திய தகவல் தொடர்பு முறைகள் வந்து இந்த சமிக்கை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு செயலை வந்து நம்ம அவசரமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சமிக்கை முறைகளை பயன்படுத்துவாங்கல்ல, ஒரு சைகையை காமிச்சு அதில் வந்து நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, நல்லதுக்கு எதை காமிக்கணும் கெட்டதுக்கு எதை காமிக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து சமிக்கை அப்படின்னு சொல்லுவோம்னா அதை சார்ந்தது தான். ஒரே ஒரு எழுத்து
2: தான்
1: சொல்லுங்க. கையை எவ்வளோ ஒசரத்தில் இருந்தாலும் ஆட்டிக்கிட்டே இருக்கலாங்களா? அது எவ்வளோ ஒசரத்துக்கு போய் நம்ம ஆட்ட முடியும்? கையை வராதிங்க வாங்க போங்க அப்படின்னு ஆட்டலாமா?
2: என்ன முறை இருக்கு?
1: ம்,
2: அக்பர் காலத்துல அந்த காலத்தில் ஒவ்வொரு கிலோமீட்டர் பற்றி இது இது அடிப்பாங்க. டமாரம்
1: என்னங்க
2: பிறந்தது? சரி, குழந்தை பிறந்ததுக்கு தெரிக்கிறதுக்கு
1: ஒவ்வொரு மைல் ஒவ்வொருத்தனை சொல்லும் போது 5 எழுத்துலயும் சொல்லலாம், ஆனா இது வந்து அதை நான் ஒத்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அதை நான் வந்து அடுத்த வார்த்தைகளை சொல்லும் போது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க பதில. ஒரு வார்த்தையில அது என்னத்த சமிக்க அப்படி ஒண்ணு காமிப்பாங்க, அது வந்து இரவுல காமிப்பாங்க, இரவுல மட்டும்தான் பகல்ல இல்ல. எப்படி இருக்கும்? கையில தான் வச்சு காமிப்பாங்க, இல்லாட்டி மலை மேல மலை உச்சியில அப்படி வச்சு காமிப்பாங்க. இல்லங்க. சரி, யாராவது சகோதரிகள் சொல்றாங்களான்னு பாப்போமா. நன்றிங்க. வருக வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நலமா இருக்கோம் ராஜேஸ்வரி அம்மா. நீங்க இருக்கனால கரூரும் நல்லா இருக்கும், அதனால உங்கள்ட்ட நான் கேக்கல. சரி, கேட்டுட்டு நிகழ்ச்சி எல்லை பாதுகாப்புக்கு எதிரிகள் வராங்களா போறாங்களா வரலையா அந்த மாதிரி திடீர்னு வந்துருவாங்களா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு மலை உச்சியில வந்து அவங்களுடைய வரவு பற்றி ஒரு அவசர செய்தியை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சமிக்கை மூலமா இதை வந்து தெரியப்படுத்துவாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், சொல்லிடுங்க சொல்லிடுங்க. அதாவது நீங்க அந்த பொருள் கொண்டு ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது நீங்க அந்த பந்தம் அப்படின்னு சொல்றீங்க, பந்தம் ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

0: பொருள் கொண்டு அதை நம்ம உருவாக்குறோம் இல்லைங்களா. அப்ப பொருள் கொண்டு உருவாக்குறதுக்கு ஒன்று இருக்கு இல்லீகா, அது தேவைப்படுது இல்ல, அந்த தேவைப்படுறது தான் தீ. அது இருந்தால் தான் அந்த பந்தத்தை நம்ம உருவாக்க முடியும் தீ, சரிங்களா. அதை வந்து நெருப்பு அப்படின்னு சொல்லும்போது ஐந்து எழுத்துல வரும். நெருப்பு அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப இந்த சமிக்கை மூலமா தெரிவிக்கும் போது அது வந்து தீ. ஒரே எழுத்துல முடிஞ்சு போயிடுதுங்களா. அங்க மலை உச்சியில ஒரு தீ எரியுதுங்க, அப்ப தீ ஏற்றுனாங்க இரவுல அப்படின்னு சொன்னா ஒரு எதிரி வராங்க இல்ல இல்ல. ஆனா அதை அதிகமா பயன்படுத்துறது வந்து எதிரிகள் வருகை, நம்மளை தாக்க யாரோ வராங்க அப்படின்னா மலை உச்சியிலையோ இல்ல அவங்களுக்கு தோதான ஒரு கோட்டை உச்சியில ஏதோ ஒன்னு இடத்துல வந்து ஒரு தீயை ஏத்திடுவாங்க. அப்ப தீ
1: சொல்ல முடியாது,
0: அந்த சமிக்கை மூலமா தெரிவிப்பாங்க. ஸோ அந்த பந்தம் நீங்க சொன்னீங்க, பந்தம் ஏத்துறாங்கன்னா அப்ப அதுக்கு குச்சி துணி என்ன எல்லாமே தேவைப்படும். அப்ப எல்லாமே தேவைப்படும் போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி தீ. அது இருந்தாதான் அது அது ஒண்ணுக்காக தான் இத்தனை பெயர்கள், சரிங்களா. நன்றிங்கம்மா.
2: வெறும் சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திரு
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பண்பலையா மண்பலை சொல்லும் நேரம் 12:44 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி. இன்றைக்கி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் சகோதரிகள் ரொம்ப அழகாக, ரொம்ப மென்மையாக, ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க மன்னர்கள் பயன்படுத்திய தகவல் தொடர்பு முறைகள். வருக வணக்கம். உற்சாகமான வணக்கம். சொல்வது யாரோ? நலமா இருக்கும் பரமேஸ்வரி அம்மா. கரூரும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க?
5: அப்புறம் அந்த எழுத்து மூலமா எழுதுறதுங்கக்கா. அந்த தகவல்

0: தெரியும். வேற நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஆ, இஸ்கிரே கடி, புஸ்கிரே கடி, நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: சரிங்கக்கா.
1: ஆ சொல்லுங்க, வேற என்னெல்லாம் தெரியும்? தெரிஞ்சிருக்கு. எதன் மூலமா தூதுகளை அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நமக்கு, இல்லைங்களா? சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? எனக்கிட்ட இருக்கிற சொல் வந்து மூன்று எழுத்து.
0: இது வந்து ஒலி எழுப்ப கூடியதாங்கக்கா?
1: ஆ, சத்தம்லாம் போடும். ம்.
0: ஒரு குச்சி வச்சு தட்டற மாதிரியாங்கக்கா அது?
1: இல்லங்க.
0: வாகனமாங்கக்கா? விலங்குகளாங்கக்கா இது?
1: விலங்கு சார்ந்ததுதான்.
0: குதிரையாங்கக்கா?
1: ஆமாவா இல்லையா?
0: ஆமாங்கக்கா.
1: ஏன்னா அந்த காலத்துல அதை தவிர வேற எதுவும் பாத்திருக்க மாட்டோம்.
0: ஆமாங்கக்கா.
1: பாலைவனத்து சைடுலாம் ஒட்டகத்தெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க.
0: ஒட்டகம், குதிரைங்கக்கா?
1: ஆ, நீங்கள் சொன்னது, நான் நினச்சது வந்து குதிரை. நீங்கள் சொன்னது சரியானது தான்.
0: நன்றிங்கக்கா.
1: நன்றிங்க, நன்றிங்க. அவசர செய்திகளை பரிமாற வந்து இந்த நாட்டில் பல பகுதிகளுக்கு வந்து இந்த செய்திகளை அனுப்பணும் அப்படின்னா காலால் வீரர்களையும் அனுப்புவாங்க. காலால் வீரர்கள் வந்து நடந்தே போவாங்க இல்லைங்களா, எவ்வளோ தூரம்னாலும். அந்த மாதிரி காலால் வீரர்கள், குதிரையில் வந்து யாருமே இல்லாமலும் குதிரையை அனுப்புவாங்க. இது இந்த நாட்டு குதிரை, இந்த மன்னரோட குதிரை, இந்த இந்த பகுதிக்கு இதுதான் சொந்தம், இங்கே வந்திருக்குது, நம்மளோட எல்லைக்கு வந்திருக்கு அப்படின்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் அப்போ இருந்திருக்குது. குதிரை மேலே வீரர்களும் போவாங்க. இது ஒரு தகவல் பரிமாற்றம் செய்வதற்கும் அந்த காலத்தில் வந்து அரசர்கள், மன்னர்கள் இவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்தினாங்க. குதிரை சரியான பதில். 12:47.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
3: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
2: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
3: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 4 நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை, பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
2: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
3: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
2: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
7: மாயவளை நீலவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
8: வணக்கம் கூட எஃப், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். தொடர்ந்து வித்தியாச வித்தியாசமா நான் சைபர் கிரைம் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, அப்புறம் கவர்மெண்ட் போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி வந்து சைபர் குற்றவாளிகளுக்கு வங்கி கணக்குகளை வந்து வாடகைக்கு விட்டவங்க எல்லாரையும் சேர்த்தி பார்த்தோம்னா மொத்தமா 837 பேர் வந்து தமிழ்நாடு போலீஸார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. இத வந்து என்ன அப்படிங்க கமிஷன் தொகை காசு பட்டு சைபர் குற்றவாளிகளுக்கு வங்கி கணக்குகளை வாடகைக்கு

0: இடைத்தரகர்கள் மற்றும் பண மோசடி செய்த குற்றவாளிகள் என 837 பேரை வந்து 2 நாட்கள்ல வந்து நம்ம தமிழ்நாடு போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் வாயிலாக பண மோசடி செய்யும் சைபர் குற்றவாளிகள் வந்து அந்த மோசடி செஞ்ச பணத்தை வந்து வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு அனுப்புறதுக்கு வந்து அவங்க வந்து லீகலா அனுப்ப முடியாது இல்லையா, அதனால வந்து சட்டவிரோதமா வந்து வேற ஒருத்தவங்க அக்கௌண்ட்டை வந்து வாங்கி அதுல இருந்து பண பரிவர்த்தனை செய்யறாங்க. அந்த மாதிரி பரிவர்த்தனைகளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து வாடகைக்கு மட்டும் சில பேர் விடுறாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை வந்து மியூல் வங்கி கணக்குகள், மியூல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட வங்கி கணக்குகளை வந்து கண்டுபிடிச்சு அது மாதிரி இருக்கவங்க யார் யாரெல்லாம் இடைத்தரகர்கள், கமிஷன் தொகைக்கு அடிப்படையில் செயல்படுற இடைத்தரகர்கள் இவங்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அவங்களையுமே வந்து நம்ம தமிழ்நாடு போலீசார் வந்து கைது செய்து ஒரு டிரைவ் மாதிரி 2 நாளா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா, பொதுமக்களும் அவங்களோட வங்கி கணக்குல வந்து சைபர் குற்றவாளிகளுக்கு நிறைய பேர் வாடகைக்கு விட்டு பணம் பெற்று இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு வகையான குற்றம் தான், சைபர் குற்றங்களை தான் வருது. இத்தகைய செயல்களை வந்து முறியடித்து நாடு முழுவதும் உள்ள சைபர் குற்றவாளிகளோட நெட்வொர்க்கை வந்து சீர்குலைக்கணும், அது போல நம்மளோட மாநில சைபர் குற்ற பிரிவு வந்து இன்னும் வலுவாக்கணும் அப்படின்னுட்டு நம்மளோட தமிழக டிஜிபி சார் வந்து இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து சைபர் கிரைம் போலீசாரும் நம்மளோட லோக்கல் போலீசாரும் இணைந்து வந்து இந்த அதிரடி நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா, சைபர் குற்றங்கள் தொடர்பாக நாடு முழுவதும் பதிவான 9804 வழக்குகள்ல மொத்தமா வந்து பண மோசடி பார்த்தோன்னா 545 கோடி ரூபாய் வந்து மோசடி செஞ்சிருக்காங்க. இந்த பணத்தை வந்து பரிமாற்றம் செய்த வங்கி கணக்குகள் அப்புறம் அது தொடர்பான நபர்கள் குறித்த தகவல்களை வந்து நம்ம போலீசார் வந்து சேகரிச்சு அதன் அடிப்படையில வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா போலீஸ் அதிகாரிகளோட மேற்பார்வையில வந்து இந்த மாசம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி மட்டும் மாநிலம் முழுவதும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு இந்த மாதிரி கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு சைபர் குற்றவாளிகளுக்கு வங்கி கணக்குகளை வாடகைக்கு விட்டவங்க, இடைத்தரகர்கள் மற்றும் பண மோசடி செய்த சைபர் குற்றவாளிகள் என டோட்டலா பார்த்தோம்னா 837 பேர் மீது 601 வழக்குகள் பதிந்து 2 நாட்கள்ல வந்து அவங்கள கைது செஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி வங்கி கணக்குகளை வாடகைக்கு விடுறது மட்டுமே வந்து 150 வழக்குகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. எனவே பொதுமக்கள் எல்லாரும் வந்து நம்மளுக்கு பணம் வருது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து வாடகைக்கு விடாம எச்சரிக்கையா இருக்கணும்னு இந்த தருணத்துல கேட்டிருக்கோம். சோ இந்த மாதிரி கைது செய்த நபர்களிடம் இருந்து பார்த்தோம்னா 204 மொபைல் போன்கள், 185 சிம் கார்டுகள், அமௌண்ட் பார்த்தோம்னா 100,000 மேல வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. இவங்களோட 114 வங்கி புத்தகம், 29 காசோலை, அப்புறம் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 155 மொபைல் எண்கள், 58 வங்கி கணக்கு விவரங்கள், 73 ஏடிஎம் கார்டுகள் அதையும் வந்து நம்ம தமிழக போலீசார் வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. பறிமுதல் செய்யப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களை வந்து ஆய்வு செஞ்சு இன்னும் நடவடிக்கை தொடரும். எனவே மக்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாலே உங்களுக்கு அமௌண்ட் தரும் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. நம்மளோட போலீசார் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து எச்சரிக்கையா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பகிர்ந்துகிட்ட தகவல் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி கோடேசம், உங்கள் வாக்கி டாக்கி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீல வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: வணக்கம், நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
5: ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம், தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம்.
4: கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. மீண்டும் மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி கேட்கலாம் எதிர்வரும் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு. நாளை நண்பகல் 12 மணிக்கு என்ன கேட்கலாம்? யாதுமாகி. இன்று பங்கு

பெற்ற முயற்சித்து கேட்டிருந்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் என்றும் மின்மினி பூச்சிகளாக இல்லாமல் மின்னணு யுகத்தின் சுடரேந்திகளாக ஜொலிப்போம். விடைபெறுகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி கேட்கலாம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு நெஞ்சுள் நிறைந்தவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் ஆண்டாண்டு காலமாய் ஒலித்தாலும் அளவெல்லா ஆனந்தத்தை அள்ளித்தரும் புதுமை குறையாத பழைய பாடல்களை பண்பலை தரும் இந்நீரும் நெஞ்சு நிறைந்தவை.

0: அனைவரும் கேட்க ஒலிக்க வருகிறது முதல் பாடல். மக்களை பெற்று மகராசி திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை திருப்பரன்குன்றம், விஜயன், கோவிந்தம்மாள், பாலமுருகன், செல்வி, பிரபாவதி, பானுமதி. 1957 சோமு இயக்கத்தில் திரையிசை திலகம் கே வி மகாதேவனின் இசையில் விவசாயத்தின் விந்தையை வார்த்தைகளில் விதையாக தூவிய ஏ மருதகாசியின் வரிகளில் பாமரன் உழுது கொண்டே பாட்டு படிக்க பசுமையாக குரல் தந்திருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன். உண்மையாக உழைக்கும் உள்ளங்களுக்கு எல்லா நன்மைகளும் நாடி வரும் என தேடி வருகிறது பாடல். 1:03 நெஞ்சில் நிறைந்தவையில்
1: பொண்ணு விளையிற பூமியடா விவசாய.

இருந்தவையில் இனி பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் உள்ளங்கள் திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன் கணேசன் குமார் சின்னச்சாமி சாந்திலால். பழத்தை மின்னும் வார்த்தைகளில் தந்த கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் எல்லோரும் எக்காலமும் கேட்கும் தித்திக்கும் குரல் தந்தவர் எல்ஆர் ஈஸ்வரி. கே வி மகாதேவனின் துள்ளும் இசையில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1968. தேனாட்டம் இனிக்கும் பாடல் தேடி வரும் நேரம் 1:07 கோடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்

0: ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: கூடை பந்தலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

நிகழ்ச்சியிலினி காட்டு ராணி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தாராபுரம் குடித்தரு நாகராஜன் யமுனா. அதிகம் அறியப்படாத அருமையான இசை தந்த பி எஸ் திவாகர் இசையமைப்பில் 1965 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் எம் ஏ திருமுகம் கலை நயம் மிகுந்த கவியரசர் கண்ணதாசன் வரிகளுக்கு எழில் கொஞ்சம் குரல் தந்தவர் பி சுஷீலா. தொங்கும் பனி நீரோடு சேர்த்து பாடலையும் பரிசாக தருகிறது கோடி பண்பலை 1.5.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப்

0: கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் பினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

சிந்தை மயங்கும் கீதங்களை தவிட்டாமல் தந்து கொண்டிருக்கும் இந்நீரும் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து நெஞ்சல் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி தேனி ஆண்டிப்பட்டி ரத்தினம் உமா மகேஸ்வரி, கோகுல்நாத், திவ்யதர்ஷினி, குகப்பிரியா இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல். வசீகரம் நிறைந்த இசையரசர் டி எம் சௌந்தரராஜனின் வண்ண குரலில், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என சிந்தனையை தூண்டும் பாலியின் வரிகளோடு படம் வெளிவந்த ஆண்டு 1973 இயக்கியிருக்கிறார் எம் ஜி ராமச்சந்திரன். குழந்தை பருவத்திற்கு அழைத்துச் செல்ல குதூகலமாய் வருகிறது பாடல். 1 மணி 21 நிமிடத்தில் கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

0: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில். அனுமதி இலவசம்.
1: நிறைந்தவையில் இனி சூரிய காந்தி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் உள்ளங்கள் ஈரோடு தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், சாமியப்பன், அருகாணி, முருகேசன், லக்ஷ்மி, முக்தாவி ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1973. உணர்ச்சிக்கு ஏற்ற உன்னத வரிகளை அள்ளித்தரும் கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் அனைவரும் சௌக்கியமா என சௌந்தரிய குரலோடு கேட்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG காவல்துறை துணை தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள்.
4: விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல ஒரு கேஸ் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். இந்த ஈவ் டீசிங் ஆக்ட் மாதிரி ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணோட துப்பட்டாவை பிடிச்சு இழுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு கேஸ் போட்டு அது ஒரு ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தேன். கன்விக்ஷன் அப்படிங்கறது வந்து தவறு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தண்டனைங்கிறது வந்து அவங்க மனசுல வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணும். திருப்பி பண்ணக்கூடாது
3: பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தங்கமலை ரகசியம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. அருப்புக்கோட்டை பிள்ளையார் கோவில் தெரு குற்றாலலிங்கம் தெய்வ சிகாமணி ஜெய் கணேஷ் கோமதி அபிநயா இவர்களுக்காக. 1957 பி ஆர் பந்தலு இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இனிமை நிறைந்த இசையமைப்பு டி ஜி லிங்கப்பா, இதயங்கள் இணையும் இனிக்கும் தருணத்திற்கேற்ப வரியமைப்பு கூமா பாலசுப்ரமணியம். மாறாத ஆனந்தத்தை அள்ளித்தரும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன் பி லீலா. உல்லாச சிங்கார பண்பாடு பண்பலை தருகிறது பாடலை 1:33.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
6: கோடை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை August 15 என்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்.
7: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா?
8: முத்து முத்து ஆசை முடித்து வைத்த ஆசை

0: தின சிறப்பு இளமை பேசுகிறது.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: காற்றோடு கலந்து கவிதைகளோடு கவி பாடிக்கொண்டிருக்கும் நேரம் கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி நீங்காத நினைவு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தென்காசி புது சுப்புலாபுரம் செல்வராஜ், மணி, சண்முக சுந்தரம், பாலு, தமிழ் செல்வி. அனைத்தும் வாழ்க என ஆசையாக குரல் தந்த டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில், கண்ணதாசரின் கவி வரிகளில், காவிய இசையமைப்பு, திரை இசை திலகம் கே வி மகாதேவன். 1963 வெளிவந்த இப்படத்திற்கு இயக்கம் சுப்பாராவ். இசை பண்பாடும் மனங்களுக்கு மாறாத இசையை மகிழ்வோடு தருகிறது கூடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திருச்சி மணச்சநல்லூர் சுமதி முருகேசன், கருப்பசாமி, கார்த்திகேயன். மெல்சை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் இனிக்கும் வரிகளுக்கு தித்திக்கும் குரல் தந்தவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பல்குரல் வித்தகி எல் ஆர் ஈஸ்வரி. சாணக்கியா இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1965. மதிய வேளையில் மாந்தோப்பில் மணமகள் அழைத்துச் செல்கிறது பாடல் 1:46.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. சேலம், கோலியூர், ஐயண்ணன், சுந்தரமால், சுரேஷ், சரவணன், சவுந்தர் இவர்களுக்காக. 1975 ஏசி திரு லோகச்சந்தர் இயக்கத்தில் படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பிறந்த பலனை அடைய வரிகளை வழங்கியவர் வாலிப கவிஞர் வாலி. குறிஞ்சி மலரின் குழுமையை குரலில் தந்த குயில்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. பெயர் வரி சுமந்து வந்த மடல் செவி மடல் தேடி வருகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்.

நெஞ்சின் கீதங்களை மஞ்சம் தேடும் நேரத்தில் மகிழ்வோடு தந்த மகிழ்வில் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே.

இனி உங்கள் கோடி மண்மலை 100.5 ஈரோடு மாவட்டம் கௌசல்யா தேவராஜுடைய தெருவில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சி வர காத்திருக்கிறது.

0: வணக்கம் நேர்களே. முந்தி வரும் கவிமுகில் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். வெற்றியை உச்சி முகர துடிக்கும் உழைப்பின் பயிற்சியே வெற்றி. தயக்கங்களை தள்ளி பயிற்சியோடு முயற்சியும் செய்து நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்று வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இன்று நம்மோடு இணைகிறார் ஈரோடு மாவட்டம் கௌசல்யா தேவராஜ் அவர்கள். அன்பு உள்ளம் அவர்களுக்கு பண்பலையின் சார்பாக வணக்கமும் வாழ்த்துக்களும்.
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம் ஐயா. உங்கள் பெயரையும் உங்களுடைய அறிமுகத்தையும் நீங்களே சொல்லிடுறீங்களா?
1: சொல்லிடுறேன். நாங்கள் பெருந்துறை வட்டம் ஆய்கொண்டன்பாளையத்திலிருந்து கௌசல்யா தேவராஜன்.
0: கௌசல்யா அப்படின்றவங்க
1: எங்கள் மனைவிங்க,
0: துணைவியார்.
1: துணைவியார்
0: எல்லாருமே வந்து பெயருக்கு பின்னால் சேர்ப்பார்கள். நீங்கள் முன்னால் நிறைய பேர். இது வந்து இப்போ எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இல்லைங்களா?
1: ஏன்னா எனக்கு வந்து கௌசல்யான்னா ரொம்ப பிடிக்கும்.
0: பிடிக்கும்,
1: அதனால நான் கௌசல்யாவும் முன்னாடி போட்டேன்.
0: சரி, கௌசல்யா அம்மாவை வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாக பிடிக்கும்?
1: இப்போ 40-35 வருஷம் ஆச்சுங்க. அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: அதனால தான் கேட்டேன். அதாவது திருமண ஆண்டுகளை கேட்கறத விட எத்தனை வருஷமா அவங்களுக்கு அவங்கள பிடிக்கும்?
1: சின்ன வயசுலேருந்தே உள்ளூரில் தான் இருக்கிறாங்க அவங்களும்.
0: சின்ன வயசுலேருந்தே
1: பார்த்துட்டு இருக்காங்க.
0: இந்த மூஞ்சை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேனே, இது வாழ்க்கை துணையா அப்படின்னு யோசிச்சிங்களா?
1: அப்படி ஒன்றும் நினைக்கலைங்க,
0: இது வரைக்கும் நினைக்கல.
1: என்னைய வந்தார் வென்றார் நிகழ்ச்சியில தேர்ந்தெடுத்த கோடை பண்பலைக்கும் நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஏன்னா இதெல்லாம் அப்புறமா கேட்கலான்னு பார்த்தேன்.
1: சரி,
0: ஏன்னா எடுத்தோடனே உங்களுடைய பாடலே வந்து ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடல் வந்து எதனால உங்க மனசுல உதிச்சது அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்விகளை நானும் உங்கள்ட்ட கேட்டேன்.
1: அதாவது நாங்கள் வந்து லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் வைக்கல, அரேஞ்ச் மேரேஜ்.
0: பயந்து சொல்லாதீங்க, பயந்து சொல்றாரு சிக்கந்தர்.
1: அதனால இந்த பாட்டு வந்து சரி, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால இந்த ஜோடியில் இருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் ரொம்ப பிடிக்கிற பாட்டு.
0: ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு அமையலையே அப்படின்னு ஏங்கிருக்கீங்களா? ஒரு காதல் கடிதம் எழுதிலையே கௌசல்யாக்கு நானு இந்த பாடலை வந்து தேர்வு செய்யறதற்கும் ஒரு அருமையான காரணமும் இருக்குது. அவங்களுடைய பெயரை உங்க பெயருக்கு முன்பாக சேர்த்ததற்கும் ஒரு காரணம் சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்ப ஒரு ஒரு லெட்டரை எழுதி, ஒரு கடிதத்தை எழுதி,
1: மேடம்
0: கௌசல்யா கௌசல்யா போனதுக்கு அப்புறம் நீ படிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகணும்னு
1: நினைக்கலையா? நினைச்சது இல்லைங்க.
0: நினைக்கணும்.
1: ஆனால் நாங்கள் எதுக்கு பார்த்துக்குவோம், எங்களுக்கு மேரேஜ் ஆரம்பிச்சு.
0: ஐயோ, நிறைய பேசுறீங்க, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. நிறைய பேசலாம், பாடலுக்கு அப்புறம் பேசலாம்ல. பாடல் போடுங்க தம்பி.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான

0: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: எட்டு திசையும் இசை மெட்டுக்களை தரும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் 2:11 நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்மோட இணைஞ்சி அவருடைய அழகான வாழ்க்கையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஈரோடு மாவட்டம் கௌசல்யா தேவராஜ் ஐயா அவர்கள். ஐயா சொல்லுங்கள், நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க?
5: நாங்கள் வந்து கைத்தறி நெசவு நெசிச்சிட்ருக்குறோங்க.
4: ஆஹா, எத்தனை வருஷங்களா?
5: ஒரு 40 வருஷமா.
4: ம்,
5: கைத்தறி நெசவு.
4: இது 40 வருடங்களா? இதுக்கு முன்னாடி வீட்டில் அந்த கைத்தறி யார் பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்பா, தாத்தா?
5: அப்பா செஞ்சுட்டு இருந்தாருங்க. அப்படியே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம்.
4: இதை வந்து நீங்களே பழகிட்டீங்களா, அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்களா?
5: இல்லை இல்லைங்க, நாங்களே பழகினது. எங்கள் சொந்த பாரம்பரிய தொழிலே அது. நாங்களே பழகி
4: வீட்டிலே தறி இருக்கு.
5: தறி இருக்கு
4: வீட்டில். துணைவியார் அதுக்கு துணையா இருப்பாங்களாம்?
5: கண்டிஷனாக இருப்பாங்க.
4: கண்டிஷனாக இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்களா?
5: கண்டிப்பாகவும் இருப்பாங்க, கண்டிஷனாகவும் இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க.
4: ஆஹா, சரிங்க. அடுத்த பாடலை என்ன கேட்கலாம்
5: மேடம்? வானத்தை போல படத்துல இருந்துங்க, நதியே நைல் நதியே. எதற்காகனா, அந்த படத்துல கௌசல்யாங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. அதனால அந்த கௌசல்யாங்கிற இது இருக்கிறதால, என் மனைவி பேரும் கௌசல்யாங்கிறதுனால அந்த பாட்டை நாங்கள் ரொம்பவுமே
4: விரும்பி கேட்குறீங்க. அதாவது இவ்வளோ ஒரு காதல், 40 வருடங்கள் திருமணமாகி 40 வருடங்களும், 40 வருடத்திற்கு முன்பாக கௌசல்யா அம்மாவை எப்படி பார்த்தீங்களோ, அன்றைக்கு எப்படி அவர்கள் மீது உங்களுக்கு காதல் உதித்ததோ, அந்த காதல் 40 வருடங்களாக குறையவே இல்லையே. ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. ஆச்சரியம்னு சொல்றதை விட பிரமிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்குது.
5: அது எங்கள் வாழ்க்கை முடிவுட்டும் அப்படியே இருக்கும், தொடரும்.
4: சரி, வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்கா?
5: வீட்டில் வந்துங்க மகன் நந்தகுமார்.
4: ஆஹா, என்ன செய்கிறாரு?
5: அவர் கொஞ்சம் மனநல வளர்ச்சி முடியாது, ஸ்கூலு ஹோம்ல இருக்கிறாருங்க. மகள் வந்து கோமதி, மருமகன் பாலச்சந்தர், பேத்தி வந்துங்க தர்ஷினி, பேரன் வந்து ஹர்ஜித். பேத்தி வந்துங்க 12வது படிக்கிறாங்க.
4: ஆனால் அன்பு தான் வந்து எப்பயுமே வந்து யாருக்கும் நம்ம எளிதில் கொடுக்கலாம், கொடுக்க முடியுமோ முடியாதோ அன்பை வந்து கொடுக்கலாம். அதை நிறைய பேர் வந்து டைட்டாக வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அன்பை நிறையாவே கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து வளரக்கூடிய அந்த குழந்தைங்களும் அன்பில் மிதக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.
5: ரொம்ப நன்றி, நன்றி.
4: நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் இந்த வருடம் முடித்து, இந்த 1 மணி நேரம் முடிச்சு நீங்கள் போறதுக்குள்ள அம்மா கௌசல்யா உங்களுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதுறீங்க, சரிங்களா? இப்ப நீங்க எழுதுறீங்க, அந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள அந்த அம்மாட்ட நம்ம தரோம், நீங்க தரீங்க, அதை நாங்க பாக்குறோம், உங்க பிள்ளைகளா. சரி, இந்த பாடல் கேட்கலாங்களா?
5: கேட்கலாங்க.

0: வெற்றி பெற்றதற்காக இந்த அழைப்பு உங்களுக்கு வந்தது?
1: தங்கள் அன்புடன் பகுதியில் இருந்து வெற்றி பெற்றதற்காக உங்களை வந்தார் என்ற நிகழ்ச்சியில அழைக்கிறோம்னு சொல்லி வந்ததுங்க.
0: அந்த தருணம் உங்க மனநிலை எப்படி இருந்தது?
1: நான் நம்பவே முடியலைங்க. அது கூட வந்துங்க எனக்கு தெரியாது, நான் அந்த ப்ரோக்ராம் அந்த அன்னைக்கு கேட்கவே இல்லைங்க. அப்புறம் விஜயமங்கலம் குணசீலன் என்பவர் ஒரு நண்பர், அவர் வானொலி நேயர், அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாருங்க. அவர் தான் இந்த மாதிரி உங்களை கூப்பிட்ருக்குறாங்க, நான் ரொம்ப நாளாக எழுதுகிறேன் என்ன எனக்கு வரல, ஆனால் உங்களுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி,
0: எனக்கு வராத உங்களுக்கு
1: உங்களுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாருங்க. அவர் முதல்ல என்னைய இந்த மாதிரி கடிதம் எழுத தூண்டிய நண்பர் விஜயமங்கலம் குணசீலன், அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும்.
0: அதாவது வானொலி மூலமா உறவுகள் வந்து நிறைய பலப்பட்டிருக்குது, அதுலேயும் நண்பர்கள் வட்டாரம் அப்படின்றது எண்ணில் அடங்காததுன்னு சொல்லலாம். எப்படினாலும் முகம் தெரியாது, அவர்கள் பெயர் தெரியும், அவர்கள் பெயரை வந்து வானொலியில தான் கேட்டிருப்பாங்க, அதன் மூலமா நட்புகளை வந்து வளர்த்துருக்காங்க, அவங்களை தேடியும் நிறைய பேர் சென்றிருக்காங்க
1: வந்திருக்காங்க. அவர் குணசீலங்கிற விஜயமங்கலம் தாங்க, அவர் வந்திருக்கிறாரு, வீட்டுக்கு தேடி வருவாருங்க.
0: சரி, இங்க இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தோடனே வீட்டுல என்ன சொன்னாங்க? சொன்னீங்களா வீட்டுல?
1: வீட்டுல
0: நம்மளே கேட்கல, அடுத்தவங்க கேட்டு சொல்லியிருக்காங்க, அது உண்மையா இருக்குமா இருக்காதா?

0: அப்படின்ற போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
1: ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சந்தோஷமாவும் இருந்து ரொம்ப அப்படியே ஒரு மிதக்கிற மாதிரி. ஆனால் நம்மளை கோவ இது பண்பலையிலிருந்து கூப்பிட்டுருக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்.
0: அதே சந்தோஷத்துல இப்ப ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம என்ன பாடல், எதுக்காக நீங்க அந்த பாடலை கேட்கறீங்க?
1: திருமூர்த்தியிலிருந்து செங்குருவி செங்குருவி பாடுங்க, அருமையான பாடல். அந்த பாடல் கேட்கறக்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், கேட்கறக்கு நல்லா நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்கும் பாடல் இப்ப கேட்கணும்.
1: ஆமாங்க.
0: சரி, உங்க சந்தோஷத்தர பாடல கேட்கலாங்களா?
1: ஓகேங்க.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்ஸ்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள், காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை, பரமத்தி ரோட், கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.

0: சென்னை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாய்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10
2: அன்பினலை. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இது வென்றார் வந்தார் இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக. நம்மோட அரங்கம் வந்து நம்மளை அரங்கத்தில் அதிர வச்சிட்ருக்காரு ஈரோடு மாவட்டம் கௌசல்யா தேவராஜ் அவர்கள். சரிதானுங்களா?
3: ஓகே,
2: சரிங்க. கொடைக்கானலுக்கு எப்போ நீங்கள் கிளம்புனீங்க?
3: இன்னைக்கு காலையில் 4 கிளம்புனுங்க.
2: சரிங்கய்யா.
3: இங்கே 12:30 வந்து சேர்ந்தோம்.
2: எப்படி இருந்துச்சு அந்த பயணம்?
3: பயணம் ஜர்னி இன்னும் இது வரைக்கும் நான் ஃபாரஸ்ட் ஏறினதில்லைங்க, முதல் முறையாக ஏறி. ரொம்ப ஜாலியாக இருந்தது.
2: அந்த பயணம் இப்பயும் ஒரு பதட்டம் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்றீங்க. நீங்கள் கீழே அந்த மலை அடிவாரம் இருக்கும், மலை உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை பார்த்துட்டு மேலே ஏறிட்டு
3: கோடை.
2: அது ஏறும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு?
3: ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதாவது நாங்கள் வீட்டிலே இருந்து வேலை செய்கிறோம், ஆனால் இது புது ஒரு அனுபவம் எங்களுக்கு, புது அனுபவமும் சந்தோஷமாக இருந்தது.
2: ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ராட்டினம்லாம் சுற்றிருக்கீங்களா?
3: சின்ன வயசுல
2: விளையாடிருப்பீங்க. வளர்ச்சி அடைஞ்சிருச்சு
3: என்னதான்
2: இருந்தாலும், அந்த மரத்தை ரெண்டு சைடு வச்சு அந்த மரம் ஆட்டணும்ன்றது ஒரு தனி அனுபவம். அதுல நம்ம கீழே இருந்து மேல போகும்போது வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு அந்த மாதிரி இந்த மலை ஏறும் போது ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரும். இந்த மலை எப்படி போகும், இந்த மலையில இருக்கக்கூடிய இந்த வழி எப்படி போகும், வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு மேல போகுமா, இல்ல வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு சைட்ல போகுமா, இது எவ்வளவு உயரத்துல போகும், எவ்வளவு தாழ்வா போகும், யோசனைகள் பலமா அவங்க மண்டையில ஓடும்.
3: அப்படி வந்ததுங்க.
2: உங்களுக்கு எப்படி அந்த மண்டையில அந்த யோசனை
3: வந்துங்க? பக்கத்துல ஒரு அம்மா வந்தாங்க, அந்த மேடம் வந்துங்க சொல்லிட்டே

0: வந்தாங்க, அவங்க இங்கே தான் இருக்கிறாங்களாமா, கீழேருந்து மேலே வந்தாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க, பாருங்கள் இந்த இதில் இருந்து அப்படி போனால் அப்போ அங்கே வந்துடும், அங்கே வந்து அங்கே வந்துடும் அப்படின்னு. அவங்க வந்தது இங்கே வந்து சொன்னாங்க, நீங்கள் அடுத்த ஸ்டாப் போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து கொஞ்சம் புரிஞ்சு இறங்கிட்டோம்,
1: நல்ல விஷயம்,
0: இறங்கி இங்கே வந்து சேர்ந்தோம்.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
0: நினைத்தேன் முந்தாய் படத்தில் இருந்துங்க, மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு.
1: எதுக்கு இந்த பாடல்?
0: அது எங்கள் கௌசல்யாவுக்காக.
1: எல்லாமே கௌசல்யா கௌசல்யா, நான் பிள்ளைங்க இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, மருமகளுக்காக
0: கௌசல்யா தான் முதல்ல.
1: சரி, இந்த பாடலில் வந்து ஒரு திருமணத்திற்கு முன்பாக அவங்க கணவரை தேடக்கூடிய ஒரு சகோதரிகளுக்கான ஒரு பாடலாக அமைஞ்சது. இந்த பாடல் உங்கள் மனசில் உதிக்க காரணமாக என்ன அமைஞ்சது?
0: காரணம்னா அதுவும் சொல்லலாம், கௌசல்யா தானே. அதாவது நாங்கள் நாங்கள் கௌசல்யாவை பார்த்துட்டு கூட மறுபடியும் கூட ஒரு ரெண்டு இடத்துல போய் பொண்ணு பார்த்தேங்க. உள்ளூரில் வேண்டான்னு எங்கள் நண்பர்கள் சொன்னாங்க. உள்ளூர்லேயே இருந்துட்டு ஏன் பக்கம் போயிட்டு வர கொஞ்சம் இது அப்படின்னு வெளியூரில் போய் பார்க்கலாமேன்னு. ஆனால் வெளியூரில் போய் பார்த்தாலும் என்னோட மனதில் அங்கிருந்து ஒரு நினைவலைகள் தோணுச்சுன்னா அதில் கௌசல்யாவே சிறந்ததாக தெரிஞ்சாங்க.
1: எத்தனை பேர் பார்த்தாலும் எல்லா முகமும்
0: கௌசல்யா முகமாகவே தெரிஞ்சதுனால இந்த பாடல் எனக்கு.
1: அம்மா இங்கே எதிர்த்தாப்பில் உட்காந்து அவங்களுடைய 40 வருடங்களில் இல்லாத ஒரு வெக்கம் வந்து அம்மா முகத்தில் நாங்கள் பார்க்க முடியுது. அந்த வெக்கத்தை வந்து ஒரு பிள்ளைகளாக எங்களை உணர வச்சதுக்கு உங்களுக்கு தான் முதற்கண் நன்றியை நாங்கள் சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமான இந்த பாடல் நம்ம கேட்கலாங்களா?
0: கேட்கலாம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: தமிழ் மலரும் நந்தவனம். இது நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வென்றார் வந்தார் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக காதல் மன்னன் ஈரோடு மாவட்டம் கௌசல்யா தேவராஜ் அவர்கள். 2:38 ஆயிடுச்சு. சரி, இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து மலை சார்ந்த பயணம் இதான் முதல் முறை அப்படின்னு இருக்கீங்க. அந்த அனுபவம் வந்து அதுவும் முதல் முறையாக நீங்கள் மலை சார்ந்த பயணம் வரும்போது, அதுவும் துணைவியாரோடு வரும்போது, அது ஒரு அனுபவம் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் சுற்றுலா சென்ற வழக்கம் இருக்குங்களா, இல்லை வருடம் ஒரு முறையாவது குடும்பங்களில் நிறைய குடும்பங்கள் வெளியேறுவாங்க சுற்றுலா அப்படின்றது, அது நீங்கள் வந்து செய்கிற வேலை அப்படின்றது 24 மணி நேரம் கூட பத்தாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது அந்த வேலையில் உட்காந்துட்டோம் அப்படின்னா நேரமே உங்களுக்கு அமையாது வேறு எதற்காகவும். ஆனால் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்களா?
1: எங்களுக்கான நேரம்னா நாங்கள் கடிதம் எழுதும்போது அந்த நேரத்தை ஒதுக்குவோம்.
0: அடடா,
1: கோடை பண்பலைக்கு நாங்கள் வேலையை செஞ்சுட்டே இருப்போம். திடீர்னு ஒரு யோசனை வருங்க, இந்த அப்படி இந்த பாட்டு எழுதி போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை வருங்க. அப்போவே அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு லெட்டரும் பக்கத்துலேயே இருக்கும், பெண்ணும் பக்கத்துலேயே இருக்கும், உடனே எழுதி அந்த லெட்டர் எழுதி ஃபுல்லப் பண்ணிடுவோம். அதே மாதிரி தங்கள் அன்புடன் நிகழ்ச்சி நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அந்த தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியும் வரும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதையும் உடனே டக்குன்னு அதை எடுத்து எழுதிடுவோம். மழை மழை எழுதி அதை ஃபுல்லப் பண்ணி வச்சுக்குவோம்.
0: இப்போ நீங்கள் பணிகளுக்கு மத்தியில் வந்து உங்களுக்கு தோணணும் அப்படின்னா நீங்கள் கடிதம் எழுத ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நீங்கள் உடனே வந்து அந்த வேலையை நிறுத்திட்டு இந்த வேலையை செய்யும்போது வீட்டில் வந்து கேட்க மாட்டாங்களா?
1: கேட்க மாட்டாங்க.
0: இந்த வேலையை முடிச்சுட்டு அதை செய்யுங்கள என்னங்க உங்களோட ரோதனை அப்படிலாம் கேட்க மாட்டாங்க?
1: அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது லெட்டர் எழுதி நீங்கள் ஒரு பேர் வாங்கணும்னா நான் அதுக்கு கண்டிஷனாக துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: எல்லா விதத்திலையும் துணைவியார்
1: துணையாக இருப்பாங்க, அதுக்கு வந்து எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டாங்க.
0: சரி, வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து எதிர்ப்பு துணைவியார்ட்ட இருந்து வரணும் அப்படின்னா அது எந்த காரணத்துக்கு அதிகமான எதிர்ப்பு வரும்?
1: எதிர்ப்பு என்ன இது வரைக்கும் வந்தது இல்லைங்க.
0: எதிர்ப்பு வரணும், வந்தாதான் அது வாழ்க்கை. கௌசல்யாமா கேட்டுக்கங்க, இனிமேல் அப்பா எது சொன்னாலும் நீங்கள் எதிர்ப்பு சொல்லணும்.
1: அப்படின்னு சொன்னது இல்லைங்க.
0: சொன்னது இல்லைங்க.
1: சொன்னது இல்லை.
0: எந்த விஷயத்துக்கும் இல்லாட்டி வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏன் இப்படி செய்கிறீங்க, இதை செய்யக்கூடாது, இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விதிமுறைகள் ஒரு வழக்கங்கள்?
1: அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ, எந்த வழியில் போக சொல்கிறாங்களோ அப்படி போயிட்டு அப்படியே வந்துடுவோம். நாங்கள் அதை தடுத்து நிறுத்தினா தானே, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் மறு வார்த்தை சொன்னால்தான் பிரச்சனைன்னு ஒன்று வரும்.
0: இதை எல்லாரும் கவனிச்சுக்கப்பா, நோட் திஸ் பாயிண்ட். யார் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கே பிரச்சனையே இல்லை, தளர்ந்து போயிடும், நீர்த்து போயிடும். அப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம கடந்து போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி என்ன சொன்னாலும் சரிதே அப்படின்னு சொல்லிட்டா
1: பிரச்சனை இல்லைங்க. இல்லை நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு ஒரு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை போட்டோம்னா தடுப்பு சோர் மாதிரி விரிவுதானங்க ஏற்படும்.
0: சரி, அது ஒரு விஷயம் இருக்கட்டும்.
1: சரிங்க,
0: ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது அது நீங்க செஞ்சுதான் ஆகணும், ஆனா அதை வந்து வீட்டுல

0: வேணான்றாங்க அப்படின்றப்ப வேண்டானா அவங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை விட்டுருவீங்களா?
1: கண்டிப்பாக விட்டுருவோம்.
0: இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன பாடல் கேட்கலாம் அதை சொல்லுங்க நீங்கள்.
1: வசூல் ராஜா MBBS படத்துலங்க பத்துக்குள்ளே நம்பரன்னு சொல்லு. இந்த பாடல் கேட்கறதுக்கு இதுனா கமலஹாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த பாட்டு நான்
0: பத்துக்குள்ளே ஒரு நம்பரை சொல்லுங்க, அதுக்குள்ளே பாட்டு வருதான்னு பார்ப்போம்.
1: பத்துக்குள்ளே நம்பர்
0: அதுக்கும் யோசிக்கிறாரு,
1: அதுக்கு கௌசல்யாவை கேட்டே சொல்லிடலாம்.
0: வேணாம் வேணாம், நீங்கள் பாட்டு போடுங்கப்பா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
5: பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு டிஐஜி, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள ஏ ஜெயலட்சுமி ஐபிஎஸ் அவர்கள்.
6: விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல ஒரு கேஸ் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். இந்த ஈவ் டீசிங் ஆக்ட் மாதிரி ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணோட துப்பட்டாவை பிடிச்சு இழுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு கேஸ் போட்டு அது ஒரு ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தேன். கன்விக்ஷன் அப்படிங்கறது வந்து தவறு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தண்டனைங்கிறது வந்து அவங்க மனசுல வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணும். திருப்பி கூடாது அப்படிங்கறது மாதிரி ஒரு எண்ணம் வரும்.
5: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை யாதுமாகி.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
11: மண்ணுலக சாணக்கியன் நம் கோடை பண்பலை 100.5 கீட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வென்றார் வந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நம்மோடு ஈரோடு மாவட்டம் கௌசல்யா தேவராஜ் அவர்கள். நிகழ்ச்சியோட நிர்வாண பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாரும் வந்து ஆவலாக காத்திட்டு இருக்காங்க உங்களுடைய காதல் கடிதத்துக்காக. அந்த காதல் கடிதத்தை இன்னும் 10 நிமிஷத்தில் 9 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருவீங்க. நீங்கள் எழுதிட்டீங்க அதனால் கொடுத்துருவீங்க அப்படின்னா எங்கள் முன்னாடி தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது அப்படியே இருக்கட்டும். அந்த ஒரு மகிழ்ச்சியான அந்த தருணத்தை எங்களுக்கு உங்கள் மூலமாக அனுபவிச்சிருக்கோம், அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைவா அப்படின்னா உங்களின் இந்த வானொலி பயணம், நம்மளுடைய வானொலியோடு உங்களுடைய பயணம் எப்போது ஆரம்பித்தது? எந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்பீங்க? எந்த நிகழ்ச்சியிலெல்லாம் பங்கு பெற்றிருக்கீங்க? அந்த பயணம் எப்படிப்பட்டது?
12: குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருடமாக நான் கடிதம் எழுதி கொண்டு வருகிறேன்.
11: ஆஹா, 30 வருஷமாக எந்த வானொலிக்கு எழுதுனீங்க?
12: கோடை பண்பலைக்கு.
11: ஓ, 30 வருஷம் ஆச்சா தம்பி.
12: அது எனக்கு பிடித்தமான இது நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சி. மறுபடியும் சொல்ல வேண்டும் என்றால் 10 மணிக்கு
11: காலையிலையா நைட்டா?
12: நைட்.
11: நினைவே சுகம்
12: அந்த நிகழ்ச்சியில்
11: மட்டும்
12: ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு

0: போதுங்க, அந்த ஒரு மணி நேரம் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன்.
1: ஓ, ரெண்டு மக்கள்லாம் எப்படி பேசுறாங்க, எப்படி ரசிக்கிறாங்க
0: அப்படின்னு ரெண்டு செல்போன் கையில வச்சுட்டு மாறி மாறி மாறி மாறி ட்ரை பண்ணி எப்படி பிடிச்சிருவோம்.
1: ஈரோடுனாலே பாத்திரலாம் கௌசல்யா தேவராஜன்.
0: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஆய்கொண்டன் தேவராஜன், கௌசல்யா தேவராஜன் அப்படிங்கிற பேர் வந்தே ஆகணுங்கிற ஒரு இதுல பேசிடுவோம்.
1: வந்தே ஆகணும், எங்க ஊரு பேர் வருதோ இல்லையோ என் பேர் வந்தே ஆகணும்,
0: கௌசல்யா தேவராஜன்
1: அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த வானொலி உங்களுடைய பரிச்சயம் அப்படின்னு, எந்த ஒரு நிகழ்ச்சி நீங்க வந்து கேட்கும் போது மனசுல மோத பதிஞ்சது? இப்ப வானொலி 30 வருஷமா கேட்கறீங்க, இப்ப 27வது உதய விழாவை கொண்டாடி இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல உங்க மனசுல பதிஞ்ச அந்த
0: நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, அந்த பழைய பாடல்கள் ரொம்ப மனசுக்கு பிடிச்சமா இதமாகவும் இருக்கும். அந்த பழைய பாடல்கள் மறுபடியும் சொல்ல வேண்டும் என்றால் குடைத்தென்றல், 9 மணிக்கு
1: அதுவும்
0: பழைய பாடல்கள் ரொம்பவும் பிடிக்கும்,
1: மனசுக்கு நெருக்கமா
0: நெருக்கமாக.
1: நிகழ்ச்சியில நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம்,
0: சரி
1: என்ன பாடலை கேட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்க நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க?
0: காதல தினம் என்ற படத்துல இருந்து காதலினும் தேர்வெழுதி இந்த பாடல்.
1: அதாவது இவருடைய முதல் தெரிவு எப்படி இருந்தது அப்படின்னா, ஜோடி படத்திலிருந்து காதல் கடிதம் தீட்டவே அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. இந்த கடிதத்தை நீங்கள் தீட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையை அவருக்கு வச்சோம், அவரும் தீட்டிக்கிட்டு இருந்தார். நிறைய பாடல்களுக்கு அப்புறம் நிகழ்ச்சியோட நிறைவாக கேட்குறாரு, காதலும் தேர்வெழுதி காத்திருந்த இந்த மாணவன் அந்த மாணவிக்காக கடிதத்தை கொடுக்க போகிறாரு. நம்ம அதுக்குள்ள அந்த பாடலை கேட்டுருவோம், கேட்கலாங்களா?
0: கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடன் இந்த ஒரு மணி நேரம் பயணித்த லட்சுமி நாகேந்தன் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப சிறப்புங்க. உங்கள் காதலோடு எங்கள் அது என்ன சொல்றது எங்களோட வாழ்க்கையும் அப்படியே சிறக்கட்டும். உங்களுடைய ஆசிரோடு
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க, நன்றிங்க. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பங்கேற்றார் ஈரோடு மாவட்டம் கௌசல்யா தேவராஜ் அவர்களுக்கு பண்பலின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் வென்றார் வந்தார் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு. முயற்சி என்ற ஆயுதம் இருந்தால் முடிசூடும் நம்முடைய ஒவ்வொரு நாளும். விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி அன்பலையில் கேட்கலாம் உயிரெழுத்து. நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இல்லந்தோறும் தேசியக்கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் அவரது இல்லத்தில் தேசியக்கொடியை ஏற்றினார். இல்லந்தோறும் தேசியக்கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசினர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் படையினர் சார்பாக இல்லந்தோறும் தேசியக்கொடி ஏற்றும் இயக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள

பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் பிரிவு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பூந்தமிழ் வணக்கம் நேர்களே. நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப அழகான கவித்துவமான விடயங்களை இதயத்திற்கு சொல்வதற்கான மொழியை மீறிய ஒரு கலை வடிவமான கணங்களை சரம் தொடுக்க கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்போம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் சிவகாசி மாவட்டம் சுதாச்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் மகள்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சுதா உங்களுடைய பாடல்கள் கேட்பதற்கு முன்னாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்போமா? கொடைக்கானல் பண்பலை வானொலிக்கும் நிலைய இயக்குநருக்கும் அங்கு பணிபுரியும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் சுதாச்சந்திரன். மதுரையை நான் பிறந்த ஊர். சிவகாசி என் வாழ்வின் அடுத்த கட்ட புகுந்த ஊர். கணவர் பெயர் பழனிசாமி, இரு புதல்வர்கள் பெயர்கள் கோகுல் பிரசாத், கீர்த்தி ஸ்ரூபன். சோதனை ஒளிபரப்பு காலத்திலிருந்தே நம் வானொலியின் நேயர் நான் பெருமைப்படுகிறேன் என சொல்லியிருக்கிறார் சுதாச்சந்திரன். இனிமையான என்னுடைய பாடல் தொகுப்புக்கான தலைப்பு கல்யாண கனவுகள். திருமணம் ஒவ்வொருவரும் தம் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான நகர்வு. அது அந்த நகர்தலுக்கான விதவிதமான எதிர்பார்ப்புகள், கனவுகள், ஆசைகள் குறித்த பாடல்கள் எனது தொகுப்பாக தந்திருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் சுதாச்சந்திரன். முதல் பாடல் எதிலிருந்து? கேளடி கண்மணி படத்திற்காக ஜானகி குரலில் கேட்டிருக்காங்க. பாடலுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சுதா கேட்போமா? ஆண்டாளின் பாசுரம் இந்த பாடல். 1000 யானைகள் சூழ நாராயணன் வரும்போது அவரை வரவேற்க ஊர் மக்கள் தோரணங்கள் கட்டியும் பொற்குடங்களை அலங்கரித்தும் காத்திருக்கிறார்களாம். இந்திரன் உள்ளிட்ட தெய்வர்கள் எல்லாம் கூடி மனம் பேசி

மந்திரங்கள் சொல்லி புத்தாடை கொடுத்து பார்வதி மணமாலை அணிவிக்கும் கனவு கண்டார்களாம். இந்த கனவு மிகவும் வசீகரமானது. கனவு நிச்சயம் மேம்படும் என்பதற்கு ஆண்டாளே சாட்சி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள், August 13-17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தம் கோ.
8: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள்.

0: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக் சினவேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: முந்தி வரும் கவிமுகில் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் சிவகாசி சுதாச்சந்திரன். நிகழ்ச்சியில் இனி பகல் நிலவு திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காங்க. கல்யாண கனவுகள் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க போல. பாடலுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தை மாதம் திருமணத்துக்கான மாதம் என காத்திருக்கும் வைதேகி இசைக்கும் இனிய கானம் இது. நான் காணும் ஆனந்தம் ஆரோகணம், வான் தூவும் பூவெல்லாம் அவரே கணம் என்ற வரிகள் நம் மனமெங்கும் சங்கீத தாளமாக சந்தோஷ ராகமாக மீட்டெடுக்கும். இளையராஜாவின் இசையும் கங்கையமரனின் பாடல் வரிகளும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒலியேற்றுங்கள் கோடை பண்பலை 100.5 என சொல்லியிருக்கிறார் நேயர்.

தமிழ் மலரும் நந்தவனம் உங்கள் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து 3:17 நிகழ்ச்சியினி அழகி உன்னை ஆராதிக்கிறேன் பாடலுக்கு அவர் சொல்லியிருக்கும் காரணம், இந்த படம் வெளிவந்த நாட்களில் இந்த பாடலை முணுமுணுக்காத ரசிக்காத மனம் இருக்கவே முடியாது. வாணி ஜெயராம் குரல் இந்த பாடலை நினைக்கும் போதே காதில் ஒலிக்கும். பூவையும் ஒரு பூவினம், அதை நான் சொல்லவோ? வாலியின் கற்பனையும் இளையராஜாவின் இசையும் இந்த கனவையும் நம் கண்களில் மண்டியிடச் செய்யும்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
1: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடைப்பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

அன்பலையா அன்பலை சொல்லும் நேரம் 3:23 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரெழுத்து கல்யாண கனவுகள் என பாடல்கள் தொகுப்பு இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. சிவகாசி சுதா சந்திரன் அவர்கள் தெரிவில் நிகழ்ச்சியில் பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திற்காக. தலைவனும் தலைவியும் தங்களின் திருமண நாளினை விரல் விட்டு எண்ணி நாட்கள் நகராமலும் பொழுதுகள் போகாமலும் நிற்கிறதே என்று ஏங்குவதும், இந்த பாடலை கேட்கும் நம்மையும் அந்த ஏக்கத்தில் நிறுத்துவதும் இதன் சிறப்பு. மாலை நம்மை வாட்டுகிறது, அதை பாடுபவர்களின் குரலில் இனிமையில். எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து 3:30 நிகழ்ச்சுலையினி ஆனந்த தாண்டவம். பாடலுக்கு நேயர் என்ன சொல்லியிருக்கிறார்? பெண்மீதான் வாழ்வின் துணையையும் திருமணத்தையும் குறித்து எத்தனையோ கனவுகள் காண்கிறது. மண்ணை தொட்டும், சேலை மார்பை தொட்டதும், தாலி மடியை தொடுவதும், மாலை, ஆஹா என்ன ஒரு கற்பனை! வாசல் கொள்ளாத கோலம், வாசம் கொண்டாடும் பூக்கள், கனவுக்கும் கற்பனைக்கும் எல்லைதான் உண்டா? கணவன் மனைவி இருவரும் நல்லறமாய் வாழ்வதே வாழ்க்கையின் வெற்றி. இதை உணர்த்தும் இந்த பாடல் வரிகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். பாடகி நித்யஸ்ரீ அவர்களின் குரலுக்கு மேலும் இனிமையை சேர்த்திருக்கும் அவரின் குழுவினரோடு.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் & கோ.
3: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின்

0: இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம். பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை August 15 என்று இரவு 8 நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்
3: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா?
4: முத்து முத்து ஆசை முடித்து வைத்த ஆசை

0: சின்ன சின்ன ஆசை
1: சிறகடிக்கும்
0: ஆசை.
1: ரைட், சூப்பர் சூப்பர், அருமையா பாடுனீங்க.
2: சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

0: பாட்டும் பதமும்
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

யும் வெளிப்படுத்தும் இந்த பாடலின் காட்சி அமைப்பு. இந்த திருமண விழாவிற்கு நாமும் கற்பனையில் சென்று வருவோமா என கேட்டிருக்கிறார் நேயர்.

அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் இனி குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படத்திற்காக ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். காதலனும் காதலியும் இணைந்து தங்களின் திருமணம் குறித்த கற்பனையில் உதித்தது இந்த பாடல். 1980களில் உள்ள எளிமையான திருமண நிகழ்வுகளையும் கனவுகளையும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
2: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
1: ரெப்கோ ஹோம் பினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
2: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
1: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
2: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
1: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
3: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது உயிர் எழுத்து நிகழ்ச்சியுடனி. நான் மகான் அல்ல திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். என் பாடல் தொகுப்பில் உள்ள அத்துணை கனவும் நிறைவேறவும் மகிழ்வுடன் தொடரவும் வாழ்த்தி இந்த பாடல் ஒலிக்கட்டும். பாலும் கல்லும் நிறத்தில் ஒன்றுதான், குணத்தில் வேறுபடும். அதுபோலதான் கண்ணால் காண்பது மட்டும் வாழ்வுக்கு இனிமை சேர்க்காது, நேர்மையும் உண்மையும் என்றென்றும் நம்பிக்கையை தொடர வைக்கும் என்பதை இந்த பாடல் உணர்த்தும். எனக்கு முடித்த பாடல்களில் இதுவும் ஒன்று. ஒலியேற்றுங்கள் என சொல்லியிருக்கிறார் நேயர்.

கோடை பண்பலை நூறு புள்ளியை இங்கு தந்து கொண்டிருக்கிறது உயிர் எழுத்து நிகழ்ச்சியினி. புயல், வெயில், மழை, பாலை, சோலை இவற்றையெல்லாம் ஒன்றாக கடக்கதானே நமக்கு துணை வேண்டும். நீ வானவில்லானால் அவள் வண்ணம் ஏழாக வேண்டும். அந்த வானம் வீடாக மாற வேண்டும். இப்படி ஒரு இணையும் துணையும் அமைந்துவிட்டால் ஊர் கண்பட்டு விடும் என்றுதான் கற்பனையோடு வாழ்ந்து நிறுத்திக் கொள்கிறார்கள். தொடரட்டும் கனவுகள் நனவாகட்டும். இல்லை, கோவிலில் பெண்மையை தெய்வமாக போற்றினால் அந்த இடம் செல்வம் பொங்கும், மகிழ்ச்சி பொங்கும் இடமாகும். இதையே நம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் போற்றுகிறது. அதை உணரவே பெண்மையை தெய்வமாக, நதியாக, பூமியாக நாம் வணங்குகிறோம். பாசுரத்தில் தொடங்கி மங்களத்துடன் நிறைவு செய்கிறேன். கேட்ட பிடித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு தன்னுடைய கடிதத்தை முடித்திருக்கிறார் சிவகாசி சுதாச்சந்திரன். பண்பலையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். உயிரெழுத்து மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 3 மணிக்கு. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்த சிவகாசி சுதாச்சந்திரன் அவர்களுக்கு பண்பலின் சார்பாக வாழ்த்துக்கள். முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நாம் வெல்லும் பாதை தாங்க. விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இனி கேட்கலாம் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம்.
1: அதாகப்பட்டதே, ஒளியும் பெருமழை காலத்திலே ஊரெல்லாம் நினையும் நேரத்திலே உங்களுக்கெல்லாம் குடையாக இருப்பது.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610
1: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: வணக்கம் நேயர்களே.
1: வாழ்த்துக்கள் நேயர்களே.
0: வணக்கம் லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க?
1: சௌக்கியம் சௌக்கியம், மழையோடையும் வெயிலோடையும் சௌக்கியமா இருக்கும்.
0: ஆமா, ஒரு 1.5 போல ஆரம்பிச்ச மழை ஒரு 2 மணி போல நின்றுச்சு.
1: இல்லையே, வந்துட்டு இருக்கு.
0: வந்துட்டு இருக்கா? தூரல், லைட்டா தூரல் இருக்கு. ஆனா டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரமாவது கொடைக்கானல்ல நல்ல மழை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் கொளுத்தும் மழை அப்படின்னு நிலமும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா ஊர்லேயும் கொளுத்தும் வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொடைக்கானல்லையும் மழை, வட மாநிலங்களையும் சில இடங்களில் மழை அப்படின்னு கேள்வி.
1: சில இடங்களில் பலத்த மழை.
0: சரி, இப்போ வந்து என்னமோ கேட்கணும்னு வந்தேன், மழையை பற்றி பேசினதுனால மறந்தாச்சு. சரி விடுங்க. வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கேள்வி வண்ண தூரிகை. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, புத்தகம் வந்து அறிவை திறக்கும் சாவின்னு சொல்லுவாங்க.
1: சொல்லுவாங்க.
0: ஆனால் அதுக்கு புத்தகத்தை திறக்கணும்
1: இல்லையா?
0: வெறும் புத்தகம் சாவின்ட்டு வாங்கி வாங்கி புத்தகத்தை அடுக்கி வைக்காம அதை திறந்து படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அறிவுன்றது நிறைய
1: சாவி இருக்கும், போட்டதுக்கு வந்து பலன் கிடைக்கும்.
0: ஆமா, ஒருவேளை அந்த புத்தகத்தை திறக்க கூட எங்களுக்கு நேரம் இல்லைங்க, படிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி பண்பலையில சொல்ற இந்த தகவல் எல்லாம் கேட்டா கூட இந்த மாதிரி பயனுள்ளதா இருக்கும்.
1: சரி, இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெறதுக்கு பண்பலைக்கழகம் நிகழ்ச்சியில கேட்குற கேள்விக்கு எனக்கு சடார்னு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எப்பவுமே வந்து அவங்க சிந்தைக்கு வந்து உயிர் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உரம் போட்டு அப்படி உள்ளவங்க கேட்க ஆசைப்படுறவங்க வானொலி கேட்கட்டும், இல்லை நாங்கள் பங்கு பெற்று பாடல் கேட்கணும், எங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்கணும் பதிலையும் சொல்லணும் அப்படின்னா பொதுவான அன்பர்கள் 2424262693 சகோதரிகள் 2424291 அறிமுகங்கள் 2424244 வரலாம். உன் நினைப்பிற்கு
0: 0454242 சேர்த்துங்க. கேள்விகள் நிறையவே தயாராக இருக்குது. வியாழக்கிழமை அப்படின்னாலே நாங்கள் மட்டும்தாங்க வருவோம் அப்படின்னு போட்டி போட்டு நிறைய நேர்கள் வந்து, அதாவது பண்பலைக்கழகத்துக்குனே ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன், காத்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிடலாமா?
1: வாங்க.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கங்க.
2: என் பேர் ராமலட்சுமி.
1: ராமலட்சுமி அம்மா, எங்கே இருந்து?
2: விருதுநகர் மாவட்டம் ஏழாறுமணிலேருந்து பேசுகிறோம்.
1: என்ன செஞ்சிட்ருக்கீங்க?
2: நாங்கள் டிபிஎஸ் பிரிவு பார்த்துக்கிட்டு
0: இருக்கோம். முதல் முறையாக பேசுகிறீங்க அப்படிதானே?
1: என்ன விளையாட்டு வந்து அங்க வந்து நிக்கும், நின்று பேர் சொல்லும்
0: உங்க ஊர்ல? பாத்திருப்பீங்கல்ல, பசங்க அங்கிட்ட விளையாண்டுட்டு இருப்பாங்க.
1: அதிகமாவே இருக்குது, அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா இளைஞர்கள் வந்து அதிகமா வந்து விளையாட்டு சார்ந்து அவங்களுடைய சிந்தனையை திருப்பணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல நம்ம விளையாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, 2026 கொரியா மாஸ்டர்ஸ் சூப்பர் 300 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்?
0: கொஞ்சம் கஷ்டம்தான். என்னமா?
1: ஆமா ஆமா, கஷ்டம்தான். இருந்தாலும் ஏதாவது ஒரு பேரை சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க ஏன் இதை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அந்த பட்டம் ரொம்ப இளம் வயதிலேயே வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற ஒரு விஷயத்த, சாதனையை பதிவு பண்றாங்க, வரலாற்று சாதனை. இதுக்கு மேல நீங்களும் விளையாடலாம், நம்ம பிள்ளைகளும் விளையாண்டு சாதனை படைக்கலாம். ஆனா இப்ப இவங்க.
0: சரிங்கம்மா, நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: 4:06.
0: வணக்கங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமாரி கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
0: ரெண்டு பேருமே அருமையா இருக்கும். சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: செய்திகள் கேட்டிருந்தாலோ, செய்திகள் பார்த்திருந்தாலோ, செய்திகள் படித்திருந்தாலோ இந்த கேள்விக்கான பதில் வந்துவிடும். ஒற்றையர் பிரிவுல வந்து வரலாற்று சாதனை படைத்த அந்த பெண்மணி வந்து அஷ்மிதா சாலிகா. தென்கொரியால ஆசான் அப்படின்ற நகர்ல நடந்த

0: பெற்ற ஒரு பேட்மிண்டன் விளையாட்டு. இது யாரை எதிர்த்து அந்த சாம்பியனை நம்ம அஸ்மிதா வாங்கினாங்க அப்படின்னா சீனாவின் ஹான் ஜியான்
1: அப்படின்றவங்களை எதிர்த்து போட்டியிட்டு வென்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அஸ்மிதா
0: சாலி
1: சரியா சொன்னீங்க. கோபாலகிருஷ்ணன் ஐயா என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு விகடன் படத்துல இருந்து யார் இவளோ யார் இவளோ என்ற பாடல் கொடுங்க.
1: யார் இவளோ இல்ல யார் அவளோ அவளானா சரி
0: இல்ல நீ இவ்வளவு வருத்தப்படுறீங்க
1: வரலாம் ஒருவேளை வரலாம் சரிங்க பாட்டு கேட்கலாங்க நன்றிங்க.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
8: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
7: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
8: ஆகஸ்ட் 14, 15, 16, 17, 4 நாட்கள். காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
7: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
8: பார்வையாளர்களுக்கு மணிக்கொருமுறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
7: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
9: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
11: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்,
13: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
14: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
15: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
16: நேரம் பாத்தீங்கன்னா மாலை 4:16 ஆயிருச்சு. இன்னைக்கு வண்ணத்துரிகை பண்பலைக்கழகம் பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக.
17: வருக வணக்கம்.
18: காற்றில் அடிப்பது பஞ்சு, நமது செவிகள் உழைப்பது கோடை பண்பை 100.5. ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாதிசனியம்பலம் சோமசுந்தரம்.
17: அதாவது இவரு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட உற்சாகத்துக்கு எந்த கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லிருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில ஒரு கேள்வி கேக்குறோம்.
19: கேள்வியில சின்னதான் கேட்டுருவோமா? 2026 இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? அந்த 2026 சுதந்திர தினம் எப்போங்க?
17: சுதந்திர தினம் எப்போ சொல்லுங்க. உங்களுக்கான சுதந்திர தினம் கேட்கல, இந்தியாவோட சுதந்திர தினம் எப்போ? என்னங்க அமை,
19: அச்சோ
17: சுதந்திர
18: 47 மேடம்,
17: தினம் தான் கேட்டோம் நாங்க, வருஷம் கேட்கலையே. இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லணும் இல்லையா?
19: குளுன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க பாத்தீங்களா?
17: சரி, இது எத்தனாவது சுதந்திர தினம்னு சொல்லுங்க. எத்தனாவது சுதந்திர தினம், எத்தனாவது சுதந்திர தினம்,
19: எந்த ஆண்டு நிறைவு செய்து எந்த ஆண்டுல காலடி வைக்கிறோம்?
17: 80ஆம் ஆண்டு தொடங்குறோம். சரிங்க, இதுக்கு ஒரு கருப்பொருள் உண்டு.

0: இந்த ஆண்டுக்கு வந்து நம்ம கொண்டாட போற இந்த சுதந்திர தின விழாக்கு ஒரு கருப்பொருள் உண்டு, அது
1: என்ன?
0: அதை தேடிட்டு இன்ன வரைக்கும் அப்படின்னா
1: என்னன்னு
0: சொல்லுங்க. அப்ப அந்த விக்ஷித்னா என்னன்னு சொல்லுங்க.
2: விக்ஷித் பாரத் அப்படின்னா என்ன?
0: ஆமா, அதை சொல்லணும்ல, புரியாதுல நிறைய பேத்துக்கு. விக்ஷித் பாரத் 2047 என்ன கருப்பொருள்
1: சொல்றீங்க?
0: என்னது
1: வந்தே
2: மாதரம்? சரி, வந்தே மாதரம் இது எத்தனாவது வருஷத்தை நிறைவு செய்யுதுங்க? இந்த பாடலை இயற்றினவங்க யாரு? இது எத்தனாவது வருஷத்தை நிறைவு செய்யுது? வந்தே மாதரம் இழுத்தீங்க
1: என்னங்க? வந்தே மாதரம்?
2: வந்தே மாதரம் நீங்க தான் சொன்னீங்க. அப்ப வந்தே மாதரம் எத்தனாவது வருஷம் ஆயிடுச்சு? அது பாடப்பட்டு,
0: பாடல் இயற்றப்பட்டு பாடப்பட்டு எத்தனை வருஷம் நிறைவு செய்து?
1: ஒரு புழு கொடுங்களே மேடம்.
0: வருஷம் நம்பரே கேக்குறோம், நம்பர் தான் சொல்லணும் நீங்க. வருஷம் ஒரு
2: நீங்களே சொல்லுங்க. குத்து மதிப்பா ஒரு நம்பரை தூக்கி போடுங்களேன். எதுக்கு எதுக்கு இடையில இருக்கணும்?
0: இன்னொரு நேர் காத்திருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம்.
3: மாலை வணக்கம். ஈரோடு சூரமட்டி இளங்கோ பேசுறமா?
2: இளங்கோயா, கேள்வி கேட்டீங்களா?
3: இன்னொரு
0: இந்த ஆண்டு சுதந்திர தினத்துக்கான கருப்பொருள் என்ன?
2: வளர்ச்சி அடைந்த இந்தியாவா நம்ம மாற்றணும் அப்படின்றத நம்மளுடைய இலக்கு. 2047
0: இந்தியாவை வந்து வளர்ச்சி அடைந்த நாடா உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கருப்பொருள்.
2: அதுக்குதான்
0: இன்னொரு கருப்பொருளும் இருக்கு.
2: ஆனால் இந்த வருஷத்துக்கு அதை என்ன சொல்லியிருக்காங்க? அந்த விக்ஷித் பாரத்தில் இந்த வருஷத்துக்கான கருப்பொருளை என்ன சொல்லியிருக்காங்க?
3: 100வது ஆண்டு விழாவாக இருக்கும்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா 100 வருடத்தை நம்ம நிறைவு பண்ண போகிறோம்.
2: 100 வருஷம் எதை நிறைவு பண்ண போகிறோம்?
3: ஆமாம், அதுக்கான வெற்றி இலக்காக தான் இருக்கும் நான் என்னுடைய
0: கருத்து. இல்லை, இந்த 100வது ஆண்டுன்றதை எதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க?
3: வந்தே
2: மாதரம் நிறைவு அந்த பாடல் ஏற்றப்பட்டு எந்த வருடத்தை நிறைவு செய்து?
3: இந்த வந்தே மாதிரி என்ன வருஷம், எத்தனை வருஷம் ஆகுதுன்னு
0: கேட்டீங்க. உங்களுக்கு இடையில இடையில அழைப்பு வேற,
2: நம்ம வந்து பதில சொல்லிடலாம்,
0: தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு.
2: வானொலி கேளுங்க, பதில் வரும். அது ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய சாட்டர்ஜி 1875
0: சந்திர சாட்டர்ஜி அவர்களை இயற்றிய பாடல்.
2: 150வது வருடத்தை நிறைவு செய்து இது 80வது சுதந்திரம் சொல்லிட்டாங்க. அவரும் விக்ஷித் பாரத் சொன்னாங்க. 2047 வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு இந்தியாவா நம்ம மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விக்ஷித் பாரத். ஆனா இந்த வருடத்தோட கருப்பொருள் வந்து யுவசக்தி. யுவசக்தி அப்படின்றது யூத் பவர், இளைஞர் சக்தி. இளைஞரால் மட்டும்தான் நாட்டை வழிநடத்த முடியும். அவர்களுக்கு தான் அந்த ஒளிப்படைத்த கண் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சு இளைஞர் சக்தி, யுவசக்தி அப்படின்றது இந்த வருடம் 2026வது ஆண்டுக்கான சுதந்திர தின கருப்பொருளா.
0: ஆனா இந்த இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்கள் வந்து இப்ப எப்படி இருக்காங்கன்னு அவங்களே கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய செய்தித்தாள்கள்ல, செய்திகள்ல நம்ம கேட்கிற விஷயங்கள் கொஞ்சம் மனசு பாரமா தான் இருக்கு. அந்த மாதிரிதான் இளைஞர்கள் வந்து ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு.
2: அதாவது 4 இளைஞர்கள் நல்வழி செல்லும் போது ஒரு இளைஞர் வந்து மாற்று வழி செல்றாங்க அப்படின்றப்ப அவர்களையும் இழுத்து செல்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை அவங்க முன்னெடுக்கணும்.
0: அதாவது இப்ப இருக்க சமூக ஊடகங்கள்ல வந்து மூழ்கி விடாம அந்த ஊடகங்களையே எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத இளைஞர்கள் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். சமூக ஊடகங்கள் மட்டும் கிடையாது, இந்த போதைப் பொருளும் இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. அதையும் அவர்கள் வந்து கொஞ்சம் இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பா 2047 இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடா மாறும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா 100வது வருஷம் ஆக போகுது இல்லையா சுதந்திரம் வாங்கி. அதனால
2: அதுல வந்து நம்ம பயணிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறது சந்தோஷம். என்ன ஒரு சிரிப்பு, அதுல
0: பயணிப்போம் நம்புறோம். 2047
2: முன்னாடி
0: பயணிப்போம், இளைஞர்களோட சேர்ந்து நம்மளும் பயணிப்போம். சரிங்க. இப்போ 100

0: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
10: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
13: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
12: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
13: August 14, 15, 16, 17 4 காலை 11 முதல் 20 வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
12: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
13: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
12: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
14: வெயிட் வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 August 13 to 17 இனி 5 ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: கோடை பன்மலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள்
3: இன்ஜினியரிங்
0: காலேஜ்.

0: சென்னை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.

0: உங்களுடைய பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
5: முந்தி வரும் கவிமுகள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில் பண்பலைக்கழகம். 4:32. அதாவது ரொம்ப எளிமையா தற்சமயம் நடந்த செய்திகள் தான் கேட்டுக்கோங்க. அதனால வந்து நேயர்கள் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க.
6: அதாவது தினந்தோறும் செய்திகள் கேட்டாலே போதும். அதுவும் கோடை பண்பலையில் மணிக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்ல முடியாது. நியூஸ் அப்பப்போ கொடுக்குறாங்க செய்தி சுருக்கம், அதெல்லாம் கேட்டால் கூட பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல வரும். ஏன்னா கோடை பண்பலையோட தான் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுனால செய்திகள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதனால பதிலும் ரொம்ப எளிமையாகவே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்.
7: ஹலோ.

0: வணக்கங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு ஐயா,
2: ஏன் தயக்கத்தோட பேசுறீங்க பாபு ஐயா?
1: இல்லைங்க மேடம், இழைப்பு யாரு கிடைக்கும்,
2: கோடை பண்பலையா இல்ல வேற பண்பலையான்னு யோசிச்சீங்களா? சரிங்க,
0: கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க மேடம்.
0: சரி பிரேமா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: ஏன்ட்டியா? சரி கேளுங்க.
0: நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பள்ளி காலத்துலேயும் சரி, கல்லூரி காலங்கள்லையும் சரி, இல்லை எங்கனாலும் சரி, அந்த லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா?
2: கண்டிப்பா தலைமை பண்பு, தலைமைத்துவம்,
0: தலைமை பொறுப்பு அப்படி இருந்திருக்கீங்களா?
2: இருந்திருக்கோமே.
0: அப்பெல்லாம் என்ன செய்வீங்க, கோல் சொல்வீங்களா?
2: கோல் எப்படி சொல்ற, சரி படுத்துவோம், அதை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா இப்படி இருங்க அப்படிங்க. தலைமைன்னா அதுதானே, ஒழுங்குபடுத்துறது.
0: ஏன்னா சின்ன வயசுல வந்து அது வந்து ஒரு, அது என்ன சொல்றது,
2: பள்ளிப்பருவத்திலயும்
0: ரொம்ப, ஐந்தாம் வகுப்பு நான்காம் வகுப்புல இது வந்து ஒரு சகஜமான விஷயம், சந்தோஷத்தை கொடுக்கும். அது வந்து அறியாத வயதுகள். இப்ப வந்து தலைமை பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. அதை சார்ந்த கேள்வியோட தான் இன்னைக்கு இந்த பண்பலைக்கழகம். ஐயா கேக்கலாங்களா?
2: ரொம்ப நேரமா நம்ம ரெண்டு பேரும் பேசினால போயிட்டாரா, இருக்காரா, இருக்கீங்களா? சரிங்க, கேள்விக்கு இன்னும் வரல, இப்ப கேளுங்க. கேள்வி
0: கேட்கலாங்களா? நாட்டின் முதல் பெண் ஃபைட்டர் கேம்பட் லீடர் அப்படின்ற சாதனையை படைச்சவங்க யாரு? இந்த ஃபைட்டர் கேம்பட் லீடர் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறோம் சரிங்களா?
2: ரொம்ப நீங்க யோசிக்க வேணாம், ஆங்கிலத்துல சொன்னனால ரொம்ப யோசிக்கணும்னா தமிழ்ல என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, கேளுங்க.
0: அதாவது வான் போர் நம்மளுக்கு நடக்கும் இல்லைங்களா, அந்த வான் போர் தந்திரங்கள், திட்டமிடுதல் மற்றும் தலைமை பண்புகளுக்கான பயிற்சி முடித்த நாட்டின் முதல் பெண் யார், பெண் விமானி யார்?
2: போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தகுதி பெற்ற முதல் பெண் விமானி இந்தியாவில்.
0: குழு என்ன கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு பேர் தான் அது. அதுக்கு நான் எப்படி குழு தரதுன்னு தெரியல.
2: இளம் வயதிலேயே அவங்க வந்து இப்படி ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க.
0: ரொம்ப ரொம்ப, அதாவது 92 தான் அவங்களுடைய பர்த்டே
2: விமானி மனசுல இருக்கா?
0: இருப்பாங்க இருப்பாங்க, அவங்க பேர் எப்படி மனசுல நிப்பாங்க?
2: அந்த பேர் அந்த ஃபைட்டர்ன்றது தான் அவர் அப்படி சொல்றாரு நினைக்கிறேன்.
0: ஃபைட்டர் அப்படின்றத தான் சொல்றாங்க. ஃபைட்டர் கேம்பட் லீடர், அப்படித்தானே சொல்றாங்க. ஆங்கிலத்துல வான் போர் தந்திரங்கள், திட்டமிடுதல் மற்றும் தலைமை பண்புக்கான பயிற்சி முடித்த நாட்டின் முதல் பெண் விமானி
2: பாவனா காந்த் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு.
0: சொல்லிட்டாரு.
2: எந்த நாட்டை, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? சாரி, இந்தியாவை சார்ந்தவங்க தான், ஆனா எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க?
0: பீகார்ல வந்து ஒரு தேசிய பூங்கா இருக்குது, அது பேர்
1: என்னங்க?
0: அது மட்டும் வேகமா வருது தெரியலே. அது சார்ந்துதானே இவ்வளவு கேள்விகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும். இப்போ ஒரு கேள்விக்கு நீங்க 10 பதில தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு தேர்வு, தகுதி தேர்வு எல்லாம் எழுதுறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் அப்படி. சரி, ஒரு தேசிய பூங்கா இருக்கு சொல்லுங்க. சரி விடுங்க, தெரியலனா விட்டுருங்க. என்ன பாடல் சொல்லுங்க, நாங்க சொல்றோம் என்ன பாடல் வேணும்னு சொல்லிருங்க.
1: ரன் திரைப்படத்துல இருந்து காதல் பிசாசி.
2: சரிங்க, பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்க சில தகவல்கள் சொல்றோம், அதையும் கேட்டுருங்க சொல்லுங்க. அது என்ன தேசிய பூங்கானா?
0: வால்மீகி
2: தேசிய பூங்கா. இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் பீகார்லனா, உலகத்திலேயே ரொம்ப பழமையான பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதுவும் வந்து பீகார்ல தான் இருக்கு. ரொம்ப வித்தியாசமான ஒரு மாநிலம்னு சொல்லலாம் பீகார்.
0: பீகார்
2: அதோட ஆன்மீகமாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், பண்பாடு எல்லாமே வந்து மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானது.
0: அந்த வித்தியாசப்படுது எதில் அப்படின்னா அது பழமை மாறா இருக்குது.
2: கண்டிப்பாக பழமை,
0: அதனால வந்து மற்றதுல இருந்து அது வித்தியாசப்படாமல் அதனுடைய இயற்கையான குணத்திலேயே போயிட்டு இருக்க ஒரு மாநிலமாக தான் பீகார் இருக்குது.
2: அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு ஓவியமும் ரொம்ப சிறப்பான ஒரு ஓவியம் இங்கே இருக்கு. அது வந்து அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய நிறங்களை வச்சு வரைகிறதுனால தான் அதோட சிறப்பு. அது மதுபாணி ஓவியம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுவும் பீகார்ல தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் கொண்டது பீகார்.
0: இப்ப அதே சிறப்புல அந்த வான்போர் தந்திரங்கள் சொன்ன பார்த்தீங்களா, நம்மளுடைய பாவனா காந்த் தான்

0: பெண் விமானி அப்படின்னு. இந்த போர் பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கடினமானது.
1: கடினமானது தானே.
0: இது வந்து அமெரிக்காவின் புகழ்பெற்ற டால்கான் பயிற்சின்னு ஒன்று இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டால்கான் பயிற்சிக்கு இணையானது தான் இந்த பயிற்சி. நம்மளுக்கு
1: போர் பயிற்சி
0: இது எங்க இருக்கு அப்படின்னா, இதனுடைய அந்த பயிற்சி மையம் அப்படின்னா மத்திய பிரதேசல குவாலியர் அப்படின்ற ஒரு போர் தந்திர பயிற்சி மையம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இவங்க அந்த பாவனா 2016 தான் விமானப்படையில் அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு இணைஞ்சு வராங்க. அதுலேருந்து பயணித்து அவங்க வந்து இந்த ட்ரைனிங் சென்டரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா TACDE, அது மத்திய
1: பிரதேசி
0: அதில் இருக்காங்க. அத்தகைய பயிற்சி முடித்த ஒரு பெண் தான் பாவனா.
1: அதே மாதிரி அவங்க 2020 வந்து நாரி சக்தி புரஸ்கார் விருதும் வாங்கியிருக்காங்க, அதுவும் ஒரு சிறப்பு. இப்போ 100.5
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
3: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன்

0: மங்களன்
1: மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை. நேர்மாலை 4:47 கோடை பண்பலை 100.5 பண்பலைக்கழகம் பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக. வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க. பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கும். ரேடியோ கேட்டுட்டு
3: இருக்கீங்களா?
2: கேட்கலாங்களா? என்ன கேள்வி கேட்கணும்?
4: எளிமையான கேள்வி.
2: இனிமையான கேள்வியா? எளிமையான கேள்வியா?
4: உலக சிங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ரொம்ப இனிமையானதுல சிங்கம்.
2: இனிமையா? பயமா இருக்குமே. எளிமையானது. சிங்க தினம் எனக்கு கொண்டாடுறோம். ஆமா
4: ஆமா. ஆகஸ்ட் 10 இருக்கட்டும். அந்த ஆகஸ்ட் 10 நம்ம கொண்டாடுறோம் சிங்கங்கள் தினம். இந்த வருஷம் 2026 ஆகஸ்ட் 10 நம்ம கொண்டாடிட்டு அனுசரிச்சிட்டோம் இல்லைங்களா? 5 நாள் ஆகுது. இந்த வருடத்தின் கருப்பொருள் என்ன? கொண்டு வருவோம் எல்லாத்துலேயும் கருப்பொருள் என்ன சொல்கிறாங்க. வருஷம்
2: சிங்க தினம் கொண்டாடினா சிங்க சம்மந்தமாக தான் ஏதாவது இருக்கும்.
4: ஆனால் இந்த வருஷம் கருப்பொருள் வந்து
2: சிங்கத்தை தாண்டி
4: வித்தியாசமே இருக்கு.
2: நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
5: இரு சகோதரிகள் இருவர்களும் மாலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணன்.
4: கேள்வி கேட்டீங்களா
5: மேடம்? இணைப்பு மேடம், அதனாலதான்.
2: சரிங்க, வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு கேளுங்க.
5: சொல்லுங்க மேடம்.
4: உலக சிங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றது ஆகஸ்ட் 10 சொல்லிட்டாரு.
2: இந்த
4: வருடத்திற்கான கருப்பொருள் என்ன? 2026 ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன? மற்ற விலங்குகளோட
2: நாங்க வந்து பதில் சொல்றது அது அது தனியா அதோட இனத்தோட தான் ஒன்றி வாழும் அப்படின்னு
5: சொல்றீங்க. மாறுபடும் காலநிலையில் சக வாழ்வு.
4: இடது
2: கை பழக்கம் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடது கை பழக்கம் அவங்களுக்குனே ஒரு தினம் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்காக ஒரு தினம் வந்து கடைபிடிக்கிறோம். அது என்னைக்கு? நண்பர்களே வந்து இடது கை பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் ஒரு தனித்திறமை அவங்களுக்கு இருக்கும். அவங்க எதிர்கொள்ள சவால்களும் அதிகமா இருக்கும். அவங்க எதிர்கொள்ற சவால்கள் அதுக்கான விழிப்புணர்வை தரதுக்காக தான் இந்த ஒரு நாளை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இடக்கை பழக்கம் உள்ளவர்களுக்கான தினம்
5: அப்படின்னு
2: இந்த மாசம் தான். இடக்கை பழக்கம் உள்ளவர்களுக்கான தினம் கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆர்கன் டொனேட் பண்ணுவாங்கல்ல
4: உறுப்புகள்,
2: அந்த தினமும் இன்னைக்கு தான் நம்ம வந்து கொண்டாடுற உலக அளவுல உறுப்புகள் நிறைய ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தினம் இருக்கு.
4: சரிங்க, இந்த சிங்க சொல்லுதுல ஏற்ற வகையில ஒன்றிணைஞ்சு நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு கருப்பொருள சொல்லிட்டோம்.

0: நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பூங்காவில் தான் இயற்கையான வாழ்விடத்தில் சிங்கங்கள் வாழும். இயற்கையாக ஒரு காட்டுக்குள்ள எப்படி இருக்கும்,
1: காடாவே அதை மாத்திருப்பாங்க. அந்த பூங்காவை காட்டை வந்து பூங்காவை மாத்திருப்பாங்க. அதாவது செயற்கையா இல்லாம இயற்கை.
0: இயற்கை
2: அது வட மாநில தான் மேடம்.
0: கிர் தேசிய பூங்காங்க. கிர் தேசிய பூங்கா குஜராத்ல
1: இருக்குல்ல, அது வந்து சிங்கத்துக்கானது. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் கருப்பண்ணன் ஐயா?
2: சமீப படத்துல பாட்டு கேட்டிருந்தோம்.
0: என்ன பாடல்?
3: நாமக்கல் நடத்தும்
4: காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
3: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
4: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
3: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
5: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், August 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
9: ஓ மை ஷாமுகி.

0: உங்களுடைய பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
5: நேயர்களின் சிந்தனைக்கு விதையாக பண்பலைக்கழகம் அமைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது. அந்த சந்தோஷத்துல நிகழ்ச்சி வந்து விடைபெறுகிறோம்.
6: பிரேமா ஜெகன்,
5: லக்ஷ்மி நாகேந்திரன், நன்றி, வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் கொடுத்தாங்க எம் பிரேம்தாஸ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைச்சு கொடுத்தாங்க
6: பூஜா.
5: கணினியில பாடலாம் கொடுத்து கைவனத்தை காமிச்சாரு
6: எம் சிக்கந்தராஜா.
5: கோடை பண்பலை 100.5 கடமட்டுக்களோடு கட்டுரை சிக்கலாம் சித்திர சிவானம். நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில்

2 பேர் உயிரிழந்தனர். மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் பிரிவு வெள்ளிப்பதக்கம் வென்றது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து 9வது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே,

அருகே வரும் கடலின் ஓசை செவிக்கு இன்பம் தருவது போல், தோகை விரித்தாடும் மயிலின் நடனம் கண்களுக்கு இனிமை தருவது போல், நித்தமும் மலரும் மலர்களின் வாசம் மனதிற்கு சுகம் தருவது போல், இதயத்திற்கு இதமளிக்க இடைக்கால இன்னிசை கீதங்களை இதமாய் அரங்கேற்ற வருகிறது 100.5 இன் சித்திர செவ்வானம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

இதமாய் வீசும் தென்றல் காற்றோடு இன்னிசை கானங்களை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 சித்ர செவ்வானம். மாலை நேர தென்றலாய் மனதை தொட்டவன், மனதோடு மனம் சேர்த்து காதலை தந்தவன், கனவோடு கலந்து கண்ணுக்குள் வந்தவன், காதல் மொழி பேசாமல் இதயத்தை வென்றவன், நினைவெல்லாம் நிறைந்து உயிரோடு கலந்தவன், மங்கையின் மனதில் குடியேறாமல் போவானா என்ன?

மதிமயக்கும் கானங்களை செவி நிறைக்க தந்து கொண்டிருக்கிறது 100.5 சித்ர ஜவனம். விழிகள் சொல்ல தயங்கிய காதலை, இதயம் சொல்ல துடிக்கும் ஏக்க

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

மாலை பொழுதின் இனிய நேரத்தை இனிய இசையால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது 100.5 சித்ராஜவனம். எத்தனை எத்தனை ஆசைகள் இதயத்தின் ஓரத்தில் பூத்திட, அத்தனையும் காதல் என்னும் வண்ண தூரிகையில் ஓவியமாகிட, மனதை மயக்கும் மில்லிசையாய் காதல் தேவதையின் பெயரை காற்றோடு சேர்த்து பாடும் இனிய கானம் இது.

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இல்

0: விடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை August 15 என்று இரவு 8 நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்
2: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா?
3: முத்து முத்து ஆசை முடித்து வைத்த ஆசை

0: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
1: ரைட், சூப்பர் சூப்பர், அருமையா பாடுனீங்க.
2: சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.
3: கோடைப்பண்பிலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

வானொலியில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது நூற்புள்ளியின் சித்திர செவ்வானம். மலர்ந்த மலர்களின் வாசமெல்லாம் மங்கையவள் நடையில் மனம் வீச, வானில் மின்னும் நட்சத்திரங்கள் வெளியோரம் வந்து குடியேற, அழகின் அத்தனை வண்ணங்களும் அவள் உருவில் ஓவியமாகிட, காதல் மனம் ரசித்து அழைக்கும் இனிய கானம் இது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.

இதயம் குளிரும் பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. நில ஒளியில் மலரும் கனவுகள் தென்றலோடு பயணம் செய்ய, மலர் இதழில் விழும் பனித்துளி போல் மனத்தோடு காதல் கலந்திட, ஒருவர் பாதியாய் இன்னொருவர் மீதியாய் அல்ல, இருவரும் ஒன்றாய் இணைந்து பாடும் அழகிய காதல் கவிதை இது.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 26, படகு நகர்ந்தது. வசந்த தீவிற்கு சென்ற பொன்னன் இளவரசரை பற்றி புலன் விசாரிப்பதென்று தீர்மானித்திருந்தான். ஆனால் கரையோரமாக இளவரசர் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் பொன்னன். இனி படகு கரையோரமாக வந்து நின்றதும் பொன்னன் கரையில் குதித்தான். விக்ரமன் தாவி ஆர்வத்துடன் பொன்னனை கட்டிக்கொண்டான். மகாராஜா, மறுபடியும் தங்களை இவ்விதம் பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைத்திருந்ததே என்று சொல்லி பொன்னன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். விக்ரமன், பொன்னா, சமய சஞ்சீவி என்றால் நீதான். இங்கு நின்றபடியே உன்னுடைய குடிசையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 2-3 நாளாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன் படகை பார்த்திராவிட்டால் நீந்தி அக்கறைக்கு வருவதற்கு முயன்றிருப்பேன். அதோ பார் பொன்னா, படகு நகர்கிறது, முதலில் அதை கட்டு என்றான். பொன்னன் ஓடிப்போய் படகை பிடித்து இழுத்து கரையோரமிருந்த ஒரு மரத்தின் வேரில் அதை கயிற்றினால் கட்டிவிட்டு வந்தான். இருவரும் ஜலக்கரையில் மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொன்னா, அப்புறம் என்ன செய்தி சொல்லு. அந்த காட்டாற்றங்கரையில் நடந்ததெல்லாம்

0: எனக்கு சொப்பனம் போல் தோன்றுகிறது. இன்னும் கூட நான் கனவு காண்கிறேனா, அல்லது உண்மையாகவே நமது அருமை காவேரி நதியில் இருக்கிறேனா என்று சந்தேகமாயிருக்கிறது. நீ எப்போது என்னை பிரிந்து சென்றாய்? ஏன் பிரிந்து போனாய் என்று விக்ரமன் கேட்டான். ஐயோ மகாராஜா, நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்து வைத்தியனை அழைத்து கொண்டு வந்து பார்க்கும் போது உங்களை காணவில்லை. அப்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா என்றான் பொன்னன். வைத்தியனை அழைத்து வர போனாயா? எப்போது? எல்லாம் விவரமாய் சொல்லு பொன்னா என்றான் விக்ரமன். அன்று ராத்திரி மகேந்திர மண்டபத்தில் நாம் படுத்துக்கொண்டிருந்தது ஞாபகம் இருக்கிறதா மகாராஜா? ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. ஐயோ, அன்றிரவை நினைத்தாலே என்னவோ செய்கிறது பொன்னா என்றான் விக்ரமன். மறுநாள் காலையில் நாம் உறையூருக்கு கிளம்புவதென்று தீர்மானித்துக் கொண்டல்லவா படுத்தோம்? அவ்விதமே மறுநாள் அதிகாலையில் நான் எழுந்திருந்தேன், உங்களையும் எழுப்பினேன். ஆனால் உங்களுக்கு கடும் ஜுரம் அடித்துக் கொண்டிருந்தது, உங்களால் நடக்க முடியவில்லை. சற்று நடந்து பார்த்துவிட்டு திரும்பி வந்து மண்டபத்தில் படுத்துக் கொண்டீர்கள். நேரமாக ஆக உங்களுக்கு ஜுரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. நான் என்ன தவியாய் தவித்தேன் தெரியுமா? உங்களை தனியாக விட்டுவிட்டு போகவும் மனமில்லை, பக்கத்தில் சும்மா இருப்பதிலும் உபயோகம் இல்லை. கடைசியில் பல்லை கடித்துக் கொண்டு வைத்தியனை கூட்டி வர கிளம்பினேன். வைத்தியன் லேசில் கிடைத்தானா? எப்படியோ தேடி பிடித்து ஒருவனை அழைத்து கொண்டு வந்து பார்த்தால் மண்டபத்தில் உங்களை காணோம். எனக்கு பைத்தியம் பிடித்தது போலாகிவிட்டது மகாராஜா என்றான் பொன்னன். அப்புறம் என்ன செய்தாய் என்று விக்ரமன் கேட்டான். அதற்கு பொன்னன் கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி பானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரசிக்கும் இதயங்களுக்கு இசையை விருந்தாக்கி கொண்டிருக்கிறது நூற்புள்ளியின் சித்ர ஜவனம். பாடி உயிராய் காதலும் நீதி உயிராய் நேசமும் இரண்டும் ஒன்றாய் சங்கமிக்க இதயவானில் வண்ணம் பூச, மனதில் மலரும் ஆசைகள் மௌன மொழியில் பேசிட இரு இதயங்களும் ஒன்றாகி காதலிசை இசைக்கிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வானிலை தந்த வசந்த கீதங்களோடு காற்றலையில் கலந்து கலைத்திருந்த இதயங்களுக்கு நன்றி கூறி நிறைவுக்கு வருகிறது 100.5 இன் சித்ரா செவ்வானம். மீண்டும் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் கருவாழக்கரை அம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

நெற்களஞ்சியமாக விளங்கும் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் மயிலாடுதுறை வரையுள்ள பகுதிகளில் காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. காவிரியின் வடக்கு பகுதிகள் திருசன்காடு, தலசன்காடு, காரைக்காடு, சாயாவனம், பல்லவவனம், யோகவனம், உதயாவனம், கதிலிவனம் என்ற ஊர்கள் இருந்தன. இதில் கதிலிவனம் என்ற ஊர்தான் கருவாழைக்கரையாக மாறியிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் அருகே கருவாழக்கரை கிராமத்தில் அருள் செய்யும் காமாட்சி அம்மன் தரிசனம் செய்யலாம் என்று. செம்பனார் கோயில் அருகே கருவாழக்கரை கிராமத்தில் அருள் செய்யும் காமாட்சி அம்மன் தரிசனம் என்று. கரு வாழ, அதாவது பெண்ணின் கருப்பையையும் சிசுவையும் காப்பாற்றி வம்சத்தை வாழ வைக்கும் அம்பியாக கொண்டாடப்படுகிறாள். சைவம் வைணவம் கடந்து நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு குலதெய்வமாக அருள் செய்யும் அம்பிகை மூன்றிலே ராஜகோபுரம் வழியாக

இந்தால் இடதுபுறத்தில் விநாயகர். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் வீரன், பீச்சியம்மன், காத்தவராயன் உபசன்னதிகளோடு அம்பிகையின் சன்னதி. கருவறைக்கு எதிரிலும் பலிப்பீடத்திற்கு அருகிலும் கருப்பண்ண சுவாமி அருள் செய்கிறார். ஒரு பக்தர் அம்மனை புகழ்ந்து பாடிய காமாட்சி கடாட்ச மாலை பாடல்கள் கோயிலின் சுவரில் கல்வெட்டாக அலங்காரம் செய்கிறது. காத்தவராயின் கையில் கதாயுதமும் காலில் அணியும் மரத்தாலான மெல்லடி கட்டையும் உள்ளது. 1.5 அடி உயரத்தில் 5 அடி உள்ள கழுமரமும் அழகான குதிரைகள் தாங்கி நிற்க அழகிய கலை நுணுக்க வேலைப்பாடுகளுடன் கூடிய பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்.

0: கருவறையில் அம்பிகை நான்கு கரங்களில் பாசம், சூலகம், கட்கம், கபாலம் ஏந்தி இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி காட்சி தருகிறாள். அம்பாளுக்கு காஞ்சி மகா பெரியவர்தான் காமாட்சி என்று பெயர் வைத்திருக்கிறார். அம்பாளின் அவயங்கள் எல்லாம் மாரியம்மனை போல்தான் இருக்கிறது. மாரியும் காமாட்சியும் இணைந்த திருக்கோலமாக கையில் கரும்பும் வைத்திருக்கிறாள் அம்பிகை. மூலவர் சந்நிதிக்கு முன்பாக ஊஞ்சல் அமைந்திருப்பது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். கருவாழக்கரை காமாட்சியம்மன் நவகிரக தேவியாகவும் தரிசனம் தருகிறாள். தேவி பட்டணத்தை போல தண்ணீரால் சூழப்பட்ட நவகிரகங்கள் இங்கு பார்க்கலாம். இன்னும் கூடுதல் சிறப்பாக ஆலயத்தின் எட்டு திசைகளிலும் சூரியனார் கோயில், திங்களூர், வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு, ஆலங்குடி, காஞ்சனூர், திருநள்ளாறு, திருநாகீஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் என நவகிரக கோயில்களுக்கு நடுவே நவகிரக தேவியாக தரிசனம் தருகிறாள். அம்பிகைக்கு வருஷாபிஷேகங்களும் சதசந்தி ஹோமங்களும் சிறப்பாக நடத்துகிறார்கள். தீராத நோய் தீர்ப்பவளாக, உடல் உபாதைகள் போக்குபவளாக, சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பவளாக பரிகார தேவதையாக அருள் செய்கிறாள். அர்த்த மண்டபத்தின் இடது பக்கம் குறி சொல்வதற்கான ஒரு மண்டபமும் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு அம்மன் சிலையும் அமைந்துள்ளது. அடுத்து மகா மண்டபம். இங்கு இடது பக்கம் அம்மன் உற்சவ மூர்த்தியாக ஐம்பொன் சிலை வைத்திருக்கிறார்கள். ஐம்பொன் சிலையை பாதுகாக்க ஒரு பெரிய இரும்பு கதவு அமைக்கப்பட்டுள்ளது. அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரம் அனைத்தும் முடிந்த பிறகு பூசாரி குறி செல்வார். உடுக்கை அடித்து அம்மனை வரவழைப்பார். திருநீரை உருண்டையாக்கி பக்தர்கள் மீது எறிவார். அந்த திருநீரை உருண்டை யார் மீது விழுகிறதோ அவர்கள் குறி கேட்கலாம். அம்பாளின் அருள்வாக்கு கேட்டு பயன் பெறலாம். நவசக்தியாக அருள் செய்யும் கருவாழக்கரை காமாட்சியம்மன் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இன்று மயிலாடுதுறை மாவட்டம் கருவாழக்கரை அம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: ஒரு பேரறிஞர் சொன்னாரு, ஓய்வு என்பது என்ன என்று கேட்டால் மாற்று வேலை அப்படின்னார். அது என்ன மாற்று வேலை அப்படின்னா, இப்போ எனக்கு கிராமம் சொந்த ஊர் சோழவன் தான், மதுரை மாவட்டத்தில். அங்கே என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு வரப்ப இந்த நெல் போட்டு விவசாயம் பண்ணிட்டே இருப்பாங்க. முதல் போகம், ரெண்டாம் போகம், அந்த மூன்றாம் போகம் வரைக்கும் வரும். ஏன்னா வைகை கரையை சார்ந்தது அது. நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முதல்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல் போட்டு விளைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நிலத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு நெல்லுக்கு பதிலாக வாழை பயிரிடுவாங்க, வெற்றிலை கொடிக்கால் பயிரிடுவாங்க. இப்போ இந்த வெற்றிலையோ வாழையோ பயிரிட்ட பிறகு மீண்டும் நெல் போடுவாங்க, அபாரமாக நெல் விளையும். இது என்ன அப்படின்னு நான் அங்கே இருக்கிற அந்த விவசாயிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே வகையான சத்தை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் வந்து பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாற்று வேளாண்மையை நம்ம கொண்டு வந்தோடனே அது அபூர்வமான இதை தர ஆரம்பிக்குது. இது தவிரவும் வாழை போட்ட இடத்துல வெற்றிலை போட்ட இடத்துல சத்து மிகுந்த மண்ணாக மாறிடும். அப்போ அந்த சத்து அடுத்த முறை வந்து ரொம்ப அருமையாக கொடுக்கும். எதுக்கு? நெல் விளைச்சலுக்கு. இப்போ இதை நினைவு வச்சுக்கோங்க. நாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரே மாதிரி வேலைங்க. காலில் இருந்துச்சு இங்கே போகிறேன், அப்படியே வர்றேன், அப்படி சொல்கிறோம் இல்லையா. இதில் சிறு சிறு மாற்றங்கள் வருமானால் நமக்கு சோர்வு நீங்கிருமாங்க. எப்படி? மண் விவசாயத்தை மாற்றிய போது அதற்கு தேவையான சத்துக்களை அள்ளி தந்ததோ, அதுபோல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில வழிகள் இருக்கான். என்ன அப்படின்னா, இப்போ 5 நிமிஷம் தூங்குறதோ 10 நிமிஷம் தூங்குறதோ தப்பில்லைங்க, லேசாக கண்ணை ஏறலாம், அது ரைட்டு. ஆனாலும் கூட காலையிலேருந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு கை வலிக்குது, எனக்கு ஒரே மாதிரி வேலை பார்த்து

0: அதெல்லாம் மனசோர்வு ஏற்படுது. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக கொஞ்சம் தூரம் இப்படி நடந்துட்டு வரலாம் இல்லையா. வீட்டில் தோட்டம் போட வழி இல்லை, பால்கனியில் ஒரு டப்பாவில் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒத்து பார்த்தோம்னா அது ஒட்டு விட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன், அடே அப்பா மகிழ்ச்சியில் துள்ளிடும் மனசு. ஒன்றும் இல்லையா, மனைவிட்ட ஒரு வம்பளத்துக்கு கூட வரலாம், என்ன இன்னைக்கு அதே குழம்பு தானா அப்படின்னு. என்னைக்கு தான் அதே குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்க, நம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றோம். இப்போ திரும்ப வந்து பிள்ளைய பார்த்து டேய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு, அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு பாட்டு வானொலியில் போடுறாங்க, அதை கேட்டு தெரியுதா இந்த சினிமா அப்போ தான் நம்ம கல்யாணம் ஆச்சு அப்படின்னு லேசாக வீட்டில் திரும்பி சொல்லி அந்த அம்மா அதுலேருந்தே எனக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அது சொல்ல திரும்ப வந்து எழுதுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு புது ஆளாக உள்ளே வந்துட்டீங்க, இன்னேற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்த ஆளும் இப்போ வந்த ஆளும் யார், ரெண்டும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்போ சொல்லுவோம் இல்லையா பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தில், திரும்ப இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க போதில் அங்கிட்டு உட்காந்து எழுதக்கூடாது, அல்லது இந்த பேனாக்கு போல அந்த பேனா எழுதுறேன், இவையெல்லாம் பதிலாக மாற்றி மாற்றி மாற்றி சின்ன சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்த உடனே திரும்ப நாம் புது மனிதன் ஆகி விடுகிறோம். அப்போ மூளை என்ன எதிர்பார்க்கறது என்று சொன்னால், நம்மிடத்துல ஓய்வை எதிர்பார்க்கலைங்க, படுக்க நேரம் இல்லைங்க, நிற்க நேரம் இல்லை. இன்னும் ஞாபகம் விடாது உழைப்பவர்களால் படுக்க முடியாதுங்க, உட்கார முடியாதுங்க. நீங்கள் 5 நிமிஷம் அவங்கள உட்கார சொல்லுங்களேன், பதறிடுவாங்க, அப்படி ஐயோ 1000 வேலை கிடைக்குதுங்க அப்படிம்பாங்க. பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வருதுன்னு சொன்னால், மாற்று செய்கிற போது நமக்கு ஓய்வு வந்து எப்படி கிடைக்கிதுன்னா அதன் மூலமாக சக்தியாக கிடைக்கிறது. அதனால் ஓய்வா இல்லை அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க, ஏன்னா ஓய்வுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் நம்முடைய வேலை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக, புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
7: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
6: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
7: August 14, 15, 16, 17 காலை 11 மணி முதல் 8 மணி வரை, பரமத்தி ரோட், கொங்கு திருமண மண்டபத்தில்.
6: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
7: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
6: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
8: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

வண்ணம் வேறு, வாசம் வேறு. ஆனால் ஒன்றாய் மலரும் கதம்ப மலர்கள் பூத்திடும் வேளையில் காற்றும் கவிதை பேசும். வண்ணங்கள் ஒன்றாய் சேர்ந்திட வசந்தம் வாசம் வீசும். பல மலர்கள் சேர்ந்த கதம்பம் மனதை மயக்கும் நேசத்தோடும் இனிய பாடல்களோடும் இணைந்து ரசிப்போம். கோடை பந்தலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள்.
1: விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல ஒரு கேஸ் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். இந்த ஈவ் டீசிங் ஆக்ட் மாதிரி ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணோட துப்பட்டாவை பிடிச்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு கேஸ் போட்டு அது ஒரு ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தேன். கன்விக்ஷன் அப்படிங்கறது வந்து தவறு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தண்டனைங்கிறது வந்து அவங்க மனசுல வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணும். திருப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கறது மாதிரி ஒரு எண்ணம் வரும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை யாதுமாகி.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.
9: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:21. இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான். 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கூடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:31. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
2: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
1: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
2: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
1: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
2: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
1: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: தன் அத்தை கடத்தப்பட்டிருப்பதற்காக நியாயம் கேட்க தஞ்சாவூருக்கு வந்து பழுவேட்டரையர்களிடமோ சக்கரவர்த்தியிடமோ அல்லது

0: அங்கே இருக்கக்கூடிய ராணிமார்கள் கிட்டேயோ நியாயம் கேட்க இருப்பதாக பூங்குழலி ஆவேசத்துடன் தெரிவிக்கையில், நீ என்னுடன் நீதி கேட்க வருவாயா என்று சேந்தன் அமுதனிடம் பூங்குழலி வினவுகிறாள். நிச்சயமாக வருவேன் பூங்குழலி, நீ விரும்பினால் வருவேன். ஆனால் ஏன் நீ உன் மனத்தை இப்படியெல்லாம் குழம்ப விடுகிறாய்? எங்கெல்லாமோ வெகு தூரத்துக்கு போய்விட்டாயே. முதலில் உன் அத்தையை கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதல்லவா முக்கியமான காரியம்? அவளை பிடித்து கொண்டு போன துஷ்டர்களிடமிருந்து அவளை விடுதலை செய்ய வேண்டாமா? உன் தந்தை அண்ணன் முதலியவர்களிடம் சொல்ல வேண்டாமா? அமுதா, என் அத்தை தெய்வீக சக்தி உள்ளவள். அவளுக்கு யாரும் எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது. தமயந்தி வேடனை எரித்தது போல கண் பார்வையினாலேயே எரித்து விடுவாள். ஆகையால் அவளை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. ஆனால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பட்டப்பகலில் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறதே! பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து இந்த நாட்டில் தர்மராஜ்யம் நடப்பதாக சொல்லுகிறார்கள். மகாசிவ பக்தராகிய கண்டராதித்த மன்னர் அரசு புரிந்த நாட்டில் பசுவும் புலியும் ஒரு துறையில் தண்ணீர் குடித்தது என்று பெருமை பேசிக் கொள்ளுகிறார்கள். சுந்தர சோழரின் அரசாட்சியின் கீழ் சோழ நாட்டில் எந்த ஒரு சிறுபெண்ணும் இரவு பகல் எந்த நேரத்திலும் பயமின்றி பிரயாணம் செய்யலாம் என்று பறையறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் புகழ்பெற்ற ராஜ்யத்தில் ஒரு மூதாட்டியை, காது கேள பேசத் தெரியாத ஒரு பேதை ஸ்திரீயை பட்டப்பகலில் துஷ்டர்கள் பிடித்து கொண்டு போவதென்றால் அது எப்படிப்பட்ட அக்கிரமம்? என் அத்தையை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. இன்றைக்கு என் அத்தைக்கு நேர்ந்தது நாளைக்கு எனக்கு நேரலாம் அல்லவா? இன்னும் இந்த நாட்டில் உள்ள கன்னிப்பெண்கள் பலருக்கும் நேரலாம் அல்லவா? சேந்தன் அமுதன் இப்போது குறுக்கிட்டு, ஆமாம், அத்தகைய அபாயம் இந்த நாட்டில் இப்போது இருக்கத்தான் செய்கிறது. சுந்தர சோழர் நோயாளியாக படுத்ததிலிருந்து சோழ நாட்டில் தர்மம் தலைகீழாக மாறிவிட்டது. கட்டுக்காவல் அற்றுப்போய்விட்டது. கன்னிப்பெண்களுக்கு அபாயம் எங்கே என்று காத்திருக்கிறது. ஆகையால் கன்னிப்பெண்களெல்லாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடுவதுதான் நல்லது என்றான். பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். அமுதா, ஒரு கன்னிப்பெண் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் அவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா? உனக்கு கத்தி எடுத்து போர் செய்ய தெரியுமா என்று கேட்டாள். மலரெடுத்து மாலை தொடுக்கவும் பதிகம் பாடி பரமனை துதிக்கவும் தான் நான் கற்றிருக்கிறேன். கத்தி எடுத்து யுத்தம் செய்ய நான் கற்கவில்லை. அதனால் என்ன, துடுப்பு பிடித்து படகுதள்ள நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விடவில்லையா? அதுபோல வாள் எடுத்து போர் செய்யவும் கற்றுக்கொண்டு விடுகிறேன். மதுராந்தகத்தேவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆள ஆசைப்படும் போது நான் கத்திச்சண்டை கற்றுக்கொள்வதுதானா முடியாத காரியம் என்றான் சேந்தன் அமுதன். இதற்குள் பூங்குழலியின் அண்ணியை கட்டி போட்டிருந்த மரத்தடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே அந்த மாதரசியை காணவில்லை. அவளுடைய மண்டையில் பட்ட காயத்திலிருந்து தரையில் சிந்தியிருந்த இரத்தத் துளிகளை சேந்தன் அமுதன் பூங்குழலிக்கு சுட்டி காட்டினான். நன்றாக அடித்து விட்டிருக்கிறார்கள். அத்தை பிடித்து கொண்டு போனவர்களுக்கு அண்ணி உளவு சொல்லவில்லை என்பது நிச்சயமாகிறது. ஆனால் அவள் வேறு யாருக்காக என்ன உளவு பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி. மாமன் மகளே, இதை கேள். இங்கே நடந்திருப்பதெல்லாம் காரணம் தெரியாத மர்மமான காரியங்களாயிருக்கின்றன. இரகசியத்துக்குள் இரகசியமாகவும் சுழலுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. எல்லாம் இராஜாங்கத்தோடும் ராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாயிருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்மை நாமே ஏன் சங்கடத்துக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டும்? அமுதா, எவ்வளவு பெரிய இராஜாங்க விஷயமாக இருந்தால் என்ன, எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன, என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா?
1: என் மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன் பூங்குழலி. நான் பார்த்த ஏழெட்டு மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் பிள்ளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா? அவள் என் பெரியம்மாவாக இருக்கக்கூடும் என்று சொன்னேன் அல்லவா? அவள் நடந்து போன விதத்தை பார்த்தால் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்து போனதாக தோன்றவில்லை. தன் இஷ்டத்துடனே எதேச்சையாகச் சென்றவள் போலவே காணப்பட்டது.
0: இருக்கலாம் அமுதா, அப்படியும் இருக்கலாம். என் அத்தையின் இயல்பே அப்படி. எங்கேதான் அழைத்துப் போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளை இஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அவளுக்கு விருப்பமில்லாவிட்டால் ஆயிரம் பேருக்கு நடுவிருந்தும் அவள் தப்பிச் சென்று ஓடிவிடுவாள். கோட்டை கொத்தளங்களும் பாதாள சிறைகளும் கூட அவளை பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. ஆகையினால்தான் அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் அவ்வளவு கவலைப்படவில்லை என்று சொன்னேன். அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என் முக்கிய நோக்கம். அந்த அநீதி இன்றைக்கு இழைக்கப்பட்டதென்று 25 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட கொடும் அநீதி, அதற்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் எனக்கு நிம்மதி இல்லை என்றாள் பூங்குழலி.
1: கடவுளே, எவ்வளவு அசாத்தியமான காரியத்தில் உன் மனத்தை பிரவேசிக்க விட்டிருக்கிறாய் என்று சேந்தன் அமுதன் கூறி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். சற்று தூரத்தில் பேச்சுக்குரல் கேட்டது. ஒரு குரல் பெண் குரலாக தோன்றியது. பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள். அண்ணி ராக்கம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன்
0: என்று

0: இந்ததும் பூங்குழலியின் முகத்தில் அருவருப்பின் அறிகுறி காணப்பட்டது. ராக்கம்மாள் பூங்குழலியை பார்த்ததும், அடி பெண்ணே, படைத்து வந்தாயா? உன்னை கொன்று போட்டிருப்பார்களோ என்று பயந்து போனேன். இதோ பார், உன் அத்தையை காப்பாற்ற முயன்றதில் என் மண்டையில் எவ்வளவு பெரிய காயம்! வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்து ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு கொண்டிருந்தேன் என்றாள்.
1: கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துகிறேன் என்றான் வைத்தியர் மகன்.
0: பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல், அணி, அத்தையை பிடித்துக் கொண்டு எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள்.
2: நான் பார்க்கவில்லை, தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்லுகிறான்.
0: அணி, நானும் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம், அப்பாவிடம் சொல்லிவிடு, வா முதா என்று பூங்குழலி அங்கிருந்து உடனே போகத் தொடங்கினாள். அப்போது வைத்தியர் மகன்,
3: பூங்குழலி, சற்று நில், உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது. இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீதேறி அவர்கள் போகிறார்கள். என்னிடம் குதிரை இருக்கிறது. நான் வாயு வேக மனோவேகமாய் குதிரையை விட்டுக்கொண்டு சென்று அவர்கள் போய்ச் சேரும் இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுவேன். அதற்கு பிரதியாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீயும் உன் அத்தையும் படகில் ஏறிக்கொண்டு எங்கே போவதற்கு கிளம்பினீர்கள் அதை மட்டும் சொல்லிவிடு என்றான்.
0: பூங்குழலி, அணி, இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் போகிறோம், அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்றாள்.
4: வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை.
3: ஆஹா, கரையர் மகளின் கர்வத்தை பார், என் உதவி தேவையில்லையாம். பெண்ணே, உனக்கு ஏன் என் பேரில் இத்தனை கோபம்? நீ அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குறுக்க நின்று தடுத்தேன்? என்னை வஞ்சித்து ஏமாற்றிவிட்டு படகில் ஏற்றி கொண்டு போனாயே. அந்த வானர்குலத்து வந்தியத்தேவன் அல்லவா உன் ஆசை குகுந்த ராஜகுமாரனை நடுக்கடலில் தள்ளி கொன்று விட்டான். என் பேரில் கோபித்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டு ஹஹஹா என்று பொய்ச்சிரிப்பு சிரித்தான்.
0: பூங்குழலி கண்களில் தீப்பொறி பறக்க அவனை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சாலையோடு மேலே சென்றாள்.
1: கொஞ்ச தூரம் போனதும், அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்த்தனாகிய வைத்தியரின் மகனை உயிரை பழிவாங்க வேண்டும். உன் கத்திக்கு முதல் பலி இவன்தான் என்றாள்.
0: இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலி சேந்தன் அமுதனும் தஞ்சாவூரை நோக்கிச் சென்றார்கள். 7-8 குதிரை வீரர்கள் ஒரு பெண்மணியை அழைத்துச் சென்றதை குறித்து வழியில் விசாரித்துக் கொண்டு போனார்கள். பாதி வழி வரையில் கொஞ்சம் தகவல் கிடைத்தது, அப்புறம் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் தஞ்சாவூர் வரையிலும் போய் தேடி பார்த்து விடுவது என்று போனார்கள். சேந்தன் அமுதனுக்கு இந்த பிரயாணம் வெகு உற்சாகமாக இருந்தது. பூங்குழலியுடன் பேசிக்கொண்டு சென்றது உற்சாகத்துக்கு ஒரு காரணம், கத்தி பயிற்சி பெற்றுக்கொண்டே போனது மற்றொரு காரணம். கோடிக்கரைக்கு அருகிலேயே பூங்குழலிக்கு தெரிந்த ஒரு கொல்லுப்பட்டறையில் அவன் ஒரு கத்தி வாங்கி கொண்டிருந்தான். போகும்போதெல்லாம் அதை சுழற்றி கொண்டே போனான். சில சமயம் எதிரில் பகைவன் வருவதாகவும் அவனுடன் சண்டை போடுவதாகவும் எண்ணிக்கொண்டு கத்தியை தாறுமாறாக வீசினான். அவ்வப்போது பூங்குழலி அவனுக்கு கத்தியை இப்படி பிடித்து கொள்ள வேண்டும், இப்படி சுழற்ற வேண்டும் என்று கற்பித்து கொண்டு வந்தாள். இதனால் இரண்டு பேருக்குமே பிரயாணம் உற்சாகமாயிருந்தது. தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரே தென்பட்ட போதுதான் வந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்ற கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது. அவளுடைய கவலையை சேந்தன் அமுதனும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதே பிரம்ம பிரயத்தனமான காரியமாயிற்றே. பூங்குழலி எண்ணியுள்ள காரியங்களையெல்லாம் எப்படி நிறைவேற்றுவது? வந்தியத்தேவனுடைய அகடவிகட சாமர்த்தியங்களெல்லாம் சேந்தன் அமுதனுக்கு நினைவு வந்தன. அவனுடைய சாமர்த்தியங்களில் 1/10 தனக்கு இருக்கக்கூடாதா? அல்லது அந்த வந்தியத்தேவனே இந்த சமயம் இங்கே வரக்கூடாதா? வந்தியத்தேவனாயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று சேந்தன் அமுதன் சிந்திக்கத் தொடங்கினான். அந்த சமயத்தில் சாலையில் மூடுபல்லக்கு ஒன்று வந்தது. சூரியன் மேற்கு திசையில் மறைந்து இருள் சூழ்ந்த அந்த நேரம் மூடுபல்லக்கின் மேல் திரையில் பனைமரச் சித்திரங்கள் காணப்பட்டன. ஆஹா, பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போலல்லவா காண்கிறது! கோட்டைக்கு வெளியிலேயே பழுவூர் ராணியை சந்தித்து முத்திரை மோதிர இலச்சினையை பெற முடியுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும் என்று அமுதன் எண்ணினான். இதை பூங்குழலியிடமும் வெளியிட்டான். அவளும் அது நல்ல யோசனைதான் என்று சொன்னாள். ஆனால் மூடுபல்லக்கின் உள்ளே இருக்கும் ராணியை எப்படி பார்ப்பது? சிவிகைக்கு பின்னும் காவலர்கள் போகிறார்களே. பல்லக்கின் அருகிலே போக முயன்றாலே அவர்கள் தடுப்பார்கள் அல்லவா?
5: அமுதா, கவலைப்படாதே, தஞ்சாவூர் கோட்டை இன்னும் அரைக்காதம் இருக்கிறது. அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகாது என்றாள் பூங்குழலி.
0: எதிர்பாராத விதத்தில் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது.
6: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: தன் அத்தைக்கு, அதாவது சேந்தன் அமுதனின் பெரியம்மாவுக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேடப் போறதா வெறி கொண்டிருக்கிறா பூங்குழலி. சக்கரவர்த்தியை பார்க்க முடியாட்டா பழுவேட்டரையர்கள், இல்லையா முதன் மந்திரி பிரம்மராயர், அதுவும் இல்லையா பழையாறை ராணிமார்கள். இப்படி முறையிடுவேன், இந்த அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கிற வரையில் விடமாட்டேன். பிசாசா கூட மாறி நீதி நீதின்னு அலைவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா? எத்தனையோ கசப்புகளை விழுங்கி இருக்கிற அத்தானின் கனிவான மறுமொழி நம்ம நெகிழச்சி இது. நீ விரும்பினால் வருவேன். நலச்சரித்திரம் மகாபாரதத்தில் வர கிளை கதைகளில் ஒன்று. இன்னைக்கு ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னால புகழேந்தி புலவர் வெண்பாக்களால் ஆன நூலை இயற்றினார் நள வெண்பா. நளனும் தமயந்தியும் பல சோதனைகளை கடந்து மீண்டு வந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். காட்டில் தமயந்தியை மலப்பாம்பு விழுங்கிக்கிட்டு இருக்கு. அவளுடைய அழுகுரலை கேட்டு ஒரு வேடன் ஓடி வந்து காப்பாத்திடுறான். நாத்தழுதழுக்க நன்றி சொல்கிறா தமயந்தி. ஆனால் தீய எண்ணம் கொண்ட அந்த வேடன் தன்னோட வரும்படி வற்புறுத்துறான். அச்சத்துடன் ஓடத் தொடங்குறா அவளை துரத்தி ஓடுறான். தன் கற்பின் திறனை காட்ட வேண்டிய நிலை. சீற்றத்துடன் அவனை விழிச்சு பார்க்க அந்த பார்வையிலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். மான பிடிக்க ஓடுற புலி போல அவன் துரத்தி வந்ததையும் அவளுடைய பார்வையால் சாம்பல் ஆனதையும் வர்ணிக்கிறார் புகழேந்தி. தீக்கட் புலி தொடரச் செல்லும் சிறுமான் போல் ஆக்கை தளர அலமந்து போக்கற்று சீரா விழித்தாள் சிலைவேடன் அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்து. தீப்பொறி பறக்க பினாக பாணிய ஒரு தடவை முறைச்சு பார்த்துட்டு அப்பால் நகர்ந்ததும், அமுதா நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்தனாகிய வைத்தியர் மகனின் உயிரை வாங்க வேண்டும்னு பூங்குழலி கருவினதை கேட்டோம். தூர்த்த ஏமாற்று வேலைன்னு பொருள் கொண்ட வேர்ச்சொல். இதிலிருந்து வந்தது தூர்த்தன். இதுக்கு காமுகன், பஞ்சகன், கொடியவன் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. தஞ்சை கோட்டையை நெருங்க நெருங்கத்தான் பூங்குழலிக்கு தான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல் விளங்குது. சேந்தன் அமுதனுக்கோ அவளை பற்றின கவலை. வந்தியத்தேவனுடைய அகட விகட சாமர்த்தியங்களில் 1/10 கூட தனக்கு இல்லையேன்னு ஆதங்கம். அகடுன்னா மறைவு, அகடம் கபடம், விகடம் இது மாறுபட்ட செயலை குறிக்கிற சொல். அகட விகடம் இந்த தொடர் தந்திரம் நயம்பட பேசி சாமர்த்தியமா வேலையை முடித்து கொள்வது. கடம்பூரில் தற்சமயம் இருந்துகிட்டு இருக்கிற வந்தியத்தேவனை நினைச்சுக்கிட்டா கூட போதுமே, ஏதாவது யுக்தி பண்ணலாம் பார்ப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கூடை பன்மலையின் நறுபொள்ளியாய்தல் இதுவரை கேட்டு ரசித்தோம் கதம்ப மலர்கள். மீண்டும் கதம்ப மலர்கள் மலரும் நாளை மாலை 6 மணிக்கு. பல மலர்கள் சேர்ந்த கதம்பம் மனதை மயக்கும். பல வண்ணங்களில் மலர்ந்த பாடல்கள் இதயத்தை நிறைத்திருக்கும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நறுபொள்ளியாய்தலினே ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். ஆசையில் ஒரு குக்கூ.

0: கிழவனின் பகல் பயணம் நிறைவு பெற, நிலவின் குளிர்பயணம் அரங்கேற, மௌனமான இந்த இரவின் மடியில் மனதை மயக்கும் இசை மழையாய் என் இசை கானங்கள் வளமர காத்திருக்கிறது. நூறு.5 ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களின் ஆசை கானங்களை கட்சி மூலம் கேட்டு ரசிக்க 94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை தெளிவாக குரல் பதிவு செய்து அனுப்புங்க. நீங்கள் விரும்பிய பாடலும் வளமரும் நம் கொடைப்பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி. நிகழ்ச்சியோட முதல் பாடலை யாருக்கு தரப்போறோம் கேட்கலாமா?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். பாடல் புத்தம்புது மலரே. படம் அமராவதி. குமரலிங்கம் பிரம்மா அறிமுகம். நன்றி, வணக்கம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சிட்னை மேக்கம் கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. இப்ப யாரு பாடல் கேட்டிருக்காங்க?
3: கோடை பண்பலைக்கு வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து அமுதன் பேசுறேன். லவ் டுடே படத்திலிருந்து என்ன அழகு எத்தனை அழகு பாட்டு போடுங்க. நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: இதமான இனிய வேளையில் நேயர்களின் மனம் விரும்பும் பாடலை தந்து கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. இப்ப யாருக்கு பாடல் தரப்போறோம்?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். பெரிய வரம்பச்சேரி மந்தராசலம், படம் அங்காடி தெரு, பாடல் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை.

0: கொடை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா?

சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.

0: இசை தென்றல் வீசும் தருணமாய் கொடைப்பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இப்ப யாரு பாடல் கேட்டிருக்காங்க?
1: வணக்கம், கொடைப்பண்பலைக்கு வணக்கம். சேலம் மாவட்டம் கத்தேரியிலிருந்து குருநாதன் பேசுகிறேன். என்னாசை மச்சான் என்ற திரைப்படத்தில் இருந்து கருப்பு நீலா நீதான் என்ற பாடலை ஒளிபரப்பு.

0: இது நம் கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம். நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேச போறோம். வணக்கங்கம்மா.
1: வணக்கங்க.
0: யார் பேசுறீங்க?
1: நான் விஜயலட்சுமி பேசுறேங்க.
0: எந்த ஊர் நீங்க?
1: சென்னையில இருந்து வந்திருக்கேன்.
0: எப்படி இருக்கீங்க கொடைக்கானல்?
1: கொடைக்கானல் வெதர் ரொம்ப அருமையா இருக்கு. சென்னையில அப்படியே அக்னியில இருந்து நாங்க தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. சென்னையில வந்த உடனே கொடைக்கானல் விட்டு போகவே மனசு இல்ல. இருந்தாலும் 4 நாள் தான் ட்ரிப்பா வர முடியுது. வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் கொடைக்கானல்.
0: யார் இந்த ஐடியா இங்க கொடைக்கானல் வந்து சுத்தி பாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு?
1: ஆல்ரெடி நாங்க 2 ட்ரிப் வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு இப்படி ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே இந்த கோடை வெப்பத்துல இருந்து
0: தப்பிக்கிறதுக்காக
1: கொடைக்கானலுக்கு வந்துடுறோம் நாங்க. கொடைக்கானல் ஊர் எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அவ்வளவு வெதரும் நல்லா இருக்கும், சீனரி நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த மிஸ்ட் பாக்குறதுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க.
0: சரிங்க சரிங்க. எல்லா இடங்களுமே சுத்தி பாத்துட்டீங்களா இங்க கொடைக்கானலுக்கு வந்து?
1: கொடைக்கானல்ல பாத்துட்டோங்க. பேரிஜம் லேக்கு, அடுத்தது குறிஞ்சி ஆண்டவர் கோயில், அடுத்தது முருகர் கோயில், இன்னொரு பூம்பாறை கோயில் அது பார்த்தோம். அப்புறம் தொப்பி தூக்கும் பாறை கூட ரொம்ப நல்லா இருந்தது.
0: ட்ரை பண்ணி பாத்தீங்களா?
1: தொப்பி தூக்கு போடல, ஒரு லீஃப் ஒரு கிளை எடுத்துட்டு போட்டோம், அது நல்லா மேல வந்தது. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: உங்ககிட்ட பேசிடலாம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் ருக்மணி.
0: ருக்மணி அமைதியா தான் பேசுவீங்களா? பார்த்தாலே ஒரு தெய்வ கடாட்சமா தெரியுறீங்க. நீங்களும்
2: சென்னை?
0: உங்களுக்கு சென்னை பிடிச்சிருக்கா கொடைக்கானல் பிடிச்சிருக்கா?
2: கொடைக்கானல் தான் பிடிச்சிருக்கேன்.
0: ஆனா என்ன, நம்ம அப்பப்ப சீசனுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம், அவ்வளவுதான்.
2: அவ்வளவுதான் வரும்.
0: உங்க சென்னையில எந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்?
2: சென்னையில பெசன் நகர் நல்லா இருக்கும்.
0: ஷாப்பிங் அங்க?
2: ஷாப்பிங் அதுனா டி நகர் தான் ஷாப்பிங்.
0: டெய்லி ஷாப்பிங் போயிருவீங்களா? இல்ல
2: எப்பவும் போக
0: மாட்டேன். போக மாட்டீங்க? அப்ப எப்ப போவீங்க ஷாப்பிங்க்கு?
2: எப்பமாவது அக்கேஷனல்
0: தான். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்
2: ஃபங்க்ஷன் டைம் போவோம்.
0: சரி சரி. இப்போ இந்த சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்கு என்ன பாடல் நம்ம கேட்கலாம்?
1: சிறைச்சாலை படத்துல இருந்து செம்பு பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: அந்த பாட்டு உங்களுக்காக தருகிறது பண்பலை. நன்றிங்க.
1: நன்றி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர், த்ரீ ஜார் மிக்சி 1947 மட்டுமே, டூ பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இசையின் வசனமாய் கொடைப்பண்பலை நூற்புள்ளி ஐந்தில் இது ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:39 ஆயிடுச்சு. இப்போ யாருக்கு பாடல் தரப்போகிறோம்?
1: வணக்கம், என் பெயர் கண்மணி பொன்னுச்சாமி பேசுகிறேன். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குளூர் வட்டம் போறம். எனக்கு பிடித்த பாடல் படம் மறுமலர்ச்சி. நன்றி சொல்ல உனக்கு பாடல் எனக்கு தருமாறு என் வீட்டுக்காரர்காண்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: இசைப்பாடும் அன்பலை, இது உங்கள் கொடைப்பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. ஆசையில் ஒரு கொக்கு நிகழ்ச்சியில் இப்போ யாருக்கு பாடல் தரப்போகிறோம்?
1: கொடைப்பண்பலைக்கு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி, முருகேஷ். படம் செவ்வந்தி, பாடல் செம்மீனி செம்மீனி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345. இதையும் தொடர் இன்னிசையை தந்து கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு.
3: 24 மாவட்ட நேயர் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட எனது அன்பான கோடை பண்பலைக்கு இனிய வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு இனிய வணக்கம். அந்த வகையில் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தற்றல்லி அப்படிங்கிற சிற்றூர்லேருந்து ஆறுமுகம். எனக்கு பிடித்த பாடல் மாநகர காவல். இந்த படத்திலிருந்து வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. இந்த பாடலை நம்ம அனைத்து 24 மாவட்ட நேயருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலை ஓரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலை ஓரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியில் இருந்து மேல்மலை பகுதி

எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 54 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.

0: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை யாருக்கு தரப்போகிறோம் கேட்கலாமா?
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் தாசப்பக்கவுண்டன்போதூர் சவுடேஸ்வரி நகர்ந்து சீனிவாசன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி நன்றாக உள்ளது. எனக்கு பிடித்த பாடல் ஹலோ பிரதர் படத்திலிருந்து இன்ப ராகங்கள். நன்றி, வணக்கம்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. இனிய வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. நாம விளையாடும் போது ஒரு பந்தை அடிக்கணும் அப்படின்றத விட எந்த பந்தை அடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா வெற்றி பெறுறது ரொம்ப எளிது. அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில நாம வெற்றி பெற வேண்டிய வழிமுறைகளை விட வெற்றி பெற தடையா இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய இலக்கு ரொம்ப எளிதா இருக்கும் அப்படின்னு வாழ்த்தி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளை அன்புடன் அழைக்கிறது கோடை பந்தலை 100.5. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்கு ரிஸ்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் சுழற்சி முறையில விளையாடலாம். மாணவர்கள் விளையாட வரலாம். 24 24 24 24 24 29 என்ற எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452 42 சேர்த்துக்கங்க. உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பாத்தீங்கன்னா 8:23 ஆயிருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இப்போ விளையாட வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: கவிஸ் பேசுறேன்.
2: கவிஸா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் பெரியகுளம்.
2: உங்க வீட்ல வந்து நீங்க ஒரே ஒரு குட்டி பாப்பா தானே, குட்டி தம்பி?
3: இல்ல இல்ல,
2: இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களா? என்ன செய்யறாங்க அவங்க?
3: தம்பி ஒன்னு இருக்கு, தங்கச்சி ஒன்னு இருக்கு.
2: குட்டி தம்பியா?
3: ரெண்டாவது படிக்கிறியா?
2: பாப்பா?
3: பாப்பா ஒன்னாவது படிக்கிறது.
2: இந்த மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க?
3: விளையாடுவோம்.
2: என்ன விளையாடுவீங்க?
3: ஓடி பிடிச்சி விளையாடுவோம்.
2: ஓட தெரியுமா குட்டி பாப்பாவுக்கு? யார் ஜெயிப்பா விளையாட்டுல?
3: எதை பத்தி
2: பேச போறோம்னா, ஜோடி ஜோடியா இருக்குங்களே, அதாவது ரெண்டு ரெண்டா இருக்க விஷயங்கள். நான் சரியா சொன்னா என்ன சொல்லணும் நீங்க? தவறா சொன்ன

0: மாத்தி சொன்னேன்
1: அப்படின்னா
0: சரி கரெக்டா சொல்லிருவீங்கல்ல, விளையலாமா? கண்ணு, மூக்கு, காது, தலை, வாய், கை, இதயம், கால், வேற என்ன சொல்லலாம், விரல்கள், கரெக்டா சொல்லிட்டீங்களா? விரல் வந்து ரெண்டு தான் இருக்கா? பத்து
1: இருக்கு.
0: பக்கத்துல அம்மா தானே சொல்லி தராங்க பத்து அப்படின்னு. நல்லா கேக்குதே சத்தம். சரிங்க கவிஷ், ரொம்ப அழகா விளையாண்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்? கேட்கலாமா? பாடல் கேட்கலாம். நன்றி.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பன்னலை இன்னொரு புள்ளியாய்ந்துள்ளது. இளமை பேசுகிறது. நேரம் இரவு 8:31. இன்னைக்கு நிகழ்ச்சியில வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இப்போ வார்த்தை சங்கிலி விளையாட வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? யோக மட்டும் கேக்குது, முழு பேர் சொல்லுங்க. யோக தர்ஷினாவா? என்ன படிக்கிறீங்க? வீட்டு பாடம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எப்ப தூங்குவீங்க? எத்தனை மணிக்கு தூங்குவீங்கன்னு
1: கேட்டேன்.
0: ஏன் 9 மணிக்கு? சாப்பிட்டுட்டு தூங்கணும். அப்படியா? சரி, காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க?
1: 6 மணி.
0: 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? பல்லு விளக்குவீங்களா? சரி, எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவீங்க?
1: 8 மணிக்கு.
0: 6 மணிலேருந்து 8 மணி, 2 மணி நேரம் ஆகுமா நீங்கள் பள்ளிக்கு கிளம்புறதுக்கு? ஆமாவா? சரி, பல்லு எவ்வளோ நேரம் விளக்குவீங்க? பல்லு 5 நிமிஷம் தான். சரி, சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். நீங்கள் கிளம்புறதுக்கு 1 மணி நேரமா? மேக்கப்லாம் பண்ணுவீங்களா இல்லையா? ரெட்டை ஜடை போடணுமா? என்னம்மா? ஓ, மொட்டை அடிச்சிருக்கீங்களா? அப்போ தலை சீவிற வேலையும் இல்லை, அப்படிதானே? அப்புறம் ஏன் 2 மணி நேரம் ஆகுது கிளம்புறதுக்கு? படிப்பீங்களா? விளாடுவீங்களா? காலையில் எந்திரிச்சு விளாட்றீங்க. சரிங்க, யோக தர்ஷினா, இப்போ என்ன திரும்ப விளையாட போகிறோம்? வார்த்தை சங்கிலி. எப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு? சரி, உங்களுக்கு நான் தர வார்த்தை வந்து இனிப்பு பூ. பூவில் ஒரு வார்த்தை சொல்லுங்க. பூ, பூல தொடங்குற வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. புளிப்புன்னு சொல்லிட்டீங்களா? சரி, புத்தகம். மாலை சொல்லுங்க. மன்னன் சொன்னீங்களா? மன்னன் மட்டும் சொல்றீங்களா? சரி, நான் ஆளை சொல்றேன். அன்பு பூ. மறுபடியும் கைபேசி சி. சிறுத்தையா? சரி, தை மாதம் மா. மார்கழி. அழகா விளையாடுறீங்களே யோக தர்ஷினி, புது புது வார்த்தைகள்லாம் சொல்றீங்க. குட்டி பாப்பாவா இருந்தாலும் அழகா விளையாடுறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடல் கேட்கலாம்? மஞ்ச பலூனா? பாட்டா இல்ல பலூன் வேணுமா உங்களுக்கு? பாட்டு கேட்கலாமா? நன்றிங்க தர்ஷினா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பன்மலை 100.5. இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறதுல. இன்னைக்கு நிகழ்ச்சியில வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலையனூர்பட்டியிலிருந்து பிரகலாதன்கா.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் பிரகலாதன். ரொம்ப நாள் ஆச்சு பேசினா.
3: ஆமாங்கா.
2: அப்படியா, நல்லா படிக்கிறீங்களா?
3: படிக்கிறேன்க்கா.
2: வீட்டு பாடம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
3: இன்னும் ஒன்னு இருக்குக்கா.
2: இன்னும் ஒன்னு இருக்கு. எப்ப எழுதுவீங்க, எப்ப படிப்பீங்க?
3: அவ்வளவுதான்க்கா, இப்ப முடிச்சிருக்கா.
2: 9 மணிக்குள்ள முடிச்சிட்டு தூங்கிடுவீங்களா?
3: ஆமாக்கா.
2: சரிங்க, விளையாட ஆரம்பிச்சிடலாமா?
3: ஆரம்பிச்சிடலாம்க்கா.
2: இந்த பந்து வச்சு விளையாடுவாங்கல்ல, பால்.
3: ஆமாக்கா.
2: அந்த மாதிரி விளையாட்டுகள், அதை பத்தி பேசலாம். மாத்தி சொன்னேன் அப்படின்னா என்ன சொல்லணும்
3: நீங்க? ரிஸ்க் ரிஸ்க்.
2: ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இந்த விளையாட்டு. கொக்கோ, கூடைப்பந்து, தாயம், பல்லாங்குழி, இறகு பந்து. ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுலயே பந்துன்னு வந்துருதே விளையாட்டுல சொல்லும் போதே. கூடை பந்து, கால் பந்து, கைப்பந்து, பந்துன்னு வரனால ஈஸியா சொல்லிடலாமா இல்ல தெரியுமா விளையாட்டுகள்லாம் உங்களுக்கு?
3: தெரியும்.
2: ஓரளவு தெரியும். எந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்க என்ன
3: விளையாடுவீங்க?
2: பிடிக்குமா உங்களுக்கு?
3: பிடிக்கும்.
2: ஃபுட்பால்ல யாரு மாதிரி வரணும்னு ஆசை உங்களுக்கு?
3: ரொனால்டோ.
2: ஆமாவா? அப்ப அடுத்து

0: ரொனால்டோ அப்படி சொல்லலாமா?
1: சொல்லக்கா.
0: சொல்லலாம், இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்லலாம் இல்லையா?
1: ஆமாங்கா.
0: சரிங்க, ரொம்ப அழகாக விளாண்டுங்க பிரகலாதன், நல்லா படிங்க, அடிக்கடி வாங்க பேசலாம். சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மாஸ் படத்துல இருந்து கண்ணு மூழி காக்கனலா.
0: என்னது, கண்ணு மூழி மட்டும்தான் கேக்குது, அதுக்கப்புறம்
1: கண்ணு மூழி காக்கனலா?
0: அப்படியா? அப்படின்னா தெரியல,
1: இந்த பாட்டுல வருதா?
0: பாட்டுல வரும், பாட்டு நல்லா இருக்கும் அப்படிதானே?
1: ஆமாக்கா.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாக்கா.
0: நன்றிங்க.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பந்தலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க்கு ரிஸ்க்குன்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ வார்த்தை சங்கிலி கோர்க்க வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்க.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் எம் ரோஹித் செழியன்.
0: ரோஹித் செழியன் அப்படியா?
1: செழியன்.
0: ரெண்டு பேர் வச்சிருக்கீங்களே அப்படியா?
1: ஆமாக்கா.
0: எப்படி கூப்பிடுவாங்க உங்களை?

0: அப்பாவும் அம்மாவும் செழியான்னு கூப்பிடுவாங்க.
1: சரி, ஸ்கூல்ல எப்படி கூப்பிடுவாங்க?
0: ரோஹித் இல்லைன்னா செழி.
1: என்ன வாய்க்கு வருதோ அப்படியா?
0: இல்லக்கா உண்மையிலேதான்க்கா.
1: உண்மையிலேதானா? எது எந்த பேர் ஈஸியா இருக்கோ அப்படி சொல்லிக்கலாம். ரோஹித் சொல்லிக்கலாமா? சரிங்க. ரோஹித் என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க?
0: நான்காவது.
1: நான்காம் வகுப்பு. எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு?
0: அஞ்சு பேர்க்கா.
1: அஞ்சு பேர். சரி, அஞ்சு பேர் உங்களோட சேர்த்து ஆறு பேர் அப்படிதானே?
0: ஆமாக்கா.
1: என்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க பிரேக்ல?
0: எக்ஸோ விளையாடுவோம்.
1: என்னமா?
0: எக்ஸோ
1: அப்படின்னா?
0: அது வந்து
1: கட்டம் போட்டு,
0: கட்டத்துக்குள்ள கட்டம் போட்டு மூணு ரோ, அதுல வந்து ஒரு ஆள் ஓனா இன்னொரு ஆள் எக்ஸ்.
1: ஒரே வரிசையில யாரு எக்ஸ் கொண்டு வராங்களோ இல்லாட்டி ஒரே வரிசையில யாரு ஓ கொண்டு வராங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிதானே?
0: ஆமாக்கா.
1: கரெக்டா கரெக்டா சொல்றேனா? சரிங்க. இப்போ என்ன விளையாட்டு திரும்ப விளையாட போறோம்?
0: சங்கிலி.
1: சங்கிலி, வார்த்தை சங்கிலி. கோர்க்கலாமா? உங்களுக்கு நான் தர வார்த்தை வந்து மகிழ்ச்சி. சி.
0: சின்னது.
1: சின்னது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சரி. துயில்.
0: துயில்.
1: இல்லை இல்லை, சொல்ல லால சொல்லலாம் இல்லாட்டி ஆல சொல்லுங்க.
0: அம்மா.
1: மாற்றம். மா.
0: மாற்றம்.
1: மறுபடியும் மா.
0: மாடு.
1: மாடு. ஊல சொல்றேன் உண்மை. உண்மை. மயில சொல்லலாம் இல்லாட்டி மயிலா?
0: மைக்கா. மை.
1: மைனே முடிச்சிட்டிங்களா? சரி. மை விழி. லீல இருக்காது அதனால ஈல சொல்லுங்க.
0: இலை.
1: இலை. ஐல சொல்றேன் ஐவர்.
0: ஐயர்.
1: ரா. ரால சொல்லலாம் இல்லாட்டி ஆல சொல்லலாம். ரத்து சொன்னீங்களா?
0: ஆமாக்கா.
1: துன்பம்.
0: இம். கமால சொல்லலாம்.
1: ஆ சொல்லலாம்.
0: மறைவு.
1: மறைவு. உ அப்படியா? உயர்வு. மறுபடியும் உ.
0: உண்மை.
1: உண்மை அப்படின்னு முடிச்சிட்டோம் இல்லையா? ரொம்ப நேரம் விளையாடிட்டோம்ல?
0: ஆமாக்கா.
1: சொல்லிட்டே இருந்தா நிறைய வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு இல்ல? சரி, நீங்க இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல பிரேக் டைம்ல எல்லாம் வந்து விளையாண்டு பாருங்க. இந்த மாதிரி வார்த்தை சங்கிலி எல்லாம் போட்டு பாருங்க. அப்ப நிறைய வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
0: சரிங்க.
1: ரொம்ப அழகா பேசுனீங்க ரோஹித். நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: ஓகேக்கா.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறதில் இன்னைக்கு பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நிறைவாய் வரும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, முதல் முறையா பேசுறீங்க அப்படிதானே பிரசிகா?
1: ஏன்னா
0: உங்க பேரை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை, அதனால கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க இன்னைக்கு தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க அப்படிதானே? சரி, என்ன படிக்கிறீங்க பிரசிகா?
1: 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: உங்க பேருக்கு என்ன அர்த்தம் பிரசிகா
1: அப்படின்னா?
0: தெரியலையா? அப்பாட்ட கேட்கணும் நீங்க என்னப்பா அர்த்தம் இந்த பேருக்கு அப்படின்னு கேட்டுட்டு நீங்க அடுத்து வருவீங்கள விளையாடும் போது, நிகழ்ச்சிக்கு வரும்போது சொல்லணும் நீங்க என் பேருக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு. சரியா? சரிங்க பிரசிகா. எப்படி கூப்பிடுவாங்க உங்களை வீட்டில்? பிரிசி நினைச்சேன், நான் பிரிசின்னு தான் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் பிசின்னு கூட கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? பார்த்தீங்களா, ஸ்கூலில் அப்படி தான் கூப்பிட்றாங்க உங்களை. அப்படிதான் இருப்பீங்களா பிஸியாகவே? ஆமாவா? அங்கே அம்மா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமான்னு இல்லையா? 6th படிக்கும் போதே ஒன்று பயங்கர பிஸியாக இருக்கீங்க போல இருக்கே. சரிங்க பிரசிகா, விளையாடலாமா நம்ம? இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்னு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா?
0: எப்படி விளையாடணும் தெரியும் இல்லையா?
1: சரிங்க.
0: இப்ப நம்ம தலையில வச்சுக்கோ அல்ல பூக்கள், தலையில வைக்கிற பூக்களை பத்தி பேச போறோம். நான் சரியா சொன்னா நீங்க இஸ்கு இஸ்குன்னு சொல்லுங்க, மாத்தி சொன்னேன் அந்த பூவை வந்து தலையில வைக்க முடியாது அப்படின்னா நீங்க ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும். சரிங்களா? மல்லிகை, தாமரை, அல்லி, முல்லை, பூவரசம் பூ, அஸ்கு அஸ்குன்னு
1: சொன்னீங்களா?
0: அஸ்குனே ஒரு வார்த்தை இல்லையே, நம்ம இஸ்கு இல்லாட்டி ரிஸ்க்னு சொல்றோம். ஆனா நீங்க தாமரை எல்லாம் தலையில வைப்போம்னு சொன்னீங்களே, இஸ்குன்னு சொன்னீங்களே, ஆனா தாமரை தலையில வைப்பாங்களா? அதை வந்து வேற மாதிரி பின்னி அப்படி செஞ்சு ஆனா வைப்பாங்க. அல்லி வைப்பாங்களா? அல்லிப்பூ

0: நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இஸ்குன்னு சொன்னீங்க, சரின்னு சொன்னீங்க, ஒரே குழப்பமாக இருக்கு அப்படியா, இஸ்கா ரிஸ்கா அப்படின்னு. சரி பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து முதல் முறையாக வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுனால அடுத்த தடவை வரும்போது இன்னும் நல்லா விளையாடணும், சரிங்களா?
1: சரிங்க
0: பிரசிகா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி, நல்லா படிங்க, அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம், சரிங்களா?
1: சரிங்க,
0: நன்றிங்க.
1: நன்றிக்கா.

கோடை பன்மலை நூறுபள்ளியாய்ந்தில் இதுவரை பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசும் நாளை இரவு 8 மணிக்கு. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை நூறுபள்ளியாய்ந்தோடு இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி 100.5 இரவு தாலாட்டாய் கொடை தென்றல்.

இரவு தென்றல் இதமாய் வருட, தேய்பிரை நிலவு வெட்கத்தில் மறைய, வளர்பிரை நிலவு வானத்தில் வளர, நட்சத்திரங்களோ நிசப்தத்தில் கதை சொல்ல, மௌனம் இசையாக, தென்றல் கவிதையாக, இரவின் மடியில் இசை தாளாட்டு பாட வருகிறது 100.5 கொடை தென்றல். இன்றைய தென்றல் யாருடைய பாடல்களை சுமந்து வரப்போகிறது? காலங்கள் பல கடந்தாலும் கோடான கோடி ரசிகர்களின் இதயங்களில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்த நடிகை. தன்னுடைய அழகான சிரிப்பாலும் நடிப்பு திறமையாலும் திரையுலகில் தன்னையும் தன் திறமையையும் நிரூபித்து தடம் பதித்த நடிகை. இன்னும் சொல்லணும்னா தமிழ் சினிமாவின் பெண் சூப்பர் ஸ்டார்னு சொல்வாங்க. என்ன நேர்களே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த பாடலை கேட்டிங்கன்னா நீங்களே நீங்கள் நினச்சதை உறுதிப்படுத்திடலாம். அப்புறம் என்ன, பாடலை கேட்போமா?

ஆமாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சது சரிதான். திரைவானில் ஒரு வெள்ளி நிலவாக வளம் வந்த அந்த முகத்தை நம்மால் என்றைக்கும் மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி. ஆமாங்க, இன்றைய கொடைத்தெஞ்சலின் நாயகி. அவங்களுடைய பல திரை தகவல்களோட திரை இசை கானங்களையும் கேட்டு ரசிப்போமா?

இது உங்கள் கொடைப்பண்பலை 100.5 கொடைத்தின் செல். ஆண்டு ஆகஸ்ட் 13 நாள் ஐயப்பன் ராஜேஸ்வரி இவங்களுக்கு மகளா பிறந்தாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி அப்படின்ற தன்னுடைய இயற்பெயரை திரைத்துறைக்காக ஸ்ரீதேவின்னு மாத்திக்கிட்டாங்க. அவங்களோட கண்கள் பேசுற மொழிய எந்த காவியத்தாலும் விவரிக்கவும் முடியாது, வர்ணிக்கவும் முடியாது. இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு நவரச பெட்டகம்.

வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 கொடை தென்றல் இன்று நடிகை ஸ்ரீதேவி அவர்களின் பிறந்த தின நினைவு சிறப்பு நிகழ்ச்சியாக. முதன் முதல்ல குழந்தை நட்சத்திரம்மா துணைவன் படத்துல அறிமுகமானாங்க. அவங்களோட முதல் படமே முருகன் வேடத்துல வந்தப்ப அவங்க முகத்துல இருந்த அந்த தெய்வீக கலை பார்க்குறவங்க அனைவரையும் கவர்ந்து எழுந்துச்சுன்னு சொல்லலாம். மக்கள் மனதில் ஒரு தனி இடத்தையே பிடிச்சிட்டாங்க நடிகை ஸ்ரீதேவி. இப்போ அவங்க நடித்த படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்போமா?

இரவு நேர இசை தாளாட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 கொடை தென்றல். கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த 3 முடிச்சு படம் தமிழ் திரைத்துறையில் ஒரு புதிய அத்தியாயமாக அமைஞ்சது. முன்னணி நடிகர்களான ரஜினி, கமல் போன்ற பல சிகரங்களோட இணைந்து நடித்த படம். நடிகை ஸ்ரீதேவி அவங்களோட குழந்தைத்தனமான நடிப்பு, முக பாவனைகள், அந்த சிரிப்பு எல்லாம் தான் தமிழ் திரை ரசிகர்களிடம் ஒரு நீங்கா இடம் பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம்.

கோடை பண்பலை 100.5 வலம் வந்து கொண்டிருக்கிறது. நடிகை ஸ்ரீதேவி அவர்களை பற்றிய தகவல்களோடும் பாடல்களோடும் இது கொடை தென்றல். தமிழ் மொழியில முன்னணி நடிகையா வளம் வந்த நடிகை ஸ்ரீதேவி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி பல மொழி படங்களையும் நடிச்சு பெரும் புகழ் பெற்றாங்க. ஹிம்மத் வாலா படத்தின் மூலமா ஹிந்தி திரையுலகில் பிரபலமாக தொடங்கி சாந்தினி, சால்பாஸ், மிஸ்டர் இந்தியா படங்கள் மூலமா இந்திய ரசிகர்களின் இதயத்திலும் இடம் பிடிக்க தொடங்கிட்டாங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, மிஸ்டர் இந்தியா படத்தில் ஹவா ஹவாய் பாட்டுக்கு இயல்பா எந்த பயிற்சியும் இல்லாமல் அவங்க நடனமாடிய விதம் ரொம்ப அருமை. இப்போவும் சரி, எப்போ அந்த பாடலை கேட்டாலும் அவங்க ஆடிய அந்த நடனம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?

0: பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்,

இன்னைக்கு நடிகை ஸ்ரீதேவி அவர்களின் நீங்க நினைவலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 கொடை தென்றல். நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் சரி, சென்டிமெண்ட் காட்சியாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, அந்தந்த கதாபாத்திரங்களில் தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ளும் விதம் ஸ்ரீதேவி அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு தனித்திறமைன்னு சொல்லலாம். 16 வயது நிலை படத்தில் கிராமத்து மயிலா தொடங்கி சிவப்பு ரோஜாக்கள், குரு, ஜானி, வறுமையின் நிறம் சிவப்பு, மீண்டும் கோகிலா, மூன்றாம் பிறை, இப்படி அவங்க நடித்த பல படங்களில் நடிகை ஸ்ரீதேவி காட்டிய நளினமும் உருக்கமான கண்ணீர் காட்சிகளும் திரையரங்க ரசிகர்களையே கண்கலங்க வைக்கும்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன நேர்களே, உண்மைதானே? இணைந்தே இருங்கள் கொடைப்பண்பலை 100.5-இல். இது கொடை தென்றல்.

நடிகை ஸ்ரீதேவி சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்பயணத்தில் இந்திய சினிமாவில் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவராக போற்றப்படும் நடிகை. பத்மஸ்ரீ விருது, தேசிய திரைப்பட விருது, ஃபிலிம்ஃபேர் விருதுகள் இப்படி பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திரைக்கு திரும்பிய திரைப்படம் இங்கிலீஷ் விங்கிலீஷ், இல்லத்தரசிகளுக்கான படம். தன்னோட சுயமரியாதையை மீட்டெடுக்கும் ஒரு தாயா அவங்க வெளிப்படுத்திய யதார்த்தமான நடிப்பு பாராட்டக்கூடிய ஒன்று தான். ஒரு கலைஞர் எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வந்தாலும் தன்னோட நடிப்பு திறமையால் ரசிகர்களை கட்டி போட முடியும் அப்படின்னா அது நடிகை ஸ்ரீதேவியால் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. திரையில் அவங்க சிரித்தா நாமும் சிரிப்போம், அவங்க அழுதா நாமும் அழுவோம். அதாவது நம்மையும் மீறி நம் கண்களில் கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட பேர் புகழ்பெற்ற சிறந்த நடிகை ஸ்ரீதேவி.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு வளம் வரும் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களை வரவேற்கிறது உங்கள் கொடைப்பண்பலை 100.5. காலங்கள் கடந்து போகலாம், காட்சிகளும் மறந்து போகலாம், ஆனால் ஸ்ரீதேவி என்ற பெயர் மட்டும் இந்திய திரையுலகின் வெள்ளித்திரையில் என்றென்றும் ஒளிரும் நட்சத்திரமாகவே இருக்கும். அந்த அழகிய நட்சத்திரத்தின் பிறந்த நாளை இனிய இசையோடும் அவர்கள் நடித்த படங்களிலிருந்து சில பாடல்களோடும் வளம் வந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கொடைத்தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலை நுறுபொழியாய்ந்தில் இப்போது நாம் கேட்டு மகிழ நினைவே சுகம். மீண்டும் இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஒரு பாடல், ஒரு வாசம், ஒரு பார்வை, ஒரு புன்னகை, எதுவாக இருந்தாலும் நினைவாக மாறிவிட்டால் நெஞ்சுக்குள்ளது நிரந்தரமாகும். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மறையலாம், ஆனால் மனதில் அழியாத நீங்கா இடம் பிடித்த அழகான நினைவுகள் மட்டும் என்றும் அழியாது. இதம் தரும் இனிய இடைக்கால சந்தங்களோடு உங்கள் நினைவுகளுக்கு இனிமை சேர்க்க கோடை பன்மலை நுறுபொழியாய்ந்தது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி இயற்கை வளம், மாம்பழ உற்பத்தி, மலைப்பகுதிகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களால் புகழ்பெற்ற மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள 24 24 24

0: 24 24 26 24 24 29 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. இப்போது நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: நான் கிருஷ்ணகிரி சக்கரவர்த்தி.
0: என்ன பேருங்கயா? சக்கரவர்த்திங்களா?
1: மேடம்
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம் தூங்கா தூங்காதே. பாடலும்
0: அதே பாடல். யாரையும் தூங்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்களா
1: மேடம்?
0: ஆமாவா?
1: நன்றி.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கூடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:07. கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்காக இன்றைய நினைவேசுகம் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
0: வணக்கங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்கா தேன்மொழி சகோதரி.
0: தேன்மொழி அப்படிதானே?
1: ஆமாம்.
0: சரிங்க, விட்டு விட்டு கேக்குது. நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: அவ்வளவு நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வீரபாண்டி படம். சிட்டு குருவி தொட்டு தழுவி என்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கொடுங்கம்மா.
0: சரிங்க, எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிம்மா.

என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளியாய்ந்துள்ளது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும்.

0: நேயர், வாங்க. வணக்கம்.
1: அம்மா இனிய இரவு. வணக்கம்மா.
0: சொல்லுங்கய்யா.
1: அம்மா தங்கம் அப்படின்னா 24 கேரட், அது பண்பலைன்னா அது கோடை பண்பலை தான், அது பெருமைக்காக எல்லாம் சொல்லல, அதுக்குன்னு ஒரு தரம். அது வந்து அந்த வகையில வந்து நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டலிருந்து
0: நன்றிமா.

0: இது உங்கள் கூடை பன்னலை 100.5. நேரம் இரவு 10:17. கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு தெரிவித்துக் கொள்வது கிருஷ்ணகிரி மாவட்டம் துடகநெல்லி
0: கனகராஜ். ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மன் கோயில் உன் பார்வை என்ற பாட்டு கொடுக்கலாம்.
0: நன்றிங்க, பாடல் கேட்கலாம்.

0: வணக்கங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியிலிருந்து லீலாவதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வாழ்வை மயம் படத்திலிருந்து நீலவான ஓடையில் அந்த பாடல்
0: கேட்கலாங்கம்மா. நன்றிங்க.
1: நன்றி மேடம். நன்றி.

0: வணக்கம்.
1: அன்பு நேரல் அனைவருக்கும் இரவு வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்த மாரம்பட்டி அபிமன்னன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் காமன் பண்டிகை. அந்த படத்திலிருந்து ஆசைப்பட்டு ஒன்ன தொட்டு அழுத்தி வச்ச குங்கம போட்டு, அந்த பாடல் நேரலுக்காகவும் எனக்காகவும் கொடுங்க மேடம். கேட்டு ரசி
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்கய்யா.
1: நன்றி.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இன்றைய நினைவே சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் அன்புள்ளம் வாங்க.

வச்ச போட்டு அழிஞ்சிருக்கடி என்ன காரணம்?

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பந்தலை 100.5. நேரம் 10:31. மனமயங்கி ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் புத்தம்பட்டி மாவட்டம் ஜெம்பூர்லப்பட்டி.
0: பேருங்க?
1: சிவஞானம் மாறி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படிக்காம
0: மலேசியா வாசுதேவன் ஐயா பாடியிருப்பாங்க, கேட்கலாமா?
1: ஆமா.
0: நன்றிங்க.

0: கோடை பண்பலை நொறுபள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். நேரம் இரவு 10:35. கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் அன்பு நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: கிருஷ்ணகிரியிலிருந்து மாணிக்கம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: முதல் மரியாதை பாடத்திலிருந்து அந்த நிலாவை தானே கையில் கொடுத்து பாட்டு கொடுங்க மேடம்.
0: பாடல் கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படித்துக் கொண்டிருப்பது கூடை பண்பலை 100.5. நேரம் 11:40. காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: இனிய வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொல்பவர் கிருஷ்ண மாவட்டம் போச்சமல்லி வட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டியூர் ரிட்டையர் சப் இன்ஸ்பெக்டர் ஏ முருகன்மா.
0: சொல்லுங்க, பாட்டு என்ன கேட்கலாம்?
1: பாட்டு என்ன கேட்கலாமா? இன்னைக்கு நடிகை ஸ்ரீதேவி பிறந்தநாளை முன்னிட்டு மலேசிய வாசி ரவன் சித்ரா பாடின பாட்டுமா, படம் வந்து தர்ம யுத்தம். அந்த படத்துல ஆகாய கங்கை அந்த பாட்டு 21 மாவட்ட நேயருக்கும் கொடுமா.
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றிமா. நன்றி. வணக்கம்.

0: நமது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து பிரியா மேடம், பாடல் அக்கறிச்சியமே அழகினிலே. அனைத்து நேயர்களுக்காகவும்
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி மேடம்.

0: நேரம் இரவு 10:50. கோடை பன்மலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டக்கல் 6 நான் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா. பாடல்
1: அன்னைக்கிளி படத்துல இருந்து மச்சானே பாத்தீங்களா, அந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காக
0: கேட்கலாங்கம்மா. நன்றிங்க.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவேசுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யா, பேர் சொல்லுங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருந்து சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க யா, என்ன பாடல்?
1: உயர்ந்த உள்ளம்
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்கய்யா.
1: சரிங்க.

கோடை பண்பலை 105 இதுவரை கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இதம் தரும் பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. இந்த இனிய இரவு நேரத்தில் மனதில் அமைதி மலரட்டும், கனவில் மகிழ்ச்சி பிறக்கட்டும். விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். 105 இனி இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

அழகிய நிலவும், ரம்யமான தெஞ்சலும், சில்வண்டுகளின் சப்தமும், அசைந்தாடும் இலைகளும் இரவு பொழுதை அழகாக்கிக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேலையை இடைவிடாத இசையால் இதயம் நிறை

இரவின் மடியில் இனிமையாய் இதயம் தொடும் இன்னிசையை இன்பமாய் தந்து நிறைவுக்கு வருகிறது 100.5 இரவு சிறகு. மீண்டும் சிறகை விரிக்கும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு.

பாடும் நந்தவனம் நம் கொடைப்பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வசந்த விடியல். இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிரித்வி விமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. 8:10 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில், வானவிலின் வண்ணம் திடீர் மாற்றம். காலை 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலம் அறிய. காலை 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, கரூர் பிரேம் மஹாலிலிருந்து. 11:30 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் தேடி வரும் பண்பலை. பகல் 12 மணிக்கு யாதுமாகி, சுதந்திர தினத்தையொட்டிய சிறப்பு யாதுமாகி. சிறப்பு விருந்தினர் சென்ற ஆண்டு சுதந்திர தினத்தன்று காவல்துறையில் சிறந்த சேவைக்காக குடியரசுத் தலைவரின் பதக்கம் பெற்ற சென்னை தொழில்நுட்ப பிரிவு டிஐஜி, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையாளராக உள்ள ஏ ஜெயலட்சுமி ஐபிஎஸ் அவர்கள். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பகல் 2 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி, பரமத்தீரோடு கொங்கு திருமண மண்டபத்திலிருந்து. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, விருதுநகர் பொன்மாரி அவர்களின் தெரிவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துரிகையில் திக்குமுக்கு வண்ணத்துரிகை. 4:30 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகையில் திக்குமுக்கு வண்ணத்துரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதங்களோடு சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு

0: மக்களுக்கு ஆற்றும் உரையினை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. 8:55 சேவை செய்திகள். 9 மணிக்கு கொடை தென்சல். 9:30 இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்கள் காட்சிய உரையின் தமிழாக்கத்தை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடாத இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 4 துறவு உரைத்தல் குரல் எண் 1138.
2: நிறையறியர் மண்ணளியர் எண்ணாது காமம் மறையிறந்து மன்றுபடும்.
3: இவர் நல்லவர் அன்பு மிகவும் உள்ளவர் என்று கருதாமல் இந்த காம நோய் மறைத்தாலும் மறையாது வெளிப்பட்டு விடுகிறது. குறள் எண் 1138 அதிகாரம் 4 துற உரைத்தல்.
2: நிறையறியர் மண்ணளியர் எண்ணாது காமம் மறையிறந்து மன்றுபடும்.
3: இவர் நல்லவர் அன்பு மிகவும் உள்ளவர் என்று கருதாமல் இந்த காம நோய் மறைத்தாலும் மறையாது வெளிப்பட்டு விடுகிறது. குறள் எண் 1138 அதிகாரம் 4 துற உரைத்தல்.
0: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:53 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz-லும் மற்ற அனைத்து மாவட்ட நேயர்களும் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் கேட்டு ரசிக்கலாம். இதுவரை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள நாள் உங்களுக்கு நன்னாளாய் திகழ வாழ்த்துகிறது. உங்கள் கோடி பண்பலையின் 1.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. கோடி பண்பலையின் நிகழ்ச்சிகளை நேயர்கள் அனைவரும் 1.5 மெகஹெர்ட்ஸில் கேட்டு மகிழ அன்போடு அழைக்கிறோம். இன்று சகவருடம் 1948, ஸ்ராவண 23, பராபவ ஆண்டு, ஆடி 29, திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 4:57.

நேயர்கள் அத்துணை பேருக்கும் காலை பொழுதின் வணக்கம். மாதங்களுள் சிறந்தது, பக்தியில் முதிர்ந்தது, சிறப்புகள் வாய்ந்தது, பெண் சக்தியால் நிறைந்தது ஆடி மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5 இது அருள் மாலை. இன்றைய தினம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நிகழ்ச்சியில் பக்தி மனம் பரப்ப வருகிறது ஓர் ஆலய உலா.

தமிழகத்தின் மைய நகரத்தில் மையம் கொண்ட உள்ளத்தை மையில் கொண்டவளவள். ஈசானி மூளையை பார்த்தவாறு இன்னல்கள் என்று வந்தவர்களுக்கு துயர் துடைக்கும் மனம் படைத்தவள். வஞ்சிவனங்கள் நிறைந்திருந்ததனால் வஞ்சி மாநகரம் என வரலாற்றில் பெயர் பெற்று பின் கருவூராக காலம் பதித்து இப்பொழுது கரூராக விளங்கும் கரூர் மாவட்டத்தில் வீற்றிருக்கும் கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி வெள்ளி சிறப்பு உலாவாக இன்றைய தினம் கோடை பண்பலி 100.5 அருள் மாலை

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மாலை. ஆடிவள்ளி சிறப்பு ஆலய உலா இன்று கரூர் மாரியம்மன் ஆலயத்தை பற்றியதாக. ஆதிக்கருவூர் எனும் புராணப் பெயர் கொண்டு ஏறத்தாழ 150 பழமையானது கரூர் மாரியம்மன். கிராமத்தில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பிடிமண்ணாக எடுத்து வரப்பட்டு இப்பொழுது இருக்கும் இடத்தில் பரம்பரை அறங்காவலரின் முன்னோர்களால் இங்கு நிறுவப்பட்டது. தற்போது பரம்பரை அறங்காவலராக கரூர் பாலமாள்புரத்தை பகுதியைச் சேர்ந்த திரு முத்துக்குமார் அவர்கள் உள்ளார். கரூர் மாரியம்மன் திருக்கோவில் எனும் தங்க நிற எழுத்துகளால் முகப்பானது நம்மை வரவேற்கிறது. உள்நுழைந்த உடனேயே தேவியின் திருமுகம் காண முடியும். கரூர் மாரியம்மன் 4 கரங்களுடன் கிழக்கு முகமாக சற்று ஈசானிய மூலையை பார்த்தவாறு அருள்பாளிக்கிறார். காலை 6 திறக்கப்படும் நடையானது இரவு 8:30 சாத்தப்படுகிறது. 4 கால பூஜைகளாக காலை சாந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, அர்த்த ஜாமம் பூஜைகளானது இங்கு சிறப்பாக செய்யப்படுகிறது. மிக முக்கிய நாட்களில் திருவிழா காலங்களில் கோவில் நடை திறந்திருக்கும் நேரமானது சூழலுக்கு தகுந்தாற்போல நீட்டிக்கவும் படுகிறது. ஆடிவள்ளி, நவராத்திரி, தீபாவளி, கார்த்திகை தீப திருவிழா, பொங்கல், தைவள்ளி, பங்குனி மாதத்தில் நடக்கும் திருக்குட நன்னீராட்டு ஆண்டு பெருவிழா நிகழ்வுகள் என்பது மக்கள் மத்தியில் மிக பிரபலம்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் மாலை. ஆடிவள்ளி சிறப்பு ஆலய உலாவில் இன்று கரூர் மாரியம்மன் ஆலயத்தின் ஒளி உலா.
1: வணக்கம், நான் கரூர் மாவட்டத்தில் இருக்க மாரியம்மன் கோயில் பூஜை முறைதாரர் பிரகாஷ் பேசுகிறேங்க. நம்ம கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களாக இருக்குது. நம்ம கரூர் சுற்றுப்பட்ட 18 இதுலேயுமே வந்து கோயில் வந்து கொஞ்சம் மிக சிறப்பான ஒரு கோயில். சமயபுரத்துக்கு அடுத்துக்கு இங்கே நம்ம கோயில் வந்து கொஞ்சம் பெரிய கோயிலாக இருக்க சிறப்பாக இருக்குங்க. நம்ம கோயில் வந்து காலை நடைத்திறப்பு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு நடைத்திறந்து காலசந்தி பூஜை 7:30 10:30 வந்து சிறப்பு அபிஷேகமும் உச்சிகால பூஜையும் மதியம் வந்து 2 மணிக்கு மேலே சந்தனகாப்பு அலங்காரம் இருக்குங்க. சாயந்தரம் வந்து சாயரிச்ச பூஜை 5 மணிக்கு மேலே, இரவு வந்து 8:30 வந்து அர்த்தசாமி பூஜைக்கு அப்புறம் நட சாத்தப்படுதுங்க. நம்ம இதில் திருவிழா பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் கடைசி ஞாயிறு வந்து திருவிழா கம்பம் போடுறதோட திருவிழா ஸ்டார்ட் ஆகுதுங்க. மொத்த திருவிழா வந்து 18 கம்பம் ஆற்றுல விட்டதுக்கப்புறம் 11 வந்து சாமி புறப்பாடு நிகழ்வு எல்லாம் சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா 29 திருவிழாவும் நடக்கப்படுதுங்க. எல்லா கோயிலும் இருக்கிற விட நம்மளது வந்து பெரிய பெரிய திருவிழாவாக இருக்குது. அதாவது 29 எங்கேயுமே இல்லை, நம்ம கோயிலில் அது வந்து சிறப்பாக நடைபெறுதுங்க. வேறு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் திருநீர் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டாமண் சொல்லிட்டு ஒரு திருநீர் வந்து மண் தான் இங்கே திருநீராக கொடுக்குறாங்க. 100 மேலே நம்ம இதில் வந்து விபூதி இது கிடையாதுங்க, நம்ம மண் தான் பிரசாதமாக கொடுக்குறோம். ஆடி பூரத்தன்னைக்கு வந்து வளையல் அலங்காரம் நம்ம இதில் வந்து சிறப்பாக பேசப்படுதுங்க. ஆடி வெள்ளியில் எல்லா நாளுமே ஆடி வெள்ளி 4 வந்துன்னா ஆடி வெள்ளியில் வந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செஞ்சு பிரசாதம் எல்லாமே வெளியே வழங்குறாங்க.
2: என் பேர் ராதாகிருஷ்ணன். இந்த கரூர் மாரியம்மன் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலுங்க. இந்த கோயிலுடைய நிர்வாகம் பரம்பரை அறங்காவலராக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கோயில் வரவு செலவு கணக்குகள், உண்டியல் திறப்பு, வரவு செலவு கணக்குகள் போல அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் முன்னிலும் ஆடிட்டில் நடந்துகிட்டு இருக்குங்க. காணிக்கை இனங்கள் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான இது அறநிலையத்துறை சட்டப்படி அவங்க வந்து ரசீது வந்து கொண்டாந்து கொடுத்து அவங்க என்ன பொருள் கொடுக்குறாங்களோ அது என்ன எடை என்ன விலை அதெல்லாம் வந்து அந்த ரசீதை வாங்கிக்கிட்டு யார் கொடுக்குறாங்க அவங்களுக்கு காணிக்கை ரசீது வந்து திருக்கோயில் சார்பாக வழங்கப்படுகிறது. அந்த இதை வந்து அறநிலையத்துறையுடைய அனுமதி பெற்று அதிகாரிகள் முன்னே அந்த இது வருஷத்துக்கு 2 ஏல விடுவாங்க. அந்த பொருட்கள் முறையான வரவு செலவு கணக்குகள் பேணப்படுகிறது. பக்தர்களுக்கு தினமும் திருக்கோயில் சார்பாக திருக்கோயில் அன்னதானம் தினமும் 100 அன்னதானம் வழங்கப்படுகிறதுங்க. பக்தர்களுக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடைக்கு வசதி இருக்கு. மறுபடியும் அன்னதானம் முடிஞ்ச உடனே அதுக்கு அவங்களுக்கு முடி எடுக்கிறவங்களுக்கு உண்டான இது குளிக்கிறதுக்கு அந்த வசதி

0: இதில் தனியாக ரூம் இருக்குங்க. அது ஒன்று ரெஸ்ட் ரூம் வந்து தனியாக இருக்குதுங்க. அவங்கெல்லாம் வந்து பிரார்த்தனை செலுத்திட்டு போகிறதுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இருக்கிற இட வசதி பண்ணி சில செஞ்சுக்கிட்டு இருக்கு. திருக்கோயிலில் வந்து பக்தர்களுக்கு வந்து பொது தரிசனம் வந்து தனியாக இருக்குங்க. டிக்கெட் வந்து 2 ரூபாங்க. விழா காலங்களுக்கு சிறப்பு அனுமதி அறநிலையத்தோட அனுமதி பெற்று 100 ரூபா சிறப்பு அனுமதி டிக்கெட் நாங்கள் கொடுத்து அது தனியாக ஒரு வழியை விட்டுக்கிட்டு இருக்கிறேங்க.
1: வணக்கங்க, இந்த என் பேர் கண்ணதாசனுங்க. நான் சோமூர்லேருந்து வரேங்க. இது வந்து கரூர் மாரியம்மனுங்க. கரூர் மாரியம்ங்கிறது தமிழ்நாட்டிலேயே மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே சிறப்பு நாளும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாக போகும். அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த கரூர் வைகாசி திருவிழா சிறப்பாக போகும். அது முடிஞ்சிருச்சு, இப்போ ஆடி மாதம் வந்திருக்கு. இந்த ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு இங்கே வந்து ஆடி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து தினந்தோறும் கூழெல்லாம் ஊற்றி மக்கள் சிறப்பாக வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன வேண்டுனாலும் கொடுக்குற ஒரு அம்மன். இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. நானும் டெய்லியும் இந்த கோயிலுக்கு வருவேன். பக்கத்தில் கடை வச்சுருக்கேன், சோஃபா சர்வீஸ் கடை. அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால டெய்லியும் வருவேன். இன்றைக்கி ஆடி அமாவாசைங்கிறதுனால என்னோடய குடும்பத்தோட மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் யார் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இந்த அம்மன் எது கேட்டாலும் இல்லைனாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மன். எல்லோரும் மனமுருகி கேளுங்க, கண்டிப்பாக நிச்சயம் நல்லது கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு வந்து வேண்டிட்டு போங்க, நடக்கும்.
2: என் பேர் சம்பூர்ணம். நாங்கள் ஏமூர்லேருந்து வரோங்க. இந்த அம்மனை நாங்கள் நம்பி தான் வரோம். இந்த அம்மன் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். நாங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறுது. அதனால நாங்கள் கூழ் கொண்டு வந்து கொடுக்குறோம், பொங்கல் கொண்டு வந்து கொடுக்குறோம். அம்மன் மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆடி மாதம் வந்தால் கூழ் ஊற்றுவோம், ஆடி மாதத்துல பொங்கலும் கொடுப்போம். நாங்கள் ஒரு 50 பேர்த்துக்கு கொடுப்போம்.

கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் மாலை. ஆடிவள்ளி சிறப்பு ஆலய உலாவில் இன்று கரூர் மாரியம்மன் ஆலயத்தை பற்றியதாக. கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி பெருந்திருவிழா என்பது மிக பிரபலம். ஊர்களில் திருவிழா நடப்பது என்பது ஒரு ரகம். கருவூர்க்கே திருவிழா என்பது இவர்களுக்கான வரம். சித்திரை திங்கள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் திருவிழா நிகழ்வானது கம்பம் நடுதலோடு ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து பூச்சொரிதல் விழாவானது ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான அலங்கார ஊர்திகளால் விதவிதமாக பெண் தெய்வங்கள் உலா வரும் நிகழ்வினை காண கரூரே திரண்டு இருக்கும் நகரின் மையத்தில் சிறப்பான ஊர்திக்கு பரிசும் வழங்கப்படும். தொடர்ந்து வரும் ஞாயிறு காப்பு கட்டுதலும், அதனை அடுத்து வரும் ஞாயிறு எதிர்காப்பு கட்டுதலும், திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பால்குடம், அக்னி சட்டி, அழகு குத்துதல், மாவிளக்கு எடுத்தல், கரும்பு தொட்டல் என்று கருவூரே விழாக்கோலம் பூண்டிருக்கும் அந்நாளில், அடுத்த புதன்கிழமை கம்பம் அமராவதி ஆற்றுக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வானது காண பல லட்சம் மக்கள் திரண்டு இருக்கும் அந்த காட்சியை காண கண்கோடி வேண்டும். தொடர்ந்து வானவேடிக்கையானது இரவை பகலாக்கும். இப்படிப்பட்ட வைகாசி பெருந்திருவிழாவினை காண எந்த ஊர் சென்றிருந்தாலும், எந்த மாநிலம் சென்றிருந்தாலும், ஏன் எந்த நாடு சென்றிருந்தாலும் கூடு தேடும் பறவை போல வந்து விடுவார்கள் கரூர் மாவட்ட மக்கள். கரூர் மாரியம்மனை மகாமாரி என்றும் மாரி மாரி என்றும் அழைப்பதும் உண்டு. ஆமாம், கம்பம் நடு விழா தொடங்கி கம்பம் அமராவதி ஆற்றுக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வு வரைக்கும் மழை பொழியாமல் இதுவரை எந்த ஆண்டும் இருந்தது இல்லை. மாரியை தருவாள் மகாமாரி, மாறாமல் தருவாள் கரூர் மாரி.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் மாலை. ஆடிவள்ளி சிறப்பு ஆலய உலாவில் இன்று கரூர் மாரியம்மன் ஆலயத்தின் ஒளி உலா.
1: அம்மால கும்பிட வந்தோம் மாரியம்மனை. சாட்டர்டே வருவேன், சண்டே வருவேன், சாமி கும்பிட்டு தான் எழுதுவேன். அதனால நல்லா சாமி கும்பிட்டு வரும்போது பிரசாதம் பூவும் கொடுத்தாங்க. தேங்க்யூ.
2: வணக்கம் சார், நான் கரூர் மாவட்டம் பெரியவளத்துப்பாளையத்துலேருந்து வர்றேங்க. என் பேர் எம் சந்திரன், வீட்டுக்கார அம்மா பேர் மாலதி, சி மாலதி. பொண்ணு பேர் சந்தோஷினி, என் பையன் பேர் ஆகாஷ், சி ஆகாஷ். இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எனக்கு விவரம் தெரிஞ்ச பொழுது நான் இங்கே வர்றேன். ஏதோ நல்லா இருக்குது, எல்லா ஆண்ட முன்னத்தில் எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாத்தையும் சாமி பார்த்துக்கும், எந்த குறையும் இல்லை. இந்த வரைக்கும் நான் இருக்கேன், நான் வருஷம் வருஷம் வந்து சாமிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குழு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் 10 ஒரு 5 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 10 கொடுக்க முடியலனாலும் எல்லாம் 5 எனக்கு நிறையா தான் எனக்கு கொடுத்துருக்கு. நான் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த வருஷம் கூழும் சுண்டலும் கொடுத்துருக்கேன். 18 பெட்டிக்கு உண்டான சிறப்பு இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு மேலே எல்லா ஊர்லேருந்து வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. அக்கின் செட்டி அளவு நல்லா விசேஷமாக இருக்கும். அது செவ்வாய்க்கிழமைனா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். திங்கக்கிழமை கூட செவ்வாய்க்கிழமைலாம் பயங்கரமாக இருக்கும். நன்றி சார்.
3: வணக்கம், என் பேர் மாலதி. இந்த மாரியம்மன் கோயில் சிறப்பு என்னன்னா பால்குடம், அக்னி செட்டி, அளவெடுத்தல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா. வைகாசி மாச திருவிழா வந்து பெரிய திருவிழாவே நடக்கும். கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பெரிய ஒரு திருவிழாவே நடக்கும். இது ரொம்ப பிரதிஷ்டப்படுது. எது நம்ம நினைச்சு அம்மன்ட்ட வேணாலும் எல்லாமே இதை பண்ணி கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வேண்டுதலுக்கு நம்ம சிறப்பம்சம் பொங்கல், சுண்டல், இந்த மாதிரி ஆடி மாசம் எல்லாம் வந்து

0: எல்லா ஆடி வெள்ளிக்கிழமையும் வந்து சிறப்பான இதாக நடக்கும் இங்கே.
1: நான் கரூர் ராமகிருஷ்ணபுரத்துலேருந்து வரேன். என் பேர் ஹேமலதா. இங்கே மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இங்கே வந்து நான் ஒரு நேர்த்தி கடன் வச்சுருக்கேன், அதனால் மாவிளக்கு போடலான்னு இன்றைக்கி வந்தேன். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நாங்கள் ஒரு 35 வருஷமாக சாமி கும்பிட்டுருக்கோம் இங்கே வந்து.
2: என் பேர் நந்தகுமார். இங்கே கரூர் மாரியம்மன் கோயிலுக்கு எதிர்ப்புறம் பூக்கடை வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கோம். இங்கே பார்த்தோம்னா நோம்பி டைம் அதிகமாக இருக்கும், வார வெள்ளிக்கிழமையே கொஞ்சம் இதாக இருக்கும், அதை விட்டு ஆடி வெளியில் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையாவே இருக்கும். உப்பு வந்து பார்த்தோம்னா வேண்டிட்டு கொட்டினா கஷ்டமும் டிஸ்டிங் கழிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. உப்பு கரையிற மாதிரி கஷ்டம் கரையும் அப்படிங்கிறது. விளக்கு பார்த்தோம்னா வாரம் பார்த்தோம்னா வந்தாங்கன்னே விளக்கு போடாமல் இருக்க மாட்டாங்க. விளக்கு போட்டோம்னா அவங்களோட விளக்கு பொறுத்து அவங்களோட குறையை சொன்னாங்கன்னா அது ஒரு நிவர்த்தினியாகுங்கிற ஒரு இது இருக்குது.
3: வணக்கம், என் பேர் மகேஸ்வரி. நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறேன். நம்ம கரூர் மாரியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, எது கேட்டதை நிறைவேற்றி கொடுப்பாங்க, எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க.
4: வணக்கங்க சார், என் பேர் பிரியா. நாங்கள் கரூர் சின்னண்ணா கோவிலில் இருக்கோம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரூர் தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த தொடர்ந்தே நானும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், என் பசங்களும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆடி மாதங்கிறனால அம்மனுக்கு உகந்த நாள், அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். எதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது கொடுக்கறனால மன திருப்தி, ஒருத்தரோட பசியாத்திரம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கு, அதனால எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோங்க சார். இது வந்து என் உயிர் உள்ள வரைக்கும் நான் கொடுப்பேன். இதை என் பசங்களுக்கும் தொடர்ந்து சொல்லி கொடுத்துருக்கேன், இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பா அவங்களும் செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேங்க சார்.
5: வணக்கங்க, என் பேர் பிரேமா. நான் சின்னத்தாராவத்துலேருந்து வந்திருக்கிறேன். என் வீடு வந்து எல்லமேடு. ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீடு வந்து இங்கே கரூர் தான். ஆனால் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே என்னை கட்டி கொடுத்ததுலேருந்தே நாங்கள் வந்து இந்த சாமியை விரும்பி தான் கும்பிடுவோம். அதே மாதிரியுமே நான் கல்யாணம் பண்ணி போயும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இந்த சாமியை நினச்சி நான் ஒன்று வேண்டுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். இன்ன வரைக்கும் எனக்கு பையனுக்கு 21 வயசு ஆகுது. என் பையன் படித்து இன்றைக்கி வேலையில் இருக்கிறான். அதனால தான் நான் மொதல் வேலை செஞ்ச காசில் வந்து நான் இது கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறேன்.